0: மாற்றமும் இல்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது.
1: சரி, இன்றும் நாங்கள் வளமை போலவே 8 மணிக்கு போட்டி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். முடிஞ்சா தொடங்க போட்டி நிகழ்ச்சியோடு.
0: முடிஞ்சா தொடங்க போட்டி நிகழ்ச்சியில் நாங்கள் ஆய்வுகள் தரவுகளை வைத்து ஒரு கேள்வியை உங்களிடம் கேட்போம். அதற்கான பதிலை வந்து நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். அப்படித்தான் இன்றைய நாளும் நாங்கள் ஒரு கேள்வியை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கின்றோம். இதுதான் கேள்வியாக இருக்கிறது. மற்றவர்களை ஆபத்தில் ஆழ்த்தக்கூடும் என்பதை தெரிந்திருந்தும் வாகனம் செலுத்தும் பொழுது 56% கனேடியர்கள் செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ள ஒரு செயல் என்ன? இதுதான் கேள்வி. மற்றவர்களை ஆபத்தில் ஆழ்த்தக்கூடும் என்பதை தெரிந்திருந்தும் வாகனம் செலுத்தும் பொழுது 56% கனேடியர்கள் செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ள ஒரு செயல் என்ன?
1: அழைக்கலாம் 4165544 0 0 0 ஆட உடன் அழைத்து நீங்கள் பதிலை கூற முடியும்.

0: 8 மணி 7 நிமிடம் எஃப்எம் 102 தசம அலுவலாக அணிந்திருக்கிறேன். நீங்கள் மணந்து கொள்ளலாம். 4165544400 உலக கால்பந்து போட்டி விறுவிறுப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. சவுதி அரேபியாவுக்கும் உருகுவேக்கும் இடையே ஒன்றுக்கொன்று என்ற புள்ளி வீதத்திலே இறுதி நிமிடங்களில் இந்த போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது விறுவிறுப்பாக. சரி, முடிவில் பார்க்கலாம் என்ன நடக்கப்போன்னு சொல்லி அதுக்கு முன்னர் நாங்கள் நேர்களை எடுத்துக் கொள்வோம்.
1: நிச்சயமாக இன்று நாள் முடிஞ்ச தொடங்க போட்டி நிகழ்ச்சியில் நாங்கள் கேட்ட கேள்வியை மீண்டும் ஒருமுறை ஞாபகப்படுத்திக் கொண்டு நேர்களை சந்திக்கப் போகின்றோம். மற்றவர்களை ஆபத்தில் ஆழ்த்தக்கூடும் என்பதை தெரிந்திருந்தும் வாகனம் செலுத்தும் பொழுது 56% கனேடியர்கள் செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ள ஒரு செயல் என்ன? இதுதான் கேள்வியாக இருக்கிறது. நீங்களும் பதில் தெரிந்தால் அழைக்கலாம். 416-554-4000 முதலாவது நேயர் என்ன பதிலோடு வந்திருக்கிறார் என்று கேட்போமா.
0: வணக்கம்.
2: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
2: நான் லவகுசன் பேசுறேன்.
1: லவகுசன், எப்படி இருக்கிறீங்க?
0: என்ன பதில் உங்களிடம்?
2: உண்மையிலே அலைபேசி பேசுவதுதான் இம்பார்ட்டன். அதாவது 56% பாதிக்கிறது கூட சான்ஸ் இருக்குது.
0: அலைபேசி
1: அலைபேசி பேசுவது. சரி, நன்றி எங்களோட இணைந்து கொண்டதற்கு
2: லவகுசன்.
1: அடுத்த நேரிடம் நாங்கள் செல்ல போன்றோம். அவர் என்ன பதிலோடு வந்திருக்கிறார் என்று கேட்டு பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் தேவகுமார். நலமா இருக்கிறீங்களா இருவரும்?
0: நல்ல சுகமா இருக்கிறோம் தேவகுமார். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நலமா இருக்கிறோம். உங்களோட நிகழ்ச்சிகளோட செய்திகள் உடனுக்குடன் சுட சுட கால் வந்த
0: நன்றி சொல்லுங்கள். பார்க்கலாம் என்ன பதில்
3: நினைக்கிறீங்க.
1: நன்றி நன்றி. இப்ப பதில் என்னவாக இருக்கும்?
3: நான் நினைக்கிறேன்
1: வாகனத்தை செலுத்துவது
0: தெரிஞ்சவன் வேகமாக.
1: அடுத்த நேரிடம் நாங்கள் செல்ல போன்றோம். அவர் என்ன பதிலோடு வந்திருக்கிறார் என்று கேட்டு பார்க்கலாம். வணக்கம்.
0: வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். பேச மறுப்பது யாரு? அடுத்த நேரம் வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். உடுப்பட்டியூர் ராஜா.
0: அதுதான் அந்த இடவழி என்ன யோசிச்சோம். ஒடியூர் ராஜா.
1: உடுப்பட்டியூர் ராஜா எப்படி இருக்கீங்க?
0: சரி சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்க
2: எதிர்பார்க்கிறோம்.
0: நாங்களும் தான் பாக்கிறோம். இப்ப விட தருவாங்களு சொல்லி பாக்கலாம். சொல்லுங்க.
2: நன்றி இந்த தகவல்
0: நன்றி.
2: நானும் எதிர்பார்த்தேன் சொன்னா கட்டுப்பாடு மிஞ்சிய வேகத்தில் நிறைய பேர் நானும் அப்படித்தான்
0: விடுறேன்.
2: 100 ரெண்டா 150 எல்லாம் விடுறது. நேற்றும் அப்படித்தான் இந்த டான் எக்ஸ்பிரஸ்ல போனா நல்ல இடவழி இருந்தது. 150 போயிருக்கு. ஆனா 100 தான்
0: அங்க இருந்திருந்து கண்ணை மின்னும் அதை பார்த்து
2: அந்த கண்ணை மூடி போயிடும். அதான்
0: இல்ல உங்களோட கண் இல்ல அங்க பூட்டி இருக்கிற கண் மின்னும் வில் விரைக்க தெரியும். நன்றி. அதுதான் பாதுகாப்பு முக்கியம்.
1: நன்றி ராஜா. நன்றி. அடுத்த நேரை நாங்கள் சந்திக்கலாம். யார் என்று பார்க்க போன்றோம். வணக்கம்.
4: வணக்கம் ஜீவரஞ்சன். டொமினிசந்திரன் அப்படி இருக்கிறது.
0: நல்லா இருக்கிறோம் டொமினிசந்திரன். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நன்றி
0: எங்களோட இணைந்து
4: நன்றி.
1: அடுத்த நேரை நாங்கள் சந்திக்க போன்றோம். என்ன பதிலோடு வந்திருக்கிறார் என்று கேட்டு பார்க்கலாம். வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம். ஒரு தரம் வணக்கம். ரெண்டு தரம் வணக்கம்.
0: சரி வந்து
1: சரி வந்து விட்டாரா? இல்லை வரவில்லை
0: வரவில்லை. அடுத்த நேரம் வணக்கம். வணக்கம்
5: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
5: நான் வதனி.
1: வதனி எப்படி இருக்கீங்க?
5: நீங்க இருவரும்
0: நல்ல சுகமா இருக்கிறோம். வதனி வதனி சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களிடம் என்ன பதில் இருக்கிறது?
1: நிச்சயமாக நாங்கள் உங்களுக்காக கேள்வியை தருகின்றோம். இன்றைய நாள் நாங்கள் கொண்டு வந்திருந்த கேள்வி இதுதான். மற்றவர்களை ஆபத்தில் ஆழ்த்தக்கூடும் என்பதை தெரிந்திருந்தும் வாகனம் செலுத்தும் பொழுது 56 விதமான கனேடியர்கள் செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ள செயல் என்ன? இதற்கான பதில் தெரிந்தால் நீங்களும் அழைக்கலாம். 416-554-4000 வதனி, என்ன பதிலாக விருப்பமான தெருவை நீங்க எடுத்துக்கொள்ளலாம்.
5: இல்ல, அது வந்து இப்ப சில பேர் கோம் பரேக்ல ஹோம் பண்றது, ஹெட் லைட் போட்டு காட்டுறது, மற்றது
0: அப்படியான செயல்பாடுகள். நீங்க சொல்றீர்கள் வதனி, எங்களோட இணைந்து கொண்டதுக்கு நன்றி.
5: நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்த
1: நேருக்கு செல்ல முதல் நாங்கள் ஒரு பாடலை கேட்டுட்டு நாங்கள்
0: தொடர்ந்து இங்கே, அதாவது உலக கால்பந்து போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சவுதி அரேபிய அணிக்கும் உருகுவே அணிக்கும் இடையே தொடர்ந்தும் ஒன்று கொண்ட வீதத்திலே போட்டிகள் விறுவிறுப்பாக கடைசி நிமிடங்களை தாண்டி போய் கொண்டிருக்கிறது. பார்க்கலாம்
1: யார் வெற்றி பெற போறாங்க. ஜீவரஞ்சன்,
0: அதான் பொறுத்திருந்தா நாங்கள் பார்க்கணும் யார் வெற்றி பெற போறாங்க.

0: பாட்டு நாலு விஷயம் எஃப்எம் 102.7 eastfm.ca
1: ஆரத்தி சூப்பர் சென்டர் மலிவு விற்பனை முகூர்த்த பட்டு புடவைகள் மணமகளின் முதல் சாரி பிரைட் மேட் சாரீஸ் காஞ்சிபுரம் சாரீஸ் சப்சில்க் சாரீஸ் லெஹெங்கா ஷோட் ஷல்வார்ஸ் ஆண்களுக்கான சர்வாணி குர்தா பட்டுவட்டி சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள் மேலும் பல தெரிவுகள் சிங்கப்பூர் துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம் ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள் 2250 மாக்கம் ரோட் ஸ்காபரோ 4163354653 ஆரத்தி பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்
2: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ் ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ் ரீஃபைனான்ஸ் ரினியூவல் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா நோ ப்ராப்ளம் பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள் பேட் கிரெடிட் கன்சல்ட் ப்ரொபோசல் பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும் உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும் சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன் நேசன் 1585 Markham Road, Unit 406-416-908-5656
3: Bridal Town Dental, Dr. Jayabalan, University of Toronto will கல்வி பயின்ற பல வருட அனுபவம் வாய்ந்த பெட் சிகிச்சை நிபுணர் குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து விதமான பெட் சிகிச்சைகளும் வழங்கப்படும் Bridal Town Dental, Dr. Jayabalan 2000 ஆண்டிலிருந்து சேவை 385 Silver Star Boulevard, Unit 217 Midland and Mechanical, Maxim Building in the Rona Plaza, Scarborough. அழையுங்கள் 416-492-3775 416-492-3775
1: மனோஸ்வர்ணயா மியூசிக்கல் அகாடமி தனது 20வது வருடத்தை கொண்டாட இசை முதுகலை மாமணி மனோராணி துஷித்தரன் மகள் ருதுநயா துஷித்தரன் ஆகியோரின் மாணவர்கள் புகழ்பெற்ற சூப்பர் சிங்க பாடகர் மூக்குத்தி முருகனுடன் இணைந்து வழங்கும் ஆரவாரமான இசை நிகழ்ச்சி ஜூன் 20 மாலை 4 முதல் கர்நாடக இசை மாலை 5 முதல் சினிமா இசை நடைபெறும் இடம் தமிழிசை கலாமன்ற அரங்கம் இசை வழங்குவோர் 7 இசைக்குழுவினர் தொடர்புகளுக்கு 6479 7071
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட் மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம் உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 Finch Avenue East Scarborough
5: வாரத்தில் 7 திறந்திருக்கும்
4: 416-284-7000 Cash Point
6: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார் பில்டிங் ஓனர்ஸ் கமர்ஷியல் லைபிலிட்டிஸ் ரெஸ்டாரன்ட்ஸ் ரீட்டைல் ஸ்டோர்ஸ் ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ் கான்ட்ராக்டர்ஸ் ஆட்டோ கராஜ் ஃபிளீட் இன்சூரன்ஸ் ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 Novinger Insurance Corporation
1: KM Business Solutions Business Registrations Accounting Income Tax HST Registration Filing Closing and HST Rebate இத்துடன் Food Handler Certificate Smart Surf மற்றும் PTC License இவற்றுடன் City மற்றும் Alcohol Approval இவை மட்டுமல்ல Canadian Citizenship and PR பெற வழிகாட்டுதல் Sri Lankan Dual Citizenship பெற உதவுதல் KM Business Solutions 647

0: 5221775 6427221775 kmbusiness.ca
1: ஆர்கே சலூனின் புதிய கிளை ஸ்காப்ரோவில் ஜூன் 1 தேதி மகிழ்ச்சிகரமான திறப்பு விழா அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஆர்கேஎஸ் சலூன் அண்ட் பாபர் ஷாப், 5650 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 5, மார்க்மன் ஷெப்பர்ட் கரையில், சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் முன்பாக ஸ்காப்ரோவில், கண்ணா 4163030881, உதயன் 6475395601. ஆர்கேஎஸ் சலூன்.
2: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
3: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி,
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: 2 நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
6: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
5: அசத்தலான டிசைன் நகைகளை 1 இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
6: 416-900-4599. ஆதவன் உணவகம், கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃப்ரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 28, 6476565690, 6476565690.
7: இசையெங்கும் கேட்கும் இசை, ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.

0: நிகழ்ச்சியில் நாங்களும் நீங்களுமாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாள் நாங்கள் கேட்ட கேள்வி, மற்றவர்களை ஆபத்தில் ஆழ்த்தக்கூடும் என்பதை தெரிந்திருந்தும் வாகனம் செலுத்தும் பொழுது 56% கனேடியர்கள் செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ள செயல் என்ன?
1: நேர்களும் வந்து பதிலை தந்திருக்காக நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நேரம் நாங்கள் நினைத்துக் நாங்கள் பதிலை சொல்ல போகிறோம். உங்களோட இணைப்பில் வணக்கம்.
2: வணக்கம், இதுவரை நலமா?
1: நல்ல சுகமா இருக்கிறோம். யார் பேசுறீங்கள்?
2: நன்றி,
1: எங்களோடு இணைந்து கொண்டது கரண்.
2: நன்றி
0: நன்றி.
1: நாங்கள் சொல்லலாம், நேர்களை மணிந்து கொண்டு சொல்லியிருந்தாங்க, அலைபேசி பேசுவது, வேகமாக வாகனங்களை செலுத்துவது, விதிமுறைகளை மீறுவது, அதை தாண்டி வேக கட்டுப்பாட்டை மீறுவதுன்னு சொல்லி எல்லாம் அந்த விதிமுறை அடங்குறது, இதைத்தான் சொல்லியிருந்தார்கள்.
0: ஆமாம், மற்றவர்களை ஆபத்தில் ஆழ்த்தக்கூடும் என்பதை தெரிந்திருந்தும் வாகனம் செலுத்தும் பொழுது 56% கனேடியர்கள் செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ள செயல் என்ன அப்படின்னு நாங்கள் கேட்டிருந்தோம். ரோட் ரேஜ் என்பதுதான் பதிலாக இருக்கிறது.
1: வாகனம் செலுத்தும் போது மற்ற வாகன சாரதிகளின் செயலால் கோபமடைந்து சண்டையிடுதல், கத்துதல், ஆபாசமாக வாகனங்களை செலுத்துவது போன்ற நடத்தைகளை 56% கனடியர்கள் தாம் ஒருமுறை செய்ததாக இவ்வாறு ஒத்துக்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது.
0: ஆகவே 56% மேலான கனடியர்கள் தாம் ஒருமுறையாவது இவ்வாறு தாங்கள் செய்திருக்கிறோம் அப்படி என்று ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று 81% கனடியர்கள் இவ்வாறான செயற்பாடுகளை தாம் நேரில் கண்டிருப்பதாக கூட சொல்லியிருக்கிறார்கள். இதை raids.ca மற்றும் லெஜர் சர்வே 2025 ஊடாக தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றது.
1: புளோரிடாவில் இடம்பெற்ற உலக கால்பந்து போட்டியில் சவுதி அரேபியா உருகுவே அணியும் ஒன்றுக்கொன்று வீதத்தில் சமநிலையில் இப்பொழுது போட்டி முடிவடைந்திருக்கிறது. சரி, அந்த போட்டி முடிவடைந்தான் கவலை வேண்டாம். அடுத்த 30 நிமிடத்தில் அடுத்த அணி, அதாவது ஈரான் மற்றும் நியூசிலாந்து இடையிலான போட்டி வந்து 9 மணிக்கு கலிபோர்னியாவில் இடம்பெற இருக்கிறது. சரி, அந்த தகவலோடு நாங்கள் இணைந்து கொள்ளப் போகின்றோம்.

0: East FM. Tamer, Seidiger.
1: கனேடிய பிரதமர் மாக்கானி G7 நாடுகளின் மாநாட்டில் கலந்து கொள்ள பிரான்சுக்கு பயணம் மேற்கொள்கின்றார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான உடன்பாட்டை வரவேற்றுள்ள கனடா, ஹோர்முஸ் நீரிணை மற்றும் ஏனைய விடயங்களில் மற்ற நாடுகளுடன் இணைந்து கனடா பங்களிப்பை வழங்க இந்த மாநாடு வழிவகுக்கும் என பிரதமர் தெரிவித்துள்ளார்.
2: சுரேசலோவின் உடல்நிலை குறித்து பரவேறும் தகவல்களில் உண்மையில்லை என சுகாதார அமைச்சர் நளின் ஜெயசித்ர தெரிவித்துள்ளார். தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் சட்ட விதிகளுக்கு அமைய கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அவரை அங்குள்ள நிபுணத்துவ மருத்துவர்கள் தொடர்ந்தும் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர் என சுட்டிக்காட்டிய அமைச்சர், அவரது உடல்நிலை மோசமடைந்துள்ளதாகவோ அல்லது கவலைக்கிடம் உள்ளதாகவோ எந்தவித மருத்துவ அறிக்கையிலும் குறிப்பிடவில்லை எனவும் தெரிவித்தார்.
1: அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையே எட்டப்பட்டுள்ள அமைதி ஒப்பந்தத்திற்கு ஐநா அமைப்பு மற்றும் பல்வேறு நாடுகள் தங்களது வரவேற்பை தெரிவித்துள்ளன. இதற்காக உதவிய பாகிஸ்தான், கட்டார், சவுதி அரேபியா உள்ளிட்ட பிராந்திய நாடுகளுக்கு ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்ரஸ் நன்றி தெரிவித்துள்ளார். வெள்ளிக்கிழமை முதல் அமலுக்கு வரும் இந்த உடன்பாட்டின் முழுமையான விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை எனினும் இதற்கான உத்தியோகபூர்வ நிகழ்வு வெள்ளிக்கிழமை சுவிட்சர்லாந்தில் நடைபெறவுள்ளது. இதேவேளை ஈரான் தனது அணுசக்தி திட்டம் தொடர்பாக தெளிவான இணக்கப்பாடுகளை வெளிப்படுத்தினால் அதன் மீதான பொருளாதார தடைகளை நீக்க தயாராக இருப்பதாக இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் இத்தாலி ஆகிய நான்கு ஐரோப்பிய நாடுகள் கூட்டாக அறிவித்துள்ளன.
0: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் FM 102.7.

0: favorite music. On your favorite station. 102.7. It's East FM. மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை eastfm102.7@gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். eastfm102.7@gmail.com.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரூ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973589999.
2: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம், குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள் வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200, 1260-1256.
3: ஐபி கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம் 905-554-5890.
4: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 முதல் மாலை 4 வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20 மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் Kerala, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kairalitees.com.
5: பாட்டுக்கு ஒரு பண்பலை. East FM 102.7.

0: நேரம் இரவு 8:51. ஈஸ்ட் எஃப்எம்மில் நம்ம ஊரின் நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது நிகழ்ச்சி நிறைவடையும் நேரம் கூட நெருங்கி இருக்கின்றது.
1: நிறைவில் 2 விடயங்களை நினைவுபடுத்திக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போறோம். காலநிலை பார்க்கலாம். வெளியே 19°C, நாளை செவ்வாய்க்கிழமை 22°C, 5-10 mm மழைக்கான சாத்தியம் தென்படுகிறது. புதன்கிழமை 21°C, அதேவேளை குறிப்பாக வியாழக்கிழமை 20°C, வியாழக்கிழமை 2-4 mm மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகிறது.
0: டொராண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாலத்தில் எரிபொருளின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது.
1: இந்த நிகழ்ச்சியில் இருந்து பயணித்த அத்தனை அன்பு நேர்களுக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள்
0: என்றும் உங்கள் அன்பின் அபர்ணா ஏஜே
1: ஜீவரஞ்சன். இனிமேல் வணக்கம் நேர்களே.
2: நல்ல பாட்டு நல்ல விஷயம்.
3: ஸ்காப்ரோவில் மாடர்ன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
4: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
3: ஓபன் 7 days a week, காலை 8 முதல் 8 வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
4: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள்.
3: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்காப்ரோ. 416-649-63
5: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடம் அருது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
6: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
7: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
6: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
8: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட J416-704-8074.
9: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
10: உணவு பெரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் எதிர்வரும் July 1st, கனடா தினத்தை முன்னிட்டு மெக்கோவன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் சரவண பவன் உணவகத்திற்கு முன்பாக உள்ள வாகன திரைப்பிடத்தில் மூதாளர்களுக்கான இலவச தோசை விருந்து. பிற்பகல் 2 முதல் மாலை 5 வரை ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்கிற்கு சரவண பவன் உணவகத்தின் சார்பில் $500,000 பெறுமதியான நன்கொடை காசோலையும் அன்றைய தினம் வழங்கி வைக்கப்படுகின்றது. நாம் பெருமை கொள்வோம். கனடா தினத்தை சரவணபவனுடன் இணைந்து கொண்டாடி மகிழ்வோம்.
11: என்ன யோசனை?
12: அவசரமா கொஞ்சம் காசு தேவை. நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
11: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
13: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடவு மாடம்.
4: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
14: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.

ஈஸ்ட் எஃப்எம் யுவர் ரேடியோ யுவர் மியூசிக் 102.7. To make money, we do business, taking all our weaknesses and making it to our strength. Keep you know that we got strength in numbers.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. இஸ் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: இஸ் எஃப்எம் 102.7.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
2: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயத்தில் முருகப்பெருமான் திருவிழா ஜூன் 8ஆம் தேதி திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 17ஆம் தேதி புதன்கிழமை மஞ்சம், ஜூன் 18 வியாழன் மாம்பழ திருவிழா, ஜூன் 19 வெள்ளி வேட்டை திருவிழா, ஜூன் 20 சனி சப்பரம், ஜூன் 21 ஞாயிறு காலை தேர் திருவிழா, திங்கள் காலை தீர்த்த திருவிழாவை தொடர்ந்து

0: பிளாக்ஸ் ட்ரிப்ளக்ஸ் ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஹாபி ஃபார்ம்
1: பிசினஸ் வைத்திருப்போர் மற்றும் பிசினஸ் ஆரம்பிப்போருக்கான பிசினஸ் லோன் அண்ட் பிசினஸ் லைன் ஆஃப் கிரெடிட்
2: 10% டவுன் உடன் கமர்ஷியல் மோர்கேஜ்
1: இலவச ஆலோசனைகளுக்கு ஆண்டனி டி பொன்ராஜா கமர்ஸ் வெஞ்சர்ஸ் 416-457-0651
2: சம் கண்டிஷன்ஸ் மே அப்ளை. Ajax Mitsubishi-யில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்டு ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamzin 437-860-7002 437-860-7002.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும் 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் GTA ஸ்கொயர் மால் யூனிட் 105 416-834-22 66.
4: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்னிங்சைட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில் 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
5: ஈஸியா டியூன் பண்ணுங்க. ஈஸ்ட் FM 102.7.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: முரளி பஸ் வழங்கும் 34வது ஆண்டு கோடை கால சுற்றுலாக்கள் June 25, 26, 27, 28 4 நாட்கள் அமெரிக்க சுற்றுலா. 27ஆம் தேதி வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா. நியூயார்க் சிட்டி பிட்ஸ்பர்க் டெம்பிள் க்ரோவ் சிட்டி ஷாப்பிங். July 9, 10, 11, 12 மற்றும் July 23, 24, 25, 26 தேதிகளில் அமெரிக்க சுற்றுலா. July 18, 19 சனி ஞாயிறு மான்ட்ரியல் சுற்றுலா. August 5 முதல் 11 வரை கனடா ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் முரளி 416-456-3514 416-456-3514.
3: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
3: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்
4: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ். கிருபா தனபால சிங்கம் 416-298-2777 mortgagesolutions.ca.
2: ஆரத்தி சூப்பர் சென்டர் மலிவு விற்பனை. முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சொப்சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 416-335-4653. ஆரத்தி பொன்னும் பட்டும் பரிமாணமாகும்.
5: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 646-303-0881
6: Udayan 647-539-5601
7: RKS Saloon.
8: Your favorite music
9: on your favorite station
10: 102.7 East FM.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM. East FM.
1: Wow, அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எங்க பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanical Middlefield, Dikumidayal. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
4: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabita Selvarajavin தலைமையில் இயங்கும் Focus Education Services இப்போது புதிதாக இணையும் ஜூனியர் கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு ஒரு மாத இலவச வகுப்பை வழங்குகின்றார்கள். ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை இந்த இலவச வகுப்பில் இங்கிலீஷ், பிரெஞ்ச், மேத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள் 647-534-4509 மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
2: கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 ஜூன் 15 தேதி முதல் ஜூலை 3 தேதி வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஜூன் 27 சனிக்கிழமை சப்பரம், ஜூன் 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, ஜூன் 29 திங்கள் காலை தீர்த்தம், ஜூன் 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, ஜூலை 3 வெள்ளி வைரவர்மடை. கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில், 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட், மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000. தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
5: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
5: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
5: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மாக்கம் ரோடை பார்த்தபடி,
6: 416-293-7287
5: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
6: 416-461-6401.
0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகிறீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றைய அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள். JRS காலேஜ், 416-292-2455.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸ் உடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
2: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
3: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ் பிளட், யூரின் அண்ட் ECG பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
0: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
4: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. 817-5060.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும். பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃபிரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 28, 647-656-5690, 647-656-5690.
4: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
3: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
6: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: Raman Home Comfort in Linux, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum, மற்றும் Tankless Water Heaters, விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort. இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham & Steel சந்திப்பில், Yellow Building Hill, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
2: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். Ramesh, 437-243-1719, 437-243-1719.
3: பாசிக்குடா கார்டன்ஸ் நல்லூர் குமரன் கட்டுமானத்தில் மட்டக்களப்பு பாசிக்குடா பீச்சிற்கு அருகே திருகோணமலை ஹைவேயில் அனைத்து வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்ட வீடமைப்பு திட்டம். 200 மேற்பட்ட பிரீமியம் விலாஸ் அபார்ட்மெண்ட் மற்றும் லேண்ட் பிளாட், 24 ஹவர்ஸ் ரெஸ்டாரண்ட், ஜிம், பிசினஸ் லான்ச், 24 ஹவர்ஸ் செக்யூரிட்டி, மேலும் அனைத்து வசதிகளுடன் 1 bedroom 600 ஸ்கொயர் ஃபீட் வீடு ஒன்றின் விலை $32,500 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஆர் ரிஷிகேஷன், 6478182798, 6478182798.
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம கிளியரன்ஸ் சேல், ஜூன் 1 முதல் ஜூலை 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4 3 7 2 6 7 2 3 9 4 4 1 6 2 8 9 9 9 9 3.
3: லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479 9 6 4 7 5 4 9 0 0 5 9.
0: எத்திசையும் எங்களிசை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: your favorite music. On your favorite station. 102.7. It's East FM. Krisha Law Professional Corporation.
1: வாகன விபத்துக்கோ வழுக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
0: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
1: தமிழ் பேசும் சட்டத்திறனியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
0: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
1: 2225 மார்க்கம் Road, Suite 307, 647-478-0144.
2: என்ன யோசினை
3: அவசரமா கொஞ்சம் காசு தேவை. நகை கை

0: பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி. ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர் 416-558-2551 416-558-2551.
1: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள் வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வர தூண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா 1210 Kennedy Road, Scarborough. 416-288-0994. KyraliTaste.com.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது East FM 102.7.

0: just awesome na.
1: No tension, babe.
2: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
3: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
2: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
4: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
5: நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். 5000 டாலர்களுக்கு மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
6: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
5: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year interest free மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
6: 416-900-4599.
7: Bridal Town Dental, Dr. Jayabalan, University of Toronto வில் கல்வி பயின்ற பல வருட அனுபவம் வாய்ந்த பெட் சிகிச்சை நிபுணர். குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து விதமான பெட் சிகிச்சைகளும் வழங்கப்படும். Bridal Town Dental, Dr. Jayabalan, 2000 ஆண்டிலிருந்து சேவை. 385 Silver Star Boulevard, Unit 217, Midland and Mechanical, Maxim Building in the Rona Plaza, Scarborough. அழையுங்கள் 416-492-3775, 416-492-3775.
8: விவாஹா டொரண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாஹா டொரண்டோ.
9: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல். ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன்,
8: பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல.
9: கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாஹா டொரண்டோ,
8: மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாஹா டொரண்டோ.
9: அழகு அழகு 6477873784.
10: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908, 5656, 416-908.
11: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: shining.
1: The station with the
2: best
1: music.
3: It's East FM.
4: Feel the power.
5: Feel the bass.
6: 102.7 FM.
7: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
8: அதுதான் எதுவோ
7: அனலாக கொதித்தது இந்த மனது.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று சொல்லி கவிஞர் சொன்னது போல, உழவு தொழில் செய்கின்ற உழவர்களை நாம் போற்றுவோம். அவர்கள் இல்லாவிட்டால் நாம் எங்கள் வீட்டில் உணவு தட்டில் கை வைக்க முடியாது. ஆகவே அந்த உழவு தொழிலை செய்கின்ற அந்த உழவாளர்களை நாம் போற்றி மனதிலே நன்றி சொல்லுவோம்.

உங்களோடு இணைந்திருந்து இந்த காலை பொழுதிலே நானும் இசை வெள்ளத்திலே நினைந்திருக்கிறேன். மிக இன்பமான ஒரு காலை பொழுது. உங்கள் எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்.

உங்களோடு இந்த சந்தோஷமான காலை பொழுதில் இணைந்திருக்கும் நான் நடா ராஜ்குமார். இந்த இனிய பொழுது எல்லோருக்கும் அமையட்டும். இனிமையான காலை பொழுதின் இன்னும் ஒரு பாடல்

உங்களோடு இந்த சந்தோஷமான காலை பொழுதில் இணைந்திருக்கும் நான் நடராஜ்குமார். இந்த இனிய பொழுது எல்லோருக்கும் அமையட்டும். இனிமையான காலை பொழுதின் இன்னும் ஒரு பாடல்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் ஸ்டெஃபம் 102.7 காற்றலைகளினுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று ஜூன் மாதம் 16 2026 செவ்வாய்க்கிழமை புத்தம்புதிய காலை இப்பொழுது ஒன்று வளர்ந்திருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் ஸ்டெஃபம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். ஈஸ்டெஃப்எம் 102.7 மற்றும் ஈஸ்டெஃப்எம் .ca ஊடாக குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலைகளில் தினம் ஒரு குரல்.
1: வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. கடவுளுக்கு என்று விருப்பமும் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. அப்படிப்பட்ட இறைவனின் திருவடிகளை வணங்குபவர்களுக்கு எந்தவித துன்பமும் கிடையாது.
0: தினம் ஒரு குரல் கேட்டீர்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேரம் 7:12, இது ஈஸ்ட் எஃப்எம் 102.7. கனேடிய செய்திகள். குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். வெளியில் வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ் 16 ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய கூடுதல் வெப்பநிலையாக 23 பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரித்திருக்கும். மழைக்கான வாய்ப்பு மதியத்தின் பின்னர் காணப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை வீழ்ச்சி இன்றைய தினம் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலையை பார்த்துவிடலாம். நாளை புதன்கிழமை கூடுதலாக 21 பாகை செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும். 1 முதல் 3 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. இரவு பொழுதில் 10 முதல் 15 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வியாழக்கிழமை 22 பாகை செல்சியஸ் வெள்ளி 22 பாகை செல்சியஸாகவும் வெப்பநிலை இருக்கப் போகிறது. சனிக்கிழமையும் அதே போன்ற நிலைமை இருக்கும். சனிக்கிழமை பிரகாசமான சூரியொளி நிறைந்த நாளாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 23 பாகை செல்சியஸ். திங்கள் 21 பாகை செல்சியஸோடு மழைக்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகின்றன. முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கப் போகிறது. 2 முதல் 4 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை 23 பாகை செல்சியஸ் வெப்பநிலையாக இருக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்வு கூறல். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான புதிய யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை கனடா வரவேற்றுள்ளது. கனேடிய பிரதமர் மாக்கானி இது தொடர்பான கருத்து வெளியிட்டுள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிராக நடத்தி வந்த போரை முடிவிற்கு கொண்டு வருவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை எட்டியிருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் மூத்த ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த பேச்சுவார்த்தைகளை எளிதாக்குவதில் இன்றியமையாத பங்காற்றிய பாகிஸ்தான், கட்டார் மற்றும் ஏனைய கூட்டாளிகளுக்கு கனடா நன்றி தெரிவித்துள்ளது. ஒரு நீடித்த யுத்த நிறுத்தம் ஹோமூஸ் நீர்நிலை வழியாக பாதுகாப்பான தடியற்ற போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்பதில் கனடா உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் மாக்கானி தெரிவித்துள்ளார். யுத்த நிறுத்தம் ஈரானின் அணுசக்தி திட்டத்தால் பரவலாக உள்ள அச்சுறுத்தலை எதிர்கொள்ள வேண்டும் எனவும் கனேடிய பிரதமர் தெரிவித்துள்ளார். பேச்சுவார்த்தைகள் தொடரும் நிலையில் அனைத்து தரப்பினரும் நல்லெண்ணத்துடன் உரையாடலை பேணுமாறும் பதற்றத்தை அதிகரிக்காமல் இருக்குமாறும் கனடா வேண்டுகோள் விடுத்துள்ளது. கனடா தனது பங்காளிகளுடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பதோடு லெபனான் உட்பட பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மையினையும் நீடித்த அமைதியினையும் கொண்டு வருவதற்கான முயற்சிகளுக்கு முழுமையான ஆதரவை வழங்க தயாராக இருப்பதாகவும் கனேடிய பிரதமர் தெரிவித்துள்ளார். வட அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பதற்றமடைய வேண்டியதில்லை என அமெரிக்காவிற்கான கனேடிய தூதுவர் மார்க் வைஸ்மன் தெரிவித்துள்ளார். கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ ஆகிய நாடுகள் தமது முத்தரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை புதுப்பிக்க அல்லது மறுபரிசீலனை செய்ய இன்னும் 2 வாரங்களே உள்ள நிலையில் இதுகுறித்து அவரும் பதற்றமடைய வேண்டியதில்லை என மார்க் வைஸ்மன் தெரிவித்தார். குஸ்மா காலக்கெடுவிற்கு முன்னதாக கனடாவின் அமெரிக்க தூதுவரின் இந்த கருத்து வெளியிடப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யும் எண்ணம் இருப்பதாக அமெரிக்கா தரப்பில் அவரும் கருத்து வெளியிடவில்லை என மார்க் வைஸ்மன் உறுதிப்படுத்தினார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் பரந்த சூழலில் July 1 காலக்கெடு முக்கியத்துவம் வாய்ந்ததல்ல என்றாலும் பாதிப்பு ஏற்படுத்தும் துறைசார் கட்டணங்களில் இருந்து சில நிவாரணங்களை பெறுவதற்காக கனேடிய அதிகாரிகள் முடிந்தவரை விரைவாகவும் திறமையாகவும் ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதில் கவனம் செலுத்தி வருவதாக மார்க் வைஸ்மன் தெரிவித்துள்ளார். July 1 மூன்று நாடுகளின் அதிகாரிகள் கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ ஒப்பந்தத்தை 16 காலத்திற்கு புதுப்பிக்க விரும்புகிறார்களா அல்லது ஒரு வருடாந்த மறு ஆய்வு செயல்முறைக்கு ஒப்புக்கொள்ள விரும்புகிறார்களா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை புதுப்பிப்பதில் தமக்கு ஆர்வம் இருப்பதாக கனடா ஏற்கனவே தெரிவித்தது. 2 வாரங்களுக்கு முன் அமெரிக்கா, மெக்சிகோ ஆகிய நாடுகளுடன் எழுதிய கடிதத்தின் மூலம் இந்த ஒப்பந்தத்தை புதுப்பிப்பதற்கான கனடாவின் நோக்கங்களை கனடா அமெரிக்க வர்த்தக அமைச்சர் டொமினிக் லீப்லாங் தெளிவுபடுத்தியிருந்தார். வட அமெரிக்க தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை புதுப்பிக்கும் எண்ணம் தனக்கு இல்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கடந்த வாரம் தெரிவித்திருந்தமை இந்த ஒப்பந்தத்தின் எதிர்காலம் குறித்த கரசனைகளை மக்கள் மத்தியில் தோற்றுவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கனடாவிலிருந்து அமெரிக்கா சென்று திரும்பும் கனேடியர்களின் எண்ணிக்கை மே மாதம் அதிகரித்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் மே மாதத்தில் கனடாவிலிருந்து அமெரிக்கா சென்று திரும்பும் கனேடியர்களின் எண்ணிக்கை 9.5% அதிகரித்திருந்தது. வியாழக்கிழமை வெளியிடப்பட்ட கனேடிய புள்ளிவிவர திணைக்களத்தின் முதல்கட்ட தரவுகள் இதனை சுட்டிக்காட்டின. இது தொடர்ச்சியாக 2வது மாதமாக ஆண்டிற்கு ஆண்டு ஏற்பட்ட எண்ணிக்கை அதிகரிப்பை குறிப்பதாகவும் அது தெரிவித்தது. மே மாதம் 19 லட்சம் கனேடிய குடிமக்கள் கனடாவிலிருந்து அமெரிக்கா சென்று திரும்பியுள்ளனர். வாகனங்கள் மூலமான இருவழி பயணங்கள் 15.1% அதிகரித்து இந்த உயர்வு காரணமாக அமைந்தது. இருந்தபோதிலும் 2025 முதல் விமானம் மூலம் இருவழி பயணங்கள் 5.5% குறைவடைந்திருப்பதாக புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்தது. கனடாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான பதற்றமான அரசியல் கருத்து வேறுபாடுகளுக்கு மத்தியில் 2025 ஆரம்பத்தில் இருந்து கனேடிய குடியிருப்பாளர்களில் பயணப்போக்குகள் மாறியிருப்பதாக புள்ளி விவர திணைக்களம் முன்னதாக அறிவித்தது. இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் வெளியான புள்ளி விவர திணைக்கள தரவுகளின்படி December 2025 கனேடிய குடியிருப்பாளர்கள் அமெரிக்காவிற்கு மேற்கொண்ட இருவழி பயணங்கள் 25% சரிவினை பதிவு செய்திருந்தன. டொரண்டோ காவல்துறை அதிகாரி மீது வாகனம் ஒன்று மோதிய சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதில் 12 சிறுவன் மீது கொலை முயற்சி குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது. சந்தேகத்திற்குரிய வாகனம் மீது காவல்துறையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தியதையடுத்து லீசைட் பாலத்தில் அதிகாரி மீது வாகனத்தை மோதியதாக தெரிவிக்கப்படுகிறது.
திங்கட்கிழமை அதிகாலையில் டொரண்டோ நகரின் கிழக்கு பகுதியில் ஒரு வாகனத்தின் மீது புலனாய்வாளர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தியதை அடுத்து அதிகாரி ஒருவர் வாகனம் மோதியதில் காயமடைந்ததாக டொரண்டோ காவல்துறை தெரிவித்தது. இதில் காவல்துறை அதிகாரிக்கு பலத்தானால் உயிருக்கு ஆபத்தில்லாத காயம் ஏற்பட்டதாக காவல்துறையினர் அறிவித்தனர். அதிகாலை ஒரு மணி அளவில் டொனால்ஸ் அவென்யூ மற்றும் ஓகோன் டிரைவ் பகுதியில் வாகன திருட்டு தொடர்பில் அதிகாரிகள் அழைக்கப்பட்டனர். அதிகாரிகள் வாகனத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்ட நிலையில் அந்த வாகனம் ஒரு அதிகாரி மீது மோதியதாக காவல்துறை தெரிவித்தது. இந்த வாகன ஓட்டுநர் கண்டுபிடிக்கப்பட்டு உயிருக்கு ஆபத்தில்லாத காயத்தோடு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கொலை முயற்சி குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ள 12 வயது சிறுவன் இளைஞர் குற்றவியல் நீதி சட்டத்தின் விதிமுறைகளின்படி பெயர் வெளியிட முடியாத நிலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இதில் மற்றொரு 13 வயது சந்தேக நபர் தேடப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனாலும் அவர் குறித்த விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. ஆண்டாரியோ மாகாண சிறப்பு புலனாய்வு பிரிவு இந்த சம்பவம் குறித்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. மோட்டைமர் மற்றும் டொனால்ட் சந்திப்புக்கு அருகில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் இந்த சம்பவம் தொடர்புடையது என காவல்துறை உறுதிப்படுத்தியது. அந்த துப்பாக்கிச் சூட்டின் விளைவாக ஒருவர் உயிருக்காபத்தில்லாத ஆனால் கடுமையான காயங்களுக்கு உள்ளானமை குறிப்பிடத்தக்கது. கனேடிய செய்திகள் கேட்டீர்கள். 7:18 இது குட் மார்னிங் கனடா.

0: நாட்டுக்கொரு பண்பலை இஸ்எஃப்எம் 102.7.
1: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பு. உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
2: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
1: ஓபன் 7 டேஸ் a week. காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்ட்மெண்ட்ஸ் வெல்கம்.
2: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள். மெடிக்கல் சர்வீசஸ் நவ் ஓபன். டென்டல் சர்வீசஸ் ஓபனிங் இன் March 2026.
1: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-6388.
3: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர்.

0: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள். இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை லஞ்ச் புஃபேயில் 20-க்கும் மேற்பட்ட வகைகள், 16.99 புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பொராட்டா. ஒரு முறை வந்து சாப்பிட்டால் மீண்டும் மீண்டும் வர தூண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 12 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kindlytaste.com.
1: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
2: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
1: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
3: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே, 416-291-3232.
4: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது East FM, East FM 102.7.
6: 7 மணி 26 நிமிடம்.

0: குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 7:30. இலங்கை செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இருந்து பச்சளம் குழந்தை மற்றும் 2 சிறுவர்கள் உட்பட 10 மனித இன்பு கூட்டு தொகுதிகள் நேற்று முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டன. சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் 3 கட்ட அகழ்வுப் பணியின் 25 நாள் பணிகள் நேற்று தினம் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது புதிதாக மேலும் 5 மனித இன்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதோடு ஏற்கனவே வெளிப்பட்டிருந்த இன்பு கூடுகளில் சிறுவர்கள் மற்றும் பச்சளம் குழந்தையின் இன்பு கூடு உள்ளடங்கலாக 10 பேருடைய இன்பு கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. நேற்று தினம் மீட்கப்பட்ட மனித இன்பு கூடு பெரும்பாலானவை உடைந்த நிலையிலும் சீரற்ற முறையிலும் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகளில் இதுவரையான அகழ்வுப் பணிகளின் போது மொத்தம் 360 மனித இன்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு அவற்றில் 351 இன்புக்கூடுகள் புதைகுழியில் இருந்து முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற பாதுகாப்பின் கீழ் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்படுகின்றது. உயிர்த்திஞாறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைவாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தம்மை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்ஷ மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். சட்டத்தரணி சனத் விஜயவர்தன ஊடாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மனுவில் பிரதிவாதிகளாக காவல்துறை அதிபர், குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசகர் மற்றும் அதன் நிலைய பொறுப்பதிகாரி மேத்யூ குணவர்தன் ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளார்கள். ராஜபக்ஷ விரைவில் கைது செய்யப்படலாம் என்ற தகவல்கள் வெளியான நிலையில் அவர் இந்த மேன்முறையீட்டு நீதிமன்ற மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அரசியல் குழுக்களை பயன்படுத்தி உயிர்த்திஞாறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை குலைக்க முயற்சிப்பது எவருக்கும் நன்மை அளிக்காது என சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜாதேச எச்சரித்துள்ளார். அரச புலனாய்வு சபையின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் ஷாலே தான் குற்றமற்றவர் என்பதை நிரூபிப்பதற்கு விசாரணைகளுக்கு ஒத்துழைக்க வேண்டுமே தவிர அவற்றை சீர்குலைக்க முற்படக்கூடாது என அவர் சுட்டிக்காட்டினார். பேராதனை போதனா மருத்துவமனையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அமைச்சர் இதனை தெரிவித்தார். உயிர்த்திஞாறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் சரியான பாதையில் நகர்ந்து கொண்டிருப்பதாகவும் வெளிவரும் சாட்சியங்களின் அடிப்படையில் சில நபர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். மேலதிக விசாரணைகளுக்காக அவர்களுக்கு எதிராக தடுப்பு காவல் உத்தரவுகள் பெறப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். அந்த விவரங்கள் அனைத்தையும் குற்றப்புலனாய்வு துணைக்களம் அவ்வப்போது பி அறிக்கைகள் மூலம் நீதிமன்றத்திற்கு அறிக்கையிட்டு வருகிறது. அதன் அடிப்படையிலேயே சுரேஷ் ஷாலே தடுப்பு காவலின் உத்தரவின் கீழ் வைக்கப்பட்டுள்ளார். அவருடைய 90 நாட்கள் தடுப்பு காவல் காலம் மே மாத இறுதியில் நிறைவடைந்தது. தற்போது மேலும் 90 நாட்களுக்கான தடுப்பு காவல் உத்தரவு கையெழுத்திடப்பட்டு அதற்கமைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. விசாரணைகள் விரைவுபடுத்தப்பட வேண்டுமாயின் காவலில் உள்ள சுரேஷ் ஷாலே தமக்கு தெரிந்த தகவல்களை விரிவாக வழங்க வேண்டும். விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதே அவர் குற்றமற்றவர் என நிரூபிப்பதற்கான வழி என அமைச்சர் தெரிவித்தார். தவறு செய்திருந்தால் மட்டுமே தகவல்களை மறைக்க வேண்டிய தேவை ஏற்படும். குற்றமற்றவர் என்றால் அச்சப்படாமல் விசாரணைகளுக்கு ஒத்துழைக்கலாம். தற்போது அவர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருடைய ஊட்டச்சத்து நிலையில் எந்த பிரச்சனைகளும் இல்லை என்பது அறிக்கைகள் மூலம் உறுதியாகியுள்ளது. அதற்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் முறையாக கிடைக்கின்றன. எனவே அவரால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகளுக்கு ஒத்துழைக்க முடியும். தடுப்பு காவல் உத்தரவில் உள்ள ஒருவருக்கு வழங்கப்பட வேண்டிய அடிப்படை வசதிகள் செல்ல உள்ளன. அவை அனைத்தும் சாலைவிற்கும் வழங்கப்பட்டுள்ளன. அவர் மருத்துவ சிகிச்சை கோரிய போது அது வழங்கப்பட்டது. பல் மருத்துவ சிகிச்சை கோரிய போதும் அது வழங்கப்பட்டது. அவருக்கு சிறப்பு சலுகைகளோ அல்லது புறக்கணிப்புகளோ காட்டப்படவில்லை. சாதாரண நடைமுறை பின்பற்றப்படுகிறது. விசாரணைகளை சரியாக முன்னெடுக்கும் அதிகாரி ஒருவரை நீக்குமாறு யாராவது கூறினால் அவ்வாறு குற்றம் சுமத்தும் நபரே குற்றவாளி என்பது அதிலிருந்து தெளிவாக புலப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த போது அரச புலனாய்வு சபையின் முன்னாள் பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் ஷாலே பல்வேறு சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டதாக கூறப்படும் முறைப்பாடு குறித்து தாம் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்தது. இந்த விசாரணை நடவடிக்கையின் ஒரு பகுதியாக குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளிடம் நேற்றைய தினமும் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டு வருவதாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நிமல் புஞ்சிகேவா தெரிவித்தார். சுரேஷ் ஷாலே குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது அவர் முறையற்ற நடத்தைகளுக்கு உள்ளாக்கப்பட்டதாக கூறி அவருடைய உறவினர்களால் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு இந்த முறைப்பாடு அளிக்கப்பட்டது. இதேவேளை சுரேஷ் சாலை தடுத்து வைக்கப்பட்டிருந்த சிறைக்கூடத்தை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் விசேட சோதனைக்கு முற்படுத்தினார்கள். இதன்போது அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சாதாரண சிறைக்கூடம் ஒன்றிலேயே தடுத்து வைக்கப்பட்டிருந்தமை கண்டறியப்பட்டதோடு அங்கு போதிய காற்றோட்டம் இல்லாமை உள்பட பல்வேறு அடிப்படை குறைபாடுகளும் அவதானிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சோதனையின் போது கண்டறியப்பட்ட குறைபாடுகள் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளுக்கு ஆணைக்குழு சுட்டிக்காட்டியது. சுரேஷ் சாலை தடுத்து வைக்கப்பட்டிருந்த சிறைக்கூடத்திற்கு அருகில் உள்ள மற்றொரு சிறைக்கூடத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இணைய கைதிகள் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளிடமிருந்தும் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டன. இந்த விசாரணை நடவடிக்கைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர்களிடமிருந்து மேலதிக பல வாக்குமூலங்களை பெற எதிர்பார்ப்பதாகவும் ஆணைக்குழு தெரிவித்தது. இதேவழி தற்போது மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ள சுரேஷ் ஷாலேவிற்கு வழங்கப்படும் மருத்துவ சிகிச்சைகள் குறித்தும் தாம் கண்காணித்து வருவதாக மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான உதயகமன்வில, விமல் வீரவன்ச, நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் ஜாவிரா உட்பட்ட குழுவினருக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக குற்றப்பலனாய்வு திணைக்களம் கோட்டை நீதிவான் பசன் அமரசேன முன்னிலையில் நேற்று விவரங்களை சமர்ப்பித்தது. உயர்த்தி ஞாறு பயங்கரவாத தாக்குதல் புலனாய்வு விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையிலும், நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையிலும், அரசு புலனாய்வு சபையின் முன்னாள் பணிப்பாளர் சுரைச்சாலை தொடர்பான லத்திரனியல் மற்றும் சமூக ஊடக வாயிலாக கருத்துக்களை வெளியிட்டவை தொடர்பிலும் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சுரைச்சாலை தொடர்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான உதயகமன்வில, விமல் வீரவன்ச, நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் ஜாவிர மற்றும் சுகீஸ்வர பண்டார அசங்க நவரட்ன மஹிந்த பத்ரன் ஆகியோரால் வெளியிடப்பட்டுள்ள கருத்துக்கள் குறித்து இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக குற்றப்பலனாய்வு திணைக்களம் தெரிவித்தது. இலத்திரணியில் ஊடகங்கள் வாயிலாக நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிட்ட இந்த நபர்களை எதிர்வரும் ஜூலை மாதம் 1 நீதிமன்றில் முன்னிலையாக அறிவித்து அழைப்பாணை பிறப்பிக்க வேண்டும் என குற்றப்பலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தது. இந்த கோரிக்கையை பரிசீலித்த நீதிவான் இந்த நீதிமன்றத்தின் ஊடாக அவர்களுக்கு அழைப்பாணை பிறப்பிக்க வேண்டிய அவசியமில்லை எனவும், இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்கள் குறித்த விவரங்களை மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்க முடியும் எனவும் தெரிவித்தார். இந்த சம்பவத்தில் 3 சந்தேகநபரான சுரேஷ்சாலையின் தற்போதைய நிலையை நேரில் சென்று கண்காணிக்குமாறு குற்றப்பலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திடம் கோரியது. அதற்கு பதிலளித்த நீதவான் தேசிய மருத்துவமனை அமைத்துள்ள அதிகார பிரதேசத்திற்குரிய மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றில் நீதவானுக்கு இதுகுறித்து தெளிவுபடுத்தி எதிர்வரும் 20 முன்னர் சந்தேகநபரை நேரில் சென்று கண்காணிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்குமாறு அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. முன்னாள் பிரதி அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் உட்பட 3 சந்தேக நபர்களுக்கு எதிராக மட்டக்கிழப்பு பிராந்தியத்தில் அரங்கேறி 5 வெவ்வேறான படுகொலை சம்பவங்கள் தொடர்பான விவரங்களை குற்றப்பலனாய்வு திணைக்களம் மட்டக்கிழப்பு நீதிவான் நீதிமன்றில் சமர்ப்பித்தது. கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரான சிவநேசத்துறை சந்திரகாந்தன், ராசிக் முகமது, ஃபைஸ் மற்றும் ஹமீத் லெபே முகமது ஆகியோரே இந்த புலனாய்வு விசாரணையின் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டுள்ளனர். 2008 காலப்பகுதியில் இடம்பெற்ற தொடர் படுகொலைகள் குறித்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் ஒரு பகுதியாக மட்டக்கிழப்பு நீதிவான் அண்ணாதுரை தர்ஷினி முன்னிலையில் இந்த விவரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. குற்றப்பலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தின் முன்வைத்துள்ள அறிக்கையின்படி, வெவ்வேறு இடங்களில் T-56 ரக துப்பாக்கிகளை பயன்படுத்தி நடத்தப்பட்ட கொடிய துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் குறித்து விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. 2008 ஜனவரி 9 முருகன் கோவிலை அண்மித்துள்ள விளையாட்டு மைதானத்திற்கு அருகில் இருவர் சுட்டுக் கொல்லப்பட்டமை, 2008 May 22 காத்தான்குடி பிரதான வீதியில் இருவர் சுட்டுக் கொல்லப்பட்டமை ஆகிய சம்பவங்கள் இதில் உள்ளடக்கப்பட்டன. பவனிதீவு காவல்துறை அதிகார எல்லைக்குட்பட்ட கொத்தியாப்பல பகுதியில் வசித்து வந்த அழகுத்துறை தர்மலிங்கம் என்பவர் அடையாளம் தெரியாத ஆயுத குழுவினால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பான விவரங்களையும் குற்றப்பலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றில் சமர்ப்பித்தனர். இதேவேளை கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் கடத்தல் உட்பட மனித படுகொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள பிள்ளையான் மற்றும் ராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளிகள் இருவரையும் பலத்த பாதுகாப்பு மத்தியில் இன்று மட்டக்களப்பு நீதிவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். அதன்போது அவர்களை எதிர்வரும் 30 வரை விளக்கமலையில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டார். கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான என அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் மட்டக்களப்பில் உள்ள அவருடைய அலுவலகத்தில் வைத்து கடந்த 2025 April 7 கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
1: இலங்கை செய்திகள் கேட்டீர்கள்.
0: நேரம் 7:39.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
2: Ganga Textiles and Fashion Valangum. Closing sale. Sarees $400, shalwars $400, saree blouse $5, short top from $5, nighties from $10, men's shirts from $10, kaapukal, todikal, chains from $5. Innum aangal pengal siruvar sirumiyarukkana eeralam aadi therivugal. Aabaranangal, parasu porutkal, poojai porutkal anaithum maaperum malivu vilaiyil. Ganga Textiles and Fashion Valangum. Closing sale. 2950 Birchmount Road, Unit 5A, Birchmount and Finch, 416-474-1016.
3: Welcome to New Ocean Supermarket.
4: எல்லாம் நல்ல மலிவா தான் இருக்குது. நீர் அந்த பக்கம் போய் பைத்தங்காய தேடும், நான் இந்த பக்கம் போய் பருப்பு தர்றேன்.
5: அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சிருப்ப நம்ம குழப்பம் இல்லாம எடுக்கலாம். வாங்கோ,
4: மரக்கறி எல்லாம் நல்ல புதுசாயும் மலிவாயும் இருக்கு.
5: மீறி எல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு, விலையும் குறைவு.
4: கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இருக்கு.
5: இங்க இவ்வளவு சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவுன்னு பாத்தீங்களா?
6: சுத்தம் தரம் மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், ஸ்டெப்ஸ்போர்ட் அண்ட் பிஞ்ச், ஸ்காப்ரோ. இப்போது ஸ்கிப் ஊடாக ஆன்லைனிலும் ஆர்டர் செய்யலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான, நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச்சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்லஸ் வாட்டர் ஹீட்டர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
1: Vidya Sagar live in concert. I Clean Canada வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யா சாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு ஜூன் 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். இந்த இசை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேண்டுமா? வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். ஜூன் 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு விண்ட்ரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200-416-756-1200-1256-1200-1256.
7: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: 7:46. குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறோம்.

7:52 இஸ்டெஃபோடு இணைந்திருக்கிறீர்கள். அனைத்துலக செய்திகள். வளைகுடா போரை முடிவிற்கு கொண்டு வருவதற்கான ஒரு பூர்வாங்க ஒப்பந்தம் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில் கையெழுத்தாகியுள்ளது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நேற்று அறிவித்துள்ளார். இருந்தபோதிலும் அதன் விவரங்கள் இன்னமும் பகிரங்கப்படுத்தப்படவில்லை. நிரந்தரமான போர் நிறுத்தம் குறித்து இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை என இரு நாடுகளும் தெரிவித்துள்ளன. இந்த ஒப்பந்தம் ஏப்ரல் மாதத்தில் அறிவிக்கப்பட்ட தற்காலிக போர் நிறுத்தத்தை மேலும் 60 நாட்களுக்கு நீடிப்பதோடு பிப்ரவரியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதிலிருந்து ஈரான் திறம்பட தடுத்து வைத்துள்ள ஹோமோஸ் நீரிணியை மீண்டும் திறப்பதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தும். அடுத்த கட்டத்தில் ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் எதிர்காலம் போன்ற கடினமான பிரச்சினைகளை பேச்சுவார்த்தையாளர்கள் கையாள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரிய பொருளாதார நாடுகளின் உச்சி மாநாட்டிற்காக பிரான்ஸ் சென்றடைந்துள்ள பின்னர் ஒப்பந்தம் அனைத்தும் கையெழுத்திடப்பட்டு விட்டது என டிரம்ப் தெரிவித்தார். இதேவழி அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் வெள்ளிக்கிழமை ஜெனீவாவில் நடைபெறும் முறையான கையெழுத்திடும் நிகழ்வில் கலந்து கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கும் ஒமானுக்கும் இடையிலான குறுகிய நீர்வழி பாதையான ஹோமோஸ் நீரிணையின் முற்றுகை உலகின் 1/5 எண்ணெய் வர்த்தகத்தை துண்டித்துள்ள சிறிது நேரத்தில் எண்ணெய் விலைகள் கடுமையாக அதிகரித்தன. பெரும்பாலும் ஈரான் மற்றும் லெபனானில் குறைந்தது 7,000 பேரை உயிர்ப்பலி கொண்டுள்ள உலகளாவிய எரிசக்தி சந்தையை புரட்டி போட்ட இந்த யுத்தத்தை தீர்ப்பதற்கான மிக முக்கியமான ஒரு படியாக இந்த ஒப்பந்தம் கருதப்படுகிறது. இருந்த போதிலும் இந்த ஒப்பந்தத்தை பற்றிய பல்வேறு விடயங்கள் இன்னமும் தெளிவுபடுத்தப்படவில்லை. அதன் விதிகள் ஏப்ரல் மாத போர் நிறுத்தத்திலிருந்து வேறுபடுகிறதா என்பதும் தெளிவாக வரையறுக்கப்படவில்லை. ஈரானிய ஜனாதிபதி மசூத் ஃபெசெஸ்கியன் சமூக ஊடகங்களில் அமெரிக்க ஈரான் புரிந்துணர்வு ஒப்பந்தம் யுத்தத்தை நிறுத்துவதற்கான ஒரு முக்கியமான படி என தெரிவித்தார். ஆனால் ஒரு நீடித்த போர் நிறுத்தத்திற்கான இறுதி ஒப்பந்தம் இன்னமும் வடிவம் பெறவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். கையொப்பமிடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் சுமார் 1.5 பக்கங்கள் மட்டுமே கொண்டது எனவும் இது மிக பொதுவான ஆவணம் என்றும் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கான மிகவும் குறிப்பிடத்தக்க தடைகள் நீக்க தொகுப்பும் இதில் அடங்கியுள்ளதாக அவர் கூறினார். தடைகளை நீக்குதல், வெளிநாட்டு சொத்துக்கள் முடக்கப்படுவதை தடுத்தல் மற்றும் அமெரிக்க ராணுவ தளங்களை கொண்டுள்ள அயல் வளைகுடா நாடுகளின் நிதியுதவியுடன் $300 பில்லியன் புனரமைப்பு நிதியை பெற்றுக்கொள்ளுதல் ஆகியவற்றின் மூலம் இது இறுதியில் ஈரானுக்கு கணிசமான பொருளாதார நன்மைகளை வழங்கக்கூடும் என அமெரிக்க மற்றும் ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்தனர். பெயர் குறிப்பிட விரும்பாத அமெரிக்க அதிகாரிகள் அந்த பலன்களை பெறுவதற்கு ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை உருவாக்காது மற்றும் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா போன்ற போராடி குழுக்களுக்கான ஆதரவை துண்டிக்கும் அமெரிக்காவின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என தெரிவித்தனர். 2015 அமெரிக்கா மற்றும் ஏனைய நாடுகளோடு கையெழுத்திடப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தில் ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை கடுமையாக குறைப்பதற்கு ஒப்புக்கொண்டது. டிரம்ப் தனது முதல் ஜனாதிபதி பதவிக்காலத்தில் அந்த ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்காவை விலக்கிக் கொண்டார். அந்த ஒப்பந்தம் முடக்கப்பட்டிருந்த பில்லியன் கணக்கான டாலர் சொத்துக்களை ஈரான் திரும்பப் பெற அனுமதித்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையில் எட்டப்பட்டுள்ள அமைதி ஒப்பந்தத்திற்கு ஐக்கிய நாடுகள் அமைப்பு மற்றும் கட்டார் உட்பட பல்வேறு நாடுகளும் தமது வரவேற்பை வெளியிட்டுள்ளன. இந்த ஒப்பந்தத்தை சாத்தியமாக உதவிய பாகிஸ்தான், கட்டார், சவுதி அரேபியா உட்பட பிராந்திய நாடுகள் ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் நன்றி தெரிவித்தார். இதேவேளை ஈரான் தனது அணுசக்தி திட்டம் தொடர்பான தெளிவான இணக்கப்பாடுகளை வெளிப்படுத்தினால் அதன் மீதான பொருளாதார தடைகளை நீக்க தயாராக இருப்பதாக இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் இத்தாலி ஆகிய 4 ஐரோப்பிய நாடுகள் கூட்டாக அறிவித்தன. ஹோமோஸ் நீரிணியை இந்தவித கட்டுப்பாடுகளை திறக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஐரோப்பிய நாடுகளுக்கான ஒருவார கால உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொண்டுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பிரான்சின் நீஸ் நகரில் அந்த நாட்டு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு மற்றும் வர்த்தகம் உட்பட்ட துறைகளில் பரஸ்பர உறவுகளை மேலும் வலுப்படுத்த இரு நாட்டு தலைவர்களும் இணக்கம் கண்டனர். இரு நாடுகளினதும் புத்தாக்க நிறுவனங்களை ஒருங்கிணைக்கும் நோக்கில் இந்தியாவால் முன்னெடுக்கப்பட்டுள்ள பாரத் இனோவேட்டர்ஸ் நிகழ்வை இரு தலைவர்களும் கூட்டாக ஆரம்பித்தனர். தமது பயணத்திட்டத்தின்படி ஸ்லோவேக்கியாவிற்கான விஜயத்தை நிறைவு செய்து மீண்டும் பிரான்ஸ் திரும்பவுள்ள பிரதமர் மோடி ஏவியன் நகரில் ஆரம்பமாக உள்ள G7 மாநாட்டில் பங்கேற்கிறார். இந்த மாநாட்டையொட்டி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பையும் இந்திய பிரதமர் சந்தித்து பேசுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியாவில் உள்ள எட்வர்ட்ஸ் விமானப்படை தளத்திலிருந்து புறப்பட்ட உடனே அமெரிக்க விமானப்படையின் B-52 ரக குண்டுவீச்சு விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானது. இந்த விபத்து போயிங் நிறுவன ஊழியர்கள் இருவர் உட்பட 8 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று காலை 11:20 இந்த விமானம் வழமையான சோதனை பணியில் ஈடுபட்டிருந்த போது இந்த விபத்து இடம்பெற்றது. இந்த விபத்தினால் வானில் பெரும் கருப்பு புகை மண்டலம் எழுந்ததாகவும் அது பல மைல்களுக்கு தென்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த விபத்துக்கான காரணம் உடனடியாக தெரியவில்லை என்றும் விசாரணைகளை முடிப்பதற்கு 6 மாதங்கள் வரை ஆகலாம் எனவும் எட்வர்ட்ஸில் உள்ள
ஃபோர்ட்வெல் பரிசோதனை பிரிவின் துணைத் தளபதியான கர்னல் ஜேம்ஸ் ஹேஸ் தெரிவித்தார். அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள்.

குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறீர்கள். தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்பது பிறரோடு எங்களை ஒப்பிட்டு எம்மை நாமே தாழ்வாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை. இது எமது திறமைகளை குறைப்பதோடு எங்களை வெற்றியை நோக்கி பயணிக்க முடியாமல் தடுத்து விடுகிறது. தன்னம்பிக்கை குறைவு என்ற எண்ணம் அதிகரிக்கின்ற போது அது எளிதில் வளர்ந்து எங்களுடைய செயலை, எங்களுடைய உறவுகளை, எங்களுடைய மனநிலையை தொடர்ச்சியாக பாதிக்க தொடங்குகிறது. இந்த தாழ்வு மனப்பான்மை எங்களுக்குள் அடிக்கடி வந்து நிற்பதற்கு காரணம் நாம் எம்மை மற்றவர்களோடு ஒப்பிட்டுக் கொள்வதுதான். உண்மையில் இந்த உலகத்தில் வாழும் நாம் அனைவரும் தனித்துவமானவர்கள், யுனிக்கானவர்கள். யாருக்கும் யாரும் நிகரில்லை. ஒவ்வொருவரிடமும் ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது என்பதை எங்களுடைய மனதில் ஆழமாக நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். எங்களுடைய திறமைகளை நம்புவோம். நாம் வலிமையானவர்கள், திறமைசாலிகள். எங்களால் முடியும் என்ற தன்னம்பிக்கையை வளர்த்து சின்ன சின்ன வெற்றிகளை கொண்டாடி எங்களுக்குள் இருக்கக்கூடிய சிறப்பை உணர்வதே தாழ்வு மனப்பான்மையை தொலைப்பதற்கான ஒரு வழி. தாழ்வு சிக்கலை குறைப்போம், நம்பிக்கையான வாழ்க்கையை வாழ்வோம். இன்றைய நாள் சிறப்பாக இருக்கட்டும்.

0: 8:08. இது ஈஸ்ட் எஃப்எம். இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். வெளியில் வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ் 16 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய கூடுதல் வெப்பநிலையாக 23 பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரித்திருக்கும். மழைக்கான வாய்ப்பு மதியத்தின் பின்னர் காணப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை வீழ்ச்சி இன்றைய தினம் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலையை பார்த்துவிடலாம். நாளை புதன்கிழமை கூடுதலாக 21 பாகை செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும். 1-3 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. இரவு பொழுதில் 10-15 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வியாழக்கிழமை 22 பாகை செல்சியஸ் சனிக்கிழமை பிரகாசமான சூரியொளி நிறைந்த நாளாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 23 பாகை செல்சியஸ், திங்கள் 21 பாகை செல்சியஸோடு மழைக்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகின்றன. முகில்கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கப்போகிறது. 2-4 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை 23 பாகை செல்சியஸ் வெப்பநிலையாக இருக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்வு கூறல். வட அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பதற்றமடைய வேண்டியதில்லை என அமெரிக்காவிற்கான கனேடிய தூதுவர் மார்க் வைஸ்மன் தெரிவித்துள்ளார். கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ ஆகிய நாடுகள் தமது முத்தரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை புதுப்பிக்க அல்லது மறுபரிசீலனை செய்ய இன்னும் 2 வாரங்களே உள்ள நிலையில் இதுகுறித்து அவரும் பதற்றமடைய வேண்டியதில்லை என மார்க் வைஸ்மன் தெரிவித்தார். குஸ்மா காலக்கெடுவிற்கு முன்னதாக கனடாவின் அமெரிக்க தூதுவரின் இந்த கருத்து வெளியிடப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யும் எண்ணம் இருப்பதாக அமெரிக்கா தரப்பில் அவரும் கருத்து வெளியிடவில்லை என மார்க் வைஸ்மன் உறுதி. தடியற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் பரந்த சூழலில் July 1 காலக்கெடு முக்கியத்துவம் வாய்ந்ததல்ல என்றாலும் பாதிப்பு ஏற்படுத்தும் துறைசார் கட்டணங்களில் இருந்து சில நிவாரணங்களை பெறுவதற்காக கனேடிய அதிகாரிகள் முடிந்தவரை விரைவாகவும் திறமையாகவும் ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதில் கவனம் செலுத்தி வருவதாக மார்க் வைஸ்மன் தெரிவித்துள்ளார். July 1 மூன்று நாடுகளின் அதிகாரிகள் கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ ஒப்பந்தத்தை 16 காலத்திற்கு புதுப்பிக்க விரும்புகிறார்களா அல்லது ஒரு வருடாந்த மறு ஆய்வு செயல்முறைக்கு ஒப்புக்கொள்ள விரும்புகிறார்களா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை புதுப்பிப்பதில் தமக்கு ஆர்வம் இருப்பதாக கனடா ஏற்கனவே தெரிவித்தது. 2 வாரங்களுக்கு முன் அமெரிக்கா, மெக்சிகோ ஆகிய நாடுகளுடன் எழுதிய கடிதத்தின் மூலம் இந்த ஒப்பந்தத்தை புதுப்பிப்பதற்கான கனடாவின் நோக்கங்களை கனடா அமெரிக்க வர்த்தக அமைச்சர் டொமினிக் லீப்லாங் தெளிவுபடுத்தியிருந்தார். வட அமெரிக்க தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை புதுப்பிக்கும் எண்ணம் தமக்கு இல்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடந்த வாரம் தெரிவித்திருந்தமை இந்த ஒப்பந்தத்தின் எதிர்காலம் குறித்த கரசனைகளை மக்கள் மத்தியில் தோற்றுவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழியில் இருந்து பச்சளம் குழந்தை மற்றும் 2 சிறுவர்கள் உட்பட 10 மனித இன்பு கூட்டு தொகுதிகள் நேற்று முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டன. சித்துப்பாத்தி மனித புதைக்குழியின் 3 கட்ட அகழ்வு பணியின் 25 நாள் பணிகள் நேற்று தினம் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது புதிதாக மேலும் 5 மனித இன்பு கூட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டதோடு ஏற்கனவே வெளிப்பட்டிருந்த இன்பு கூடுகளில் சிறுவர்கள் மற்றும் பச்சளம் குழந்தையின் இன்பு கூடு உள்ளடங்கலாக 10 பேருடைய இன்பு கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. நேற்று தினம் மீட்கப்பட்ட மனித இன்பு கூடுகளில் பெரும்பாலானவை உடைந்த நிலையிலும் சீரற்ற முறையிலும் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகளில் இதுவரையான அகழ்வுப் பணிகளின் போது மொத்தம் 360 மனித இன்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு அவற்றில் 351 இன்பு கூடுகள் புதைக்குழியில் இருந்து முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற பாதுகாப்பின் கீழ் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்படுகின்றது. வளைகுடா போரை முடிவிற்கு கொண்டு வருவதற்கான ஒரு பூர்வாங்கு ஒப்பந்தம் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில் கையெழுத்தாகியுள்ளது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்று அறிவித்துள்ளார். இருந்தபோதிலும் அதன் விவரங்கள் இன்னமும் பகிரங்கப்படுத்தப்படவில்லை. நிரந்தரமான போர் நிறுத்தம் குறித்து இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை என இரு நாடுகளும் தெரிவித்துள்ளன. இந்த ஒப்பந்தம் ஏப்ரல் மாதத்தில் அறிவிக்கப்பட்ட தற்காலிக போர் நிறுத்தத்தை மேலும் 60 நாட்களுக்கு நீடிப்பதோடு பிப்ரவரியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதிலிருந்து ஈரான் திறம்பட தடுத்து வைத்துள்ள ஹோமோஸ் நீரிணியை மீண்டும் திறப்பதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தும். அடுத்த கட்டத்தில் ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் எதிர்காலம் போன்ற கடினமான பிரச்சினைகளை பேச்சுவார்த்தையாளர்கள் கையாள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரிய பொருளாதார நாடுகளின் உச்சி மாநாட்டிற்காக பிரான்ஸ் சென்றடைந்துள்ள பின்னர் ஒப்பந்தம் அனைத்தும் கையெழுத்திடப்பட்டு விட்டது என ட்ரம்ப் தெரிவித்தார். இதேவழி அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் வெள்ளிக்கிழமை ஜெனீவாவில் நடைபெறும் முறையான கையெழுத்திடும் நிகழ்வில் கலந்து கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கும் ஒமானுக்கும் இடையிலான குறுகிய நீர்வழி பாதையான ஹோமோஸ் நீரிணையின் முற்றுகை உலகின் 1/5 எண்ணெய் வர்த்தகத்தை துண்டித்துள்ள சிறிது நேரத்தில் எண்ணெய் விலைகள் கடுமையாக அதிகரித்தன. பெரும்பாலும் ஈரான் மற்றும் லெபனானில் குறைந்தது 7,000 பேரை உயிர்ப்பலி கொண்டுள்ள உலகளாவிய எரிசக்தி சந்தையை புரட்டி போட்ட இந்த யுத்தத்தை தீர்ப்பதற்கான மிக முக்கியமான ஒரு படியாக இந்த ஒப்பந்தம் கருதப்படுகிறது. இருந்த போதிலும் இந்த ஒப்பந்தத்தை பற்றிய பல்வேறு விடயங்கள் இன்னமும் தெளிவுபடுத்தப்படவில்லை. அதன் விதிகள் ஏப்ரல் மாத போர் நிறுத்தத்திலிருந்து வேறுபடுகிறதா என்பதும் தெளிவாக வரையறுக்கப்படவில்லை. ஈரானிய ஜனாதிபதி மசூத் ஃபெசெஸ்கியன் சமூக ஊடகங்களில் அமெரிக்க ஈரான் புரிந்துணர்வு ஒப்பந்தம் யுத்தத்தை நிறுத்துவதற்கான ஒரு முக்கியமான படி என தெரிவித்தார். ஆனால் ஒரு நீடித்த போர் நிறுத்தத்திற்கான இறுதி ஒப்பந்தம் இன்னமும் வடிவம் பெறவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். கையொப்பமிடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் சுமார் 1.5 பக்கங்கள் மட்டுமே கொண்டது எனவும் இது மிக பொதுவான ஆவணம் என்றும் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேனி வான்ஸ் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கான மிகவும் குறிப்பிடத்தக்க தடைகள் நீக்க தொகுப்பும் இதில் அடங்கியுள்ளதாக அவர் கூறினார். தடைகளை நீக்குதல், வெளிநாட்டு சொத்துக்கள் முடக்கப்படுவதை தடுத்தல் மற்றும் அமெரிக்க ராணுவ தளங்களை கொண்டுள்ள அயல் வளைகுடா நாடுகளின் நிதியுதவியுடன் $300 பில்லியன் புனரமைப்பு நிதியை பெற்றுக்கொள்ளுதல் ஆகியவற்றின் மூலம் இது இறுதியில் ஈரானுக்கு கணிசமான பொருளாதார நன்மைகளை வழங்கக்கூடும் என அமெரிக்க மற்றும் ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்தனர். பெயர் குறிப்பிட விரும்பாத அமெரிக்க அதிகாரிகள் அந்த பலன்களை பெறுவதற்கு ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை உருவாக்காது மற்றும் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா போன்ற போராளி குழுக்களுக்கான ஆதரவை துண்டிக்கும் அமெரிக்காவின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என தெரிவித்தனர். 2015 அமெரிக்கா மற்றும் ஏனைய நாடுகளோடு கையெழுத்திடப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தில் ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை கடுமையாக குறைப்பதற்கு ஒப்புக்கொண்டது. ட்ரம்ப் தனது முதல் ஜனாதிபதி பதவி காலத்தில் அந்த ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்காவை விலக்கிக் கொண்டார். அந்த ஒப்பந்தம் முடக்கப்பட்டிருந்த பில்லியன் கணக்கான டாலர் சொத்துக்களை ஈரான் திரும்பப் பெற அனுமதித்தமை குறிப்பிடத்தக்கது.
1: இன்றைய நாடின் முதன்மை செய்திகள்.

0: 8:18.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஆகஸ்ட் 2026 ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. ஆகஸ்ட் 1st முதல் 9th வரை சொகுசு பேருந்து பயணம், தங்குமிடம், காலை மாலை உணவு அனைத்தும் உட்பட ஒருவருக்கு $1,390 மட்டுமே. எதிர்வரும் July 21st முன் $100 முன்பதிவு கட்டணம் செலுத்தி பெயர்களை பதிவு செய்வோருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு டேவிட் தோமஸ் 6478523141.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ்ட் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
4: உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனோ 6479804779
5: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு June 20th மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். இந்த இசை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேண்டுமா? வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். June 20th மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு விண்ட்ரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200-416-756-1200-1256-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1200-1
0: FM.
6: நேரம் 8:22, இது குட் மார்னிங் கனடா.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7. நாங்கள் இந்த செல்ஃப் கேர் என்று சொல்லக்கூடிய சுய அக்கறை குறித்து பேசியிருக்கிறோம். ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த சுய அக்கறை என்பது தேவையாக இருக்கிறது. எங்களை நாங்கள் காதலிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுக்கு நாங்கள் தேவையானது செய்கின்ற, எங்களுக்கு நாங்கள் முன்னுரிமை அளிக்கின்ற வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் இந்த சுய பராமரிப்பு அல்லது சுய அக்கறை தொடர்பான நாள்களில் நாங்கள் பேசியிருக்கிறோம். இந்த சுய அக்கறை என்பது எவ்வளவு தூரம் முக்கியமாக இருக்கிறதோ அதே போன்று இனிய சுய அக்கறை என்கின்ற ஒரு விடயத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த ஆகஸ்ட் 21 இது குறித்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக இந்த தினம் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது அல்லது அனுஷ்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏன் இணையதளத்திற்கு இப்படியான ஒரு சுய பராமரிப்பு தேவையாக இருக்கிறது அல்லது இணைய பயன்பாட்டில் ஏன் இப்படியான ஒரு சுய பராமரிப்பு தேவையாக இருக்கிறது என்றால், நாங்கள் எவ்வளவு தூரம் எங்களுடைய உடல் உள ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துகிறோமோ இந்த இரண்டையும் பாதிக்கக்கூடிய ஆற்றல் மிக்க சக்தியாக இன்று இணையதளங்கள் வளர்ந்திருக்கின்றன அல்லது இணைய பயன்பாடு என்பது வளர்ச்சியடைந்திருக்கிறது. ஆகவேதான் நாங்கள் எவ்வளவு தூரம் எங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக உடல் பயிற்சிகளை செய்கிறோம், சரியான உணவு பழக்க விளக்கங்களை மேற்கொள்கிறோம், சரியான மருந்துகளை உட்கொள்கிறோம், அதே போன்று உளவியல் தேவைகளுக்காக நாங்கள் தியானங்களை மேற்கொள்வதோ அல்லது உளம் சார்ந்த பல முயற்சிகளில் ஈடுபடுவதோ நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி எல்லாவற்றையும் செய்தாலும் கூட இவை எல்லாவற்றையும் உடைத்துவிட்டு எங்களின் நலத்தை பாதிக்கக்கூடிய அளவிற்கு இணையங்கள் இப்போது மிக வளர்ச்சி கண்டு நிற்கின்றன. ஆகவே இப்படியாக வளர்ச்சி கண்டு நிற்கக்கூடிய இணையதளங்களை பயன்படுத்துகின்ற போதும் நாங்கள் ஒரு சுய பரிசோதனை, சுய கட்டுப்பாடு, சுய பராமரிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறது. இதற்கான எல்லைகளை வகுத்துக் கொள்வது, இதற்கான சில வரையறைகளை ஏற்படுத்திக் கொள்வது, எங்கே நாங்கள் எங்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்துவது, எங்கே எங்களுடைய தொடர்புகளை துண்டிப்பது என்பது தொடர்பில் ஒரு புரிதலை கொண்டு வருவதற்கான ஒரு நாளாக இந்த நாளை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது நாங்கள் எப்படியான இணைய உலாவலில் ஈடுபடுகிறோம், ப்ரௌசிங்கில் ஈடுபடுகிறோம் அல்லது அதில் எவ்வளவு தூரத்தில் நேரத்தை செலவிடுகிறோம், எவ்வளவு பயன்மிக்க நேரம் தேவையில்லாத இந்த உலாவலில் இல்லாமல் போய்க் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கும் அதன் மூலமாக எங்களுக்குள் ஏற்படக்கூடிய உளவியல் ரீதியிலான தாக்கங்களை பற்றி ஒரு தெளிவை ஏற்படுத்துவதற்கும் இந்த நாள் முக்கியம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். மிக முக்கியமாக அது பாடசாலைகள் மீள ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. நாங்கள் பணி செய்கின்றவர்களாக இருக்கிறோம், வீட்டில் இருக்கின்றவர்களாக இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய பார்வை அல்லது எங்களுடைய பெரும்பாலான நேரம் என்பது இணையதளங்களில் உலாவுவதில் இருக்கிறது, அதிலும் சமூக வலைத்தளங்களில் வரக்கூடிய விடயங்களை தொடர்ந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து கன்சியூம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆகவே இதற்கான ஒரு எல்லை வகுக்கப்பட வேண்டும். லிமிட் ஸ்கிரீன் டைம் அண்ட் செட் பவுண்டரிஸ் என்கின்ற ஒரு விஷயம் இந்த இன்டர்நெட் செல்ஃப் கேர் டேயில் நாங்கள் மிக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும். அதாவது இந்த இணையதளங்கள் அல்லது சமூக வலைத்தளங்கள் உருவாக்கப்பட்டவற்றின் அல்கோரிதம் என்ன மாதிரியாக இருக்கும்

நாங்கள் தேடுகின்ற ஒரு விடயம் அல்லது எங்களுக்கு ஒரு விடயம் பிடித்திருக்கிறது என்றால் அதை தொடர்ச்சியாக அதை தொடர்ந்து காண்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய வகையிலே அவர்கள் அல்கோரிதத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். அது ரீல்ஸாக இருக்கலாம் அல்லது ஷோர்ட்ஸாக இருக்கலாம் டிக்டாக் வீடியோக்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஒன்றை பார்த்துவிட்டால் அதே போன்ற ஒன்று உடனடியாகவே அது முடிகின்ற போது எங்களுக்குள் வந்துவிடும். ஆக நாங்கள் அதை தொடர்ச்சியாக ஸ்க்ரோல் பண்ணி கொண்டிருப்போம். அதை நிறுத்தாமல் நாங்கள் தொடர்ந்து ஒன்று மாறி ஒன்றாக நாங்கள் பார்த்து கொண்டே இருப்போம். அடுத்தது அடுத்தது அடுத்தது என்று சொல்லி நேரம் போய்கொண்டே இருக்கும். ஏனென்றால் அவ்வளவு தூரம் அது மிக முக்கியமாக எங்களை கவர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வகையில் இந்த அல்கோரிதம் வேலை செய்யும். அதை பார்ப்பதால் அவர்களுக்கு வியாபாரம் அதிகரிக்கிறது. அவர்களுடைய வர்த்தக நடவடிக்கைகள் அவர்களுடைய சந்தைப்படுத்தல்கள் என்பதற்காக அவர்கள் அதை செய்கிறார்கள். அது அவர்களுடைய வியாபார உத்தி. ஆனால் இந்த உத்திக்குள் நாங்கள் துளைந்து போவது எங்களுடைய கைகளில் இருக்குது. ஆகவே மைண்ட்ஃபுல் ஸ்க்ரோலிங் என்கின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த லிமிட் ஸ்க்ரீன் டைம் என்கின்ற ஒரு விஷயம் வருகின்ற போது அதில் இப்போது அதிகளவு பாதிப்பு ஏற்படுத்துவது இந்த ஸ்க்ரோலிங் என்று சொல்லக்கூடிய தொடர்ச்சியாக வரக்கூடிய இந்த ரீல்ஸை நாங்கள் மாறி மாறி பார்த்து கொண்டிருக்கிறது. அது பாடசாலைக்கு செல்கின்ற குழந்தைகளிலிருந்து பலரும் அதற்கு அடிமையாகி போயிருக்கிறார்கள் இந்த ஸ்க்ரோலிங் என்கின்ற ஒரு விஷயத்தில். நீங்களே சில வேளைகளில் யோசித்து பார்த்தால் உங்களுக்குள்ளும் அந்த விடயம் தென்படலாம். ஒரு விடயத்தை பார்த்த பின்னர் தொடர்ந்து அதை பார்த்து கொண்டிருக்க வைக்கின்ற அந்த ஏற்பாடு அவர்களிடம் இருக்கிறது. ஆகவே இந்த மைண்ட்ஃபுல் ஸ்க்ரோலிங் என்ற ஒரு விஷயத்தில் நாங்கள் சோஷியல் மீடியாவை பார்க்கின்ற போது இப்படியான ஸ்க்ரோலிங் செய்வதற்காக ஒரு 30 நிமிடத்தை நாங்கள் முற்றிலுமாக தவிர்க்க முடியாது. ஒரு 30 நிமிடம் மட்டும் இவற்றை பார்ப்பதற்காக நாங்கள் ஒதுக்கி கொண்டால் ஒரு நாளில் ஏனைய நேரங்களில் இதை பார்ப்பதில்லை என்ற ஒரு கட்டுப்பாட்டை விதித்துக் கொண்டால் அந்த நாளை பயன்மிக்கதாக நாங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். அதேவேளையில் நாங்கள் படுக்கச் செல்லுகின்ற போது தொலைபேசி எடுத்துச் செல்லாமல் இருப்பது மிக மிக முக்கியம். அது ஒரு ரூட்டீனான ஸ்க்ரீன் ஃப்ரீ டைமாக நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பெட் டைம் என்று சொல்லக்கூடிய அது எங்களுக்கு மட்டுமல்ல குழந்தைகளிலும் அதை நாங்கள் அறிமுகப்படுத்தி நடைமுறைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் ஒன்று தூங்கச் செல்வதற்கு முன்பு இவ்வாறான ஸ்க்ரீன்களை பார்ப்பது தூக்கத்தில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் என்று மருத்துவ உலகம் சொல்கிறது. தூங்குவதற்கு 2 மணி நேரங்களுக்கு முன்பாகவே எங்களுடைய ஸ்க்ரீன் பாவனையை நாங்கள் நிறுத்திவிட வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆகவே இந்த நோ ஸ்க்ரீன் டைம் பிஃபோர் பெட் என்ற ஒரு விஷயமும் நாங்கள் லிமிட் ஸ்க்ரீன் டைமை செய்கின்ற போது மிக முக்கியமாக இருக்கும். அடுத்தது தேவையில்லாமல் வரக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை விதைக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் அன்ஃப்ளோ செய்வது அல்லது மியூட் செய்வது மிக முக்கியம். எங்களுக்கு சில வேளைகளில் தேவையில்லாத எதிர்மறையான விடயங்களை காண்பிக்கக்கூடிய சமூக வலைத்தள பயன்பாட்டு பதிவுகள் வந்து கொண்டிருக்கும். அப்படியான பதிவுகளை நான் பார்க்க விரும்பவில்லை, இதை எனக்கு காட்டாது என்று சொல்லி நாங்கள் மியூட் பண்ணலாம், அன்ஃப்ளோ பண்ணலாம். அதே வேளையில் இப்படியானவர்கள் சில வேளைகளில் எங்களுடைய நட்பு வட்டத்தில் இருந்தும் கூட இவை வரலாம். அப்படி வரக்கூடியவர்களை நாங்கள் நட்பு நீக்கம் செய்வதும் தவறில்லை. அதன் மூலமாக எங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான நேரம் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். அடுத்தது இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் என்பது எப்போதும் எங்களுடைய தொலைபேசி சிணுங்கிக் கொண்டே இருக்கும். ஏதாவது ஒன்று வரும், வாட்ஸ்அப்பில் வரும், ஃபேஸ்புக்கில் வரும், இன்ஸ்டாகிராமில் வரும். இந்த வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸை நாங்கள் ஆஃப் செய்துவிட்டால் அதன் காரணமாக ஏற்படக்கூடிய இடையூறுகளை தவிர்த்துக் கொள்ள முடியும். இது நாங்கள் இந்த ஸ்க்ரீன் டைமை எப்படியாக லிமிட் செய்கிறோம் என்கின்ற ஒரு விஷயம். இன்டர்நெட் செல்ஃப் கேரில் மிக முக்கியமானது. உங்களுடைய ஸ்க்ரீன் டைமை நீங்கள் மட்டுப்படுத்தி அதற்கான ஒரு எல்லையை வகுத்துக் கொள்வது. அடுத்தது நீங்கள் உங்களுக்கான ஒரு பாசிட்டிவான ஆன்லைன் ஸ்பேஸை உருவாக்குவது என்பதும் இந்த செல்ஃப் கேரில் முக்கியம் என்று சொல்கிறார்கள். இணையம் முழுவதிலும் பல விடயங்கள் கொட்டி கிடக்கின்றன. அப்படி கொட்டி கிடக்கக்கூடிய விஷயங்களில் எங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை மட்டும் நாங்கள் பயன்படுத்துவதற்கும் எதிர்மறையான விடயங்களை தள்ளி வைப்பதற்குமான ஒரு ஏற்பாட்டை நாங்கள் செய்ய வேண்டும். அதற்கு எங்களுக்கு தேவையான விடயங்கள் அது எஜுகேஷனல் கண்டென்ட்டாக இருக்கலாம், எங்களை அறிவூட்டக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம், எங்களை ஆசுவாசப்படுத்தக்கூடிய கம்ஃபர்ட் செய்யக்கூடிய கண்டென்ட்டாக இருக்கலாம், எங்களை வெற்றி நோக்கி அழைத்துச் செல்லக்கூடிய மோட்டிவேஷனல் கண்டென்ட்டாக இருக்கலாம், எங்களுக்கு உதவி அளிக்கக்கூடிய, எங்களுக்கு நல்ல வழிகாட்டலை வழங்கக்கூடிய சப்போர்ட்டிவ் கம்யூனிட்டிஸாக இருக்கலாம். இவற்றோடு நாங்கள் எங்களை அசோசியேட் பண்ணிக்கொள்வது, இவற்றில் நாங்கள் இணைந்து கொள்வதன் மூலமாக நல்ல விடயங்களை எங்களுடைய பார்வைக்கு தரக்கூடியவாறு நாங்கள் இந்த சமூக வலைத்தளங்களுக்கான ஆலோசனைகளை மறைமுகமாக நாங்கள் வழங்குகிறோம். அப்படியான ஒரு பாசிட்டிவ் ஆன்லைன் ஸ்பேஸை நாங்கள் உருவாக்கிக் கொள்வது மிக மிக முக்கியமானது. அப்படியாக நாங்கள் அந்த நேர எண்ணங்கொண்ட ஒரு ஸ்பேஸை உருவாக்குவதன் மூலமாக நல்ல விடயங்களை மட்டும் நாங்கள் கன்சியூம் பண்ணக்கூடியதாக உள்வாங்கக்கூடியதாக இருக்கும். அதே வழியில் ஆஃப்லைன் ஆக்டிவிட்டீஸில் நாங்கள் அதிகமாக ஈடுபட வேண்டும். அதை குழந்தைகளுக்கும் நாங்கள் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். பாடசாலை தொடங்கிய பின்னர் அவர்கள் முழுமையாக இணையங்களில் அல்லது
கணினியோடு உட்கார்ந்து விடக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. அப்படி இல்லாமல் பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்காக நாங்கள் நேரம் ஒதுக்கி அதில் அவர்களை ஈடுபடுத்துவது, நாங்கள் அதில் ஈடுபடுவது, அது நேச்சர் வாக்ஸாக இருக்கலாம், அல்லது ஜிம்மோ அல்லது யோகாவிற்கு செல்வதோ அல்லது ஒரு ரெகுலரான உடற்பயிற்சியில் ஈடுபடுவதோ கூட மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதே போன்று அவர்களுக்கு பிடித்தமான சில விஷயங்கள், அவர்களுக்கு ட்ராயிங் விருப்பமாக இருக்கும், அல்லது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்ணுவது விருப்பமாக இருக்கும், எழுதுவது, இப்படி ஏதாவது ஒரு விடயம் இந்த கணினியில் இருந்து இணையத்தில் இருந்து வெளியில் எடுத்து அவர்கள் சுயமாக இருக்கக்கூடிய வகையிலான ஒரு சூழலை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்பது மிக முக்கியம். எப்படி இயற்கையோடு நாங்கள் உறவாட வேண்டுமோ அது போன்று எங்களுடைய சமூகத்தோடான பிணைப்பும் மிக முக்கியம். அப்படியான அந்த சோஷியல் கனெக்ஷன்ஸை உருவாக்குகின்ற வகையில் ஒரு கிழமையில் யாராவது ஒரு நண்பர் உறவினர் வீடுகளுக்கு செல்வது, அப்படியாக செல்லுகின்ற போது மிக முக்கியமாக நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று, பலரும் அதை அவதானித்திருப்பார்கள், குழந்தைகள் எங்கால் அழைத்துச் சென்றால் அவர்கள் அந்த ஃபோனிலேயே இருப்பார்கள், நாங்கள் உரையாடி கொண்டிருக்கின்ற போது அவர்களுடைய முழுமையான நேரமும் அந்த ஃபோன் பார்ப்பதிலேயே இருக்கும். அப்படியான விடயங்களை தவிர்ப்பதற்கு நாங்கள் பெற்றோராக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மிக மிக முக்கியமானது என்று சொல்கிறார்கள். இந்த ஆஃப்லைன் ஆக்டிவிட்டீஸுக்காக நாங்கள் செல்லக்கூடியது, நேச்சர் வாக்ஸாக இருந்தாலும் சரி, பிசிக்கல் ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒன்றை கேட்டுக்கொண்டு நீங்கள் உடற்பயிற்சிகளில் ஈடுபடுவது பரவாயில்லை, ஆனால் ஏதாவது ஒன்றை பார்த்து கொண்டு நீங்கள் ஈடுபடுகின்ற போது அதில் முழுமையான கவனமும் அங்கு இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய உடற்பயிற்சியோ அல்லது வேறு எந்த விடயமோ உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்காது. ஆகவே அந்த விடயங்கள் உங்களுக்கு தேவையான ஒரு தியானம், மெடிடேஷன் என்பவற்றை உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில், தினசரி வாழ்க்கையில் நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்வது மிக முக்கியம். இந்த இனிய சுய பரிசோதனை அல்லது சுய பராமரிப்பில் எங்களுடைய முக்கியத்துவம் எங்களுடைய தூக்கத்திற்கு வழங்கப்பட வேண்டும். சரியான நேரத்தில் தூங்குவதும் சரியான நேரத்தில் எழுந்து கொள்வதும் அதற்கான ஒரு ஸ்கெட்யூலை வைத்துக் கொள்வது மிக முக்கியம். அதே நேரம் நீங்கள் தூங்கச் செல்லுகின்ற போது எல்லா விதமான எதிர்மறைகளையும் எல்லா விதமான ப்ரெஷரையும் தள்ளி வைத்துவிட்டு நிம்மதியாக தூங்கச் செல்லுகின்ற ஒரு பழக்கம், ஒரு ரிலாக்ஸிங் பெட் டைம் ரூட்டீனை நீங்கள் வைத்துக் கொள்வது மிக முக்கியமானது என்று சொல்கிறார்கள். இதை தாண்டியும் உங்களுக்கு இந்த இணையதளங்களின் பயன்பாடு அல்லது சமூக வலைத்தளங்களுக்குள்ளான அடிக்ஷன் ஏற்பட்டிருந்தால் அதற்கான உதவிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படியாக போதைப்பொருள் பாவனை, மது பாவனை போன்றவற்றிற்கான அடிக்ஷனில் இருந்து விடுபடுவதற்கான உதவிகள் இருக்கின்றனவோ, அதுபோல இந்த இன்டர்நெட் அடிக்ஷன் அல்லது ஸ்கிரீன் டைம் அடிக்ஷன் போன்றவற்றிலிருந்து விடுபடுவதற்கான நிபுணத்துவ ஆலோசனைகளும் இங்கு கிடக்கின்றன. அவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு அதிலிருந்து விடுபடலாம். ஏனென்றால் சில பேருக்கு எப்படி இதில் இந்த வெளியில் வாரன்னு தெரியல, காலையில் எழுந்ததிலிருந்து மாலை வரையில் இந்த இணையதளங்களிலேயே உலவ வேண்டியிருக்கிறது, பார்க்க வேண்டியிருக்கிறது, பகிர வேண்டியிருக்கிறது, இப்படியான ஒரு அடிக்ஷன் மனநிலை இருந்தால் நிச்சயம் நீங்கள் அதிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு ப்ரொஃபஷனலான ஹெல்ப்பும் உங்களுக்கு தேவையாக இருக்கும். அதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வாறான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது தான் இந்த நாளின் முக்கியமாக இருக்கிறது. இன்டர்நெட் செல்ஃப் கேர் டே என்பது நீங்கள் எவ்வளவு நேரம் உங்களுடைய ஸ்கிரீனில் நேரத்தை செலவிடுகிறீர்கள், எப்படியாக உங்களுடைய நெகட்டிவ் ஃபீட்ஸை நீங்கள் அன்ஃப்ளோ செய்து மியூட் செய்து கொள்ளலாம், சில வேளைகளில் டிவைஸ் ஃப்ரீ ஜோன்ஸ், டிவைஸ் ஃப்ரீ டைம்ஸை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தி ஒவ்வொரு நாளிலும் இந்த நேரத்தில் நான் எந்த விதமான டிவைஸையும் பார்க்க மாட்டேன், ஒரு புத்தக வாசிப்பில் ஈடுபடப் போகிறேன், அல்லது வெளியில் ஒரு வாக் போகப் போகிறேன், எக்ஸசைஸ் செய்யப் போகிறேன், இப்படியாக டிவைஸ் ஃப்ரீ ஜோன்ஸ் ஓ டைம்ஸ் உங்களுடைய நேரத்தில் உங்களுடைய ஸ்கெட்யூலில் வைத்துக் கொள்வது மிக மிக முக்கியமானது. ஆஃப்லைன் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் ஈடுபடுவதன் மூலமாக நீங்கள் உங்களை அக்கறை கொள்ளக்கூடிய மனிதராக மாற்றிக்கொள்ளலாம். டிஜிட்டல் டீடாக்ஸ் பிரேக் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த டிஜிட்டல் டீடாக்ஸ் என்று சொல்வது மிக மிக இன்றியமையாதது எங்களுடைய வாழ்க்கையிலே. அவை பற்றியும் நீங்கள் ஒரு தெளிவான புரிதலை கொண்டிருந்தால் இந்த நாள் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நல்ல நிலை நோக்கி நகர்வதற்கு பாதிப்பாக இருக்கக்கூடிய விடயங்களை தவிர்த்து நல்ல விடயங்களை நாங்கள் உள்வாங்குவதற்கான முடிவினை எடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகிறோம். ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம்.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்
1: பிஸ்டாக், உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரை சிங்கம். இன்றைய பெஸ்டாக் நிகழ்ச்சியில் எங்களோடு காப்புறுதி நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரை சிங்கம் இணைந்திருக்கிறார். 416-528-1407 வழியாக நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம். குணா, இந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸ் என்று பெறுகின்ற போது அதை நாங்கள் அடமான கடன் பெறுகின்ற வங்கிகளிடமிருந்து அல்லது நிதி நிறுவனங்களிடமிருந்தும் பெற்றுக் கொள்ளலாம். அதேவேளை வெளியில் உங்களை போன்ற நிதி திட்டமிடல் ஆலோசகர்களிடமிருந்தும் இந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை தெளிவுபடுத்த முடியுமா?
2: இந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸ் என்று வரும் பொழுது உங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கின்றது. ஒன்று வந்து நீங்கள் பேங்கிலே மோட்கேஜ் வைத்திருக்கும் பேங்கிலேயே அந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸை எடுப்பது. மற்றது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் இன்சூரன்ஸ் அட்வைசராக இருக்கக்கூடிய எம்மிடமிருந்து எடுப்பது. இதில் இந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸை எங்களிடம் எடுப்பதில் பல நன்மைகள் இருக்கின்றது. அதாவது வந்து ஓனர்ஷிப், எங்களிடம் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸுக்கு நீங்கள் தான் ஓனர், ஆனால் பேங்கில் வைத்திருக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸுக்கு பேங்க் தான் ஓனராக இருக்கின்றது. அடுத்தது வந்து கவரேஜ். கவரேஜ் வந்து நீங்கள் மோட்கேஜை பே பண்ண அந்த மோட்கேஜ் அவுட்ஸ்டாண்டிங் மோட்கேஜ் பேலன்ஸையே பேங்கில் உள்ள மோட்கேஜ் இன்சூரன்ஸ் கவர் பண்ணுகிறது. அதேவேளை எங்களிடம் நீங்கள் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸ் நிரந்தரமாக ஒரு ஃபிக்ஸ் பீரியடுக்கு அப்படியே இருக்கின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், 1 மில்லியன் சொல்லிச்சுன்னா இந்த 1 மில்லியன் அமௌண்ட் வந்து எங்களிடம் எடுக்கும் பொழுது அது மாறாமல் இருக்கின்றது, ஆனால் பேங்கில் வந்து கட்டக்கட்ட அது குறைந்து கொண்டு போகின்றது. கொஸ்டன் வரும் பொழுது ஒரு 1 மில்லியன் இன்சூரன்ஸை பேங்கில் எடுக்கும் ப்ரைஸிலும் பார்க்க எங்களிடம் எடுக்கும் ப்ரைஸ் லெஸ் தேன் 50% ஆக இருக்கின்றது. உதாரணமாக ஒரு மேல் 35 இயர்ஸ் ஓல்டுக்கு எங்களிடம் எடுக்கும் 500,000 மோட்கேஜ் வந்து $22 ஆகவும், ஒரு ஃபீமேலாக இருக்கும் பட்சத்தில் அது $16 வந்தாகவும் இருக்கின்றது. அதே நேரம் $1 மில்லியன் இன்சூரன்ஸை எங்களிடம் எடுக்கும் பொழுது அது $36 ஃபார் அ மேல் அண்ட் இட்ஸ் ஒன்லி $27 ஃபார் த ஃபீமேல். அதேவேளை நீங்கள் பேங்கில் வைத்திருக்கும் மோட்கேஜுக்கு 1 மில்லியனுக்கு நிச்சயமாக மோர் தேன் $100 பே பண்ண வேண்டி இருக்கின்றது. அடுத்தது போர்ட்டபிலிட்டி. போர்ட்டபிலிட்டின்னு வரும்பொழுது நீங்கள் உங்களை இந்த வீடை விற்று இன்னொரு வீடுக்கு போவதாக இருந்தால், இல்லாட்டி உங்களுக்கு இனி இந்த மோட்கேஜ் பெய்டோவாகும் சந்தர்ப்பம் வந்தால் கூட, இந்த எங்களிடம் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸ் அந்த கால பீரியட்டுக்கு அப்படியே இருக்க போகின்றது, ஆனால் பேங்கான் வந்து இல்லாமல் போகின்றது. அடுத்தது வந்து நாங்கள் பார்ப்போம் மிகவும் முக்கியமான விடயம் வந்து அண்டர்ரைட்டிங். அண்டர்ரைட்டிங் என்று வரும்பொழுது நீங்கள் பேங்கில் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸுக்கு நிச்சயமாக ஃபுல் பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் செய்து ஃபுல் மெடிக்கல் டெக்ளரேஷன் செய்யாமலே எடுக்கின்றீர்கள். அதாவது வந்து பேங்க் வந்து உங்களை அப்ரூவ் பண்ணுகின்றது என்னத்துக்கு சொல்லி சொன்னா, பிரீமியம் பே பண்ணுவதற்கு மட்டுமே ஒழிய அந்த கிளைமை எடுப்பதற்கு அவர்கள் அண்டர்ரைட்டிங் செய்வதில்லை. ஆனால் எங்களிடம் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸ் வந்து ஃபுல்லி அண்டர் ரிட்டன் அப் ஃப்ரண்ட். எனவே வி ஆர் ஒன்லி ஃபர்ஸ்ட் அப்ரூவிங் யூ டு கெட் த கிளைம், அதுக்கு பிறகுதான் உங்களுடைய மாதாந்த கட்டணம் எடுக்கப்படுகிறது. எனவே இந்த பல்வேறுபட்ட நன்மைகள் காரணமாக வெறும் 1 மில்லியன் இன்சூரன்ஸ் கவரேஜை வெறும் $27 a month-உடன் எங்களிடம் நீங்கள் எடுக்க முடியும்.
1: நீங்களும் இதுபோன்று தெளிவான அறிவுடன் உங்களுடைய நிதி திட்டமிடலை மேற்கொள்வதற்கு ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரை சிங்கத்தை அழைக்கலாம். 416-528-1407 ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரை சிங்கம். 416-528-1407
3: Happy birthday. Gifting it up.

0: 8:52
1: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன் மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காம்ப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல் நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம் மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
0: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாகமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office 416-666-7770.
3: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர் 416-558-2551 416-558-2551. லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் $30, $50, $75, $100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அழையுங்கள் 6479 2 2 6 4 7 5 4 9 0 0 5 9.
4: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477-665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சன்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார் 6477-665189.
3: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் நாஷ்டின், 416-724-6666, 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், தரம் தராதரம் நிரந்தரம்.
5: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம்
0: 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கரணா நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். ஒலிக்கும் இந்த பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறோம். தொடர்ந்து கலையத்தில் மதுமிதா மற்றும் ஒருபடத்தில் சந்திக்கலாம். அன்பு வணக்கத்தோடு ரமணன் சந்திரசகரமூர்த்தி. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிமையான நாளாக அமையட்டும் என்ற வாழ்த்துக்களோடு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு 19 காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக இணைந்திருக்கின்றோம். 102.7 அலைவரிசையின் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை கேட்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் .ca என்ற இணையதள முகவரியிலும் எங்கிருந்தாலும் இந்த நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். மிதமான ஒரு வெப்பநிலை உயர்வுடன் கூடிய ஒரு உற்சாகமான காலை இப்பொழுது சூரிய வெளிச்சத்துடனும் கூட வந்து சேர்ந்திருக்கின்றது. காலை 9:12 வரைக்கும் இன்றைய பொழுதிலும் நேற்று இன்று நாளை கேட்க இருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 ஜூன் மாதத்தின் 2ம் பாதிக்குள் நாங்கள் இப்போது பயணத்தை தொடங்கியிருக்கின்றோம். ஜூன் மாதம் 16ம் திகதி செவ்வாய்க்கிழமை காலை வேளை. இன்றைய தினம் ஜூன் 16ம் திகதியில் பிறந்த நாள், திருமண நாள், ஷெட நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலும் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமாக தொடர வாழ்த்துக்கள் செய்கின்ற செயல்கள் சிறப்பாக நிறைவேறி முன்னேற்றகரமான ஒரு நாளாகவும் கூட இந்த நாள் உங்களுக்கு தொடர்ந்து அமையட்டும் என்று சொல்லியும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு நேற்று இன்று நாளை இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு.

9:08 நேற்று நாளின் முதல் பாடல் இனிமையுடன் நுழைத்து ஓய்ந்திருக்கின்ற இந்த பொழுதில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற சிந்தனை, பொறுமை என்பது காத்திருப்பது மட்டுமல்ல, காத்திருக்கும் நேரத்தையும் மகிழ்ச்சியோடு வைத்துக் கொள்வது முக்கியமான ஒரு விடயம். ஒரு சில விடயங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் பொறுமை காத்தல் என்பது அவசியமாகின்றது. அந்தந்த நேரப்பொழுது கனப்பொழுது வருகின்ற போதுதான் அது எங்களுக்கு வாய்க்கக்கூடியதாகவும் இருக்குமானால், அந்த காத்திருப்பு நேரத்தை நாங்கள் ஒரு அவதியோடும் ஒரு பதற்றத்தோடும் ஒரு அமைதியின்மையோடும் கழிக்கின்ற போது அந்த பொழுது முழுவதுமே அல்லது அந்த நாட்கள் முழுவதுமே வீணான நாட்களாகவும் பொழுதாகவும் கூட போய் விடுகின்றன. அந்த காத்திருப்பு நேரத்தையும் நாங்கள் சற்று பொறுமையை காக்கின்றோம் என்று சொன்னால், அமைதியாக ஒரு மகிழ்ச்சியோடு அந்த கணத்தில் என்ன எங்களிடம் இருக்கின்றதோ அதை அனுபவித்து வாழ்வதுதான் சிறப்பான ஒரு விடயமாக இருக்கும். அதுதான் பொறுமை என்பதற்கும் கூட ஒரு அர்த்தத்தை தருகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லி இருக்கிறார்கள். நாங்கள் ஒரு சில விடயங்களுக்காக காத்திருக்கின்றோம், ஆனாலும் கூட பொறுமை இன்மைதான் எங்களிடம் அதிகம் நீடிக்கின்றது. ஒரு பதற்றம், ஒரு அவதி, மனதுக்குள்ள ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தன்மைதான் தொடர்ந்து நீடிக்கின்ற அந்த பொழுது வந்து எங்களுக்கு கடுமையானதாகவும் சிக்கலானதாகவும் இருக்கும். இருக்கின்ற அந்த நிலைமைகளை மேலும் சிக்கலாகவும் கூட அது மாற்றிவிடுகின்றது. எனவே பொறுமை காக்கின்ற போது அமைதியோடும் மனமகிழ்ச்சியோடும் அந்த ஒரு கணப்பொழுதை நாங்கள் எதிர்கொள்ளுதல் என்பது மிக அவசியமாகின்றது. அதுக்கு கொஞ்சம் மனப்பக்குவமும் கூட அவசியமாகின்றது. நாங்கள் சரியாக அதனை கடைபிடித்தால் மட்டும்தான் அந்த காத்திருக்கும் கணப்பொழுதும் பயன்மிக்கதாக அமையும் என்பதைத்தான் இந்த சிந்தனை வந்து எங்களுக்கு சொல்லி நிற்கின்றது. பொறுமை என்பது காத்திருப்பது மட்டுமல்ல, காத்திருப்பு நேரத்தையும் மகிழ்ச்சியாக வாழ்வது என்பதைத்தான் அழகாக இந்த சிந்தனை சொல்லி நிற்கின்றது. மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விடயமாகவும் கூட இருக்கும். 16 வெப்பநிலை போது 16°C நாங்கள் உணர்லியாகவும் கூட பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். தெளிவாக வானம் இருக்கின்றது, எனவே சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கிறது. காலை பொழுதிலிருந்தே அதிக வெளிச்சத்துடன் கூடிய ஒரு நாளை தான் நாங்களும் இன்றைக்கும் வரவேற்றிருக்கின்றோம். காலை வேளையில்தான் அதிகமான வெளிச்சம், அதுக்கு பிறகு வெளிச்சம் இருக்கும். ஆனாலும் முகில் கூட்டங்கள் வானத்தில் சேருவதையும் கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையில் வெப்பநிலை உயர்வென்று சொல்லி பார்த்தால் நேற்றிலும் பார்க்க முன்னேற்றம் என்பதைத்தான் நிச்சயமாக சொல்லலாம். ஒரு மணிக்கு பிறகு ஒரு 22°C ஒரு 3 மணி வரை நாங்கள் பெறப்போகின்றோம். கூடிய வெப்பநிலையாக கூடிய உணர்நிலையாக 24°C இருக்கும். மாலை பொழுதில் கொஞ்சம் மழை வந்து போகலாம். 4-5 மணி அளவில் மெல்லிய மழை தூரலுக்கான சாத்தியங்கள் தான் ஒரு சில இடங்களில் இருக்கின்றன. தண்டஸ்டோமாக இடையில் வந்து போகலாம். ஆனால் அதுக்கு பிறகும் கூட சூரியன் மறைகின்ற வேளை வரைக்குமே நாங்கள் வெளிச்சத்தை காணலாம். எனவே வெப்பநிலையை பொறுத்தளவில் நேற்றைய தினத்தை விட சற்று முன்னேற்றகரமாக இருக்கும் இன்றைய தினம். அதே நேரம் சூரிய வெளிச்சமும் இருக்கும். மெல்லிய மழை மாலை வேளை வந்து போவதற்கான சாத்தியம் இருக்கின்றது. 9 மணிக்கு தான் சூரியன் மறைவார். அது வரைக்கும் வெளிச்சமான பொழுதாகவும் கூட இருக்கும். இரவு வேளையும் கூட 1-3 மில்லிமீட்டர் வரையிலான மழைக்கான சாத்தியங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். நாளைக்கு காலையிலும் கூட மழை தூரல் இருக்கலாம் என்பதைத்தான் இப்போதைய தகவல்கள் சொல்கின்றன. காலை வேளை 1-3 மில்லிமீட்டர் வரைக்கும் மழை எதிர்பார்க்கப்படுகின்றது. நாளைய தினம் அதன் பின்பு சூரிய வெளிச்சம் தென்படும். அதுக்கு பிறகும் இடையில் வந்து போகின்ற மழை தூரல் இருக்கலாம். 20 வரை தான் நாளைக்கு வெப்பநிலை உயர்கின்றது. 21 தான் புதன்கிழமையில் உணரப்போகின்றோம். மதிய பொழுது மாலை பொழுது சூரிய வெளிச்சத்தையும் எங்களுக்கு தரப்போகின்றது. வெள்ளி மணிக்கும் புதன்கிழமை இரவு பொழுதில் 10-15 மில்லிமீட்டர் வரையிலான மழையோடு நாங்கள் அந்த பொழுதை எதிர்பார்க்கலாம். வியாழக்கிழமை காலையிலும் கூட 5 மில்லிமீட்டர் அளவில் மழை இருக்கலாம். தண்ட ஸ்டோமாகத்தானாம் இருக்கும். அதன் பின்பு வியாழக்கிழமை சூரிய வெளிச்சம் தென்படும். ஆனால் இடையிடையே அடியுடன் கூடிய மழையும் கூட மதிய பொழுதில் வந்து போகலாம். மாலை வரை சூரிய வெளிச்சம் மிக்கதாக இருக்கும். வியாழன் 21-23 வரை உணரப்போகின்றோம். வெள்ளி 21-22 உணரப்படும். சூரிய வெளிச்சம் தான் பிரதானமாக இன்று நிறைந்திருக்கும். வீக்கெண்டை பொறுத்தளவில் ஒரு மிதமான வெப்பநிலை உயர்வோடு தான் இருக்கப் போகின்றது. சூரிய வெளிச்சம் மிக்க 2 நாட்களாகவும் கூட அமையப்போகின்றன. சனிக்கிழமை 21-22 உணரப்படும் பிரதானமாக வெயில். ஞாயிற்றுக்கிழமை 22-24 உணரப்படும். அன்றைக்கும் பிரதானமாக வெயில் தான் நிறைந்திருக்கப் போகின்றது என்பது தொடர்பான காலநிலை தகவல்களையும் கூட இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்ளலாம். 9:12 ஆகியிருக்கின்றது. ஈஸ்ட் FM-ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சேரன் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862, 416-754-8881.
3: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் பிலிம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா.
4: 6472 5748 6472 5748.
5: மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
6: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
5: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி.
6: 416-900-4599.
7: இன்னும் வேலை தேடிக் கொண்டுதான் இருக்கின்றீர்களா? நீங்கள் நம்பியிருந்த வேலை பறிபோய்விட்டதா? இப்போது செய்யும் வேலை மிகவும் கஷ்டமாக இருக்கிறதா? அடுத்தது என்ன என்று கவலையோடு இருக்கும் உங்களுக்காக JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ் இன்றே பதிவு செய்ய அலையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அலையுங்கள். JRS காலேஜ், 416-292-2455.
2: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998. 6478334998.
8: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு ஜூன் 20ஆம் தேதி மாலை 6 மணிக்கு ரீட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். ஜூன் 20ஆம் தேதி மாலை 6 மணிக்கு ரீட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200, 1206-1256-1200.
9: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
10: FM 102.7
9: East FM.

ரசிகனொரு ரசிகை திரைப்படத்தில் இருந்து பாடல்கள் கேட்டிருக்கின்றோம். நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். செவ்வாய்க்கிழமையின் காலை பொழுதில் காலை 9:26 ஆகி இருக்கின்றது. செவ்வாய்க்கிழமை இந்த பொழுதில் போக்குவரத்து நிலைமைகளை பார்த்தால் தாமதங்கள் அதிகம் இருக்கின்ற ஒரு காலை பொழுது என்பதைத்தான் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. 401 வெஸ்ட் பவுண்டின் நிலைமைகளை பார்க்கின்ற போது இந்த வேளையில் தாமதங்கள் வந்து புரோக் ரோட் தாண்டிய பகுதிகளிலும் கூட அதிகம் காணப்படுகின்ற நிலையில் வீதி புனரமைப்பு பணிகளின் காரணமாக வீதி தடங்கள் பல மூடப்பட்டிருக்கின்ற நிலையில் இந்த தாமதங்கள் வந்து மெடவில் ரோடை அண்மித்த பகுதி வரைக்கும் தொடர்ந்து காணப்படுகின்ற நிலைமைதான் இப்போது தென்படுகின்றது. எக்ஸ்பிரஸிலும் சரி கலெக்டர்ஸிலும் சரி தாமதங்கள் அந்த பகுதியில் உயர்வாக இருக்கின்ற நிலைமை இன்னமும் நீடிக்கின்றது. அதன் பின்பு சற்று தாமதம் இல்லாமல் மெக்கவன் ரோடு வரைக்கும் பயணிக்கலாம். மெக்கவன் தாண்டிய பகுதிகளில்தான் தாமதங்கள் மீண்டும் ஆரம்பிக்கின்றன. 401 வெஸ்ட்பவுண்டை பொறுத்தளவில் விக்டோரியா பார்க் அவென்யூவை அண்மித்த பகுதியில் தாமதங்கள் உயர்கின்றது. மீண்டும் எக்ஸ்பிரஸ் கலெக்டர்ஸ் இரண்டு தடங்களிலும் தாமதங்கள் உயர்கின்ற நிலைமை காணப்படுகின்றது. டிவிபி அண்மித்த பகுதியில் கலெக்டர்ஸ் வந்து சற்று நீளமாக, அதாவது யங் ஸ்ட்ரீட் வரைக்கும் அதிக தாமதங்களை கொண்டிருக்கின்றது. எக்ஸ்பிரஸ் பேவியூவுக்கு முன்னரான பகுதி வரைக்கும் குறைந்த தாமதங்களையும் கூட கொண்டிருக்கின்ற நிலைமை இப்போது காணப்படுகின்றது. கீழ் ஸ்ட்ரீட் பகுதியிலிருந்து மீண்டும் தாமதங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கலெக்டர்ஸில் தான் அதிகமான வாகன நேசங்கள். இடையிடையில் இஸ்லிங்டன் அவென்யூ வரைக்கும் இருக்கின்றது. எக்ஸ்பிரஸிலும் கூட குறைந்த தாமதங்கள் மார்டின் குளோ ரோட் வரைக்கும் தொடர்ந்து காணப்படுகின்ற நிலைமை 401 வெஸ்ட் பவுண்டில் இருக்கின்றது. ஈஸ்ட் பவுண்ட் ஹைவே 47 பகுதிகளிலிருந்து தாமதங்கள் அதிகம் இருக்கின்றது. இஸ்லிங்டன் அவென்யூ வரைக்கும் அதன் பின்பு இடையிடையில் தணிந்தாலும் கியர் ஸ்ட்ரீட் வரைக்குமே கலெக்டர்ஸில் சற்று உயர்வான வாகன நெரிசல்கள் இப்போது நிலவுகின்றது. பாதஸ்ட் பகுதியிலும் கூட கலெக்டர்ஸ் மீண்டும் உயர்ந்த தாமதங்களை எதிர்கொள்ளுகின்ற நிலைமை காணப்படுகின்றது. பேவியூ பகுதியில் இருந்து டிவிபி வரைக்கும் குறைந்த தாமதங்களை 401 ஈஸ்ட் பவுண்டிலும் கூட நீங்கள் சந்திக்க வேண்டியதாகவும் இப்போதைய நிலைமைகள் காணப்படுகின்றன. டிவிபி சவுத் பவுண்டை பொறுத்தளவில் யோக் மில்ஸ் ரோடிலிருந்து லோரன்ஸ் வரைக்கும் அதிக தாமதங்கள், அதற்கு பிறகு எக்லிங்டன் தாண்டிய இடங்களிலும் கூட பேவியூ வரைக்கும் மிக அதிகமான வாகன நெரிசல்களும் நிலவுகின்ற நிலைமை இப்போது காணப்படுகின்றது. டிவிபி நார்த் பவுண்ட் லோரன்ஸுக்கு முன்னர் தாமதங்கள் ஆரம்பிக்கின்றது. லோரன்ஸ் தாண்டிய இடங்கள் வரைக்கும் குறைந்த தாமதங்கள் சற்று தூரம் நிலவுகின்ற நிலைமை இப்போது இருக்கின்றது. 404 பார்த்தால் சவுத் பவுண்டில் ஃபிஞ்சுக்கு முன்னர் தாமதங்கள் தொடங்கினாலும் ஃபிஞ்ச் தாண்டிய இடங்களில் தான் அதிகரிக்கின்றது. ஃபிஞ்சிலிருந்து 401 வரைக்கும் அதிகமான வாகன நெரிசல்களை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். இந்த வழி June 16 வந்திருக்கின்றோம். இன்றைக்கு வந்து முக்கியமான ஒரு சில விடயங்கள் கடைபிடிக்கப்படுகின்றன. இன்று கடல் ஆமைகளுக்கான ஒரு தினமாக இன்றைய நாள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. வேர்ல்ட் சி டர்டல்ஸ் டே ஆக இன்று கடைபிடிக்கப்படுகின்றது. கவலைக்குரிய வகையில் பெரும்பாலான கடல் ஆமை இனங்கள் அருகி வருகின்ற நிலை இப்போது காணப்படுகின்றது. எனவே இந்த நிலையில்தான் இந்த கரிஸ்மெஸ்டிக் ஓஷன் அங்கு வாழக்கூடிய அந்த உயிரினங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாளாக இந்த நாளை நாங்கள் கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கும். இந்த சீட்டர்கள்ஸ் வந்து எங்களது அந்த சுற்றுச்சூழலுக்கு மிக மிக அவசியமானவை என்பதைத்தான் சொல்லியிருக்கின்ற எக்கோ சிஸ்டம் ஹெல்பர்ஸாக அவை காணப்படுகின்றன. அதே நேரம் இந்த சீ கிராஸ் மெடோஸ் இருக்கின்றது, அவற்றை சரியாக வடிவமைக்கக்கூடிய வடிவமைப்பாளர்களாகவும் கூட இந்த கடல் ஆமைகள் காணப்படுகின்றன. அதே நேரம் இந்த கோரல் ரீஃப் வந்து ஆரோக்கியமாக இருப்பதற்கு அதிகம் ஆதரவு அளிக்கக்கூடிய உயிரினங்களில் இந்த கடல் ஆமைகளும் கூட மிக தனித்துவமானவை என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் நிலத்திற்கும் கடலுக்கும் இடையில் அந்த நியூட்ரியன்ஸை வந்து கொண்டு செல்லக்கூடிய இந்த இடைப்பட்ட பகுதியில் அது கடத்தக்கூடிய ஒரு உயிரினமாகவும் கூட காணப்படுகின்றது என்பது தொடர்பாகத்தான் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இந்த வகையில் இந்த சுற்றுச்சூழலுக்கு மிக மிக அவசியமான உயிரினங்கள் தான் இந்த கடல் ஆமைகள். ஆனால் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் வந்து அவற்றின் அழிவுக்கு பெரும்பாலும் காரணமாக அமைந்திருக்கின்றன. சீட்டர்ஸே அதிகம் வேட்டையாடுகின்றார்கள். அதை தாண்டி பிளாஸ்டிக் அண்ட் கெமிக்கல் பொல்யூஷனும் கூட அவற்றின் அழிவுக்கு வழிவகுக்கின்றது. அதனை விட இர்ரெஸ்பான்சிபிள் ஃபிஷிங் பிராக்டிசஸ் இதுவும் கூட கடலாமைகள் அந்த வலைகளிலெல்லாம் அடிக்கடி சிக்கி உயிரிழப்பதற்கும் காரணமாக அமைகின்றன. கோஸ்டல் டெவலப்மெண்ட் அடுத்த இன்னொரு காரணத்தை உருவாக்கியிருக்கின்றது. மிக முக்கியமாக இந்த லைட் பொல்யூஷன் என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். அவை முட்டையிட்டு அந்த குஞ்சுகள் எல்லாம் வெளியிலே வருவதற்கும் கூட சரியான அந்த ஒளி இருக்கக்கூடிய அந்த பகுதி தேவை, ஒளி குறைவாக இருக்கின்ற அந்த பகுதி. ஆனால் இப்போது பெரும்பாலான இடங்கள் அதிக வெளிச்சத்துடன் இருப்பதன் காரணமாக அந்த லைட் பொல்யூஷனும் கூட அவற்றின் அந்த இனப்பெருக்கத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் முக்கியமாக ஒரு விடயம் கிளைமேட் சேஞ்ச் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த மாதிரியான காரணங்கள் வந்து சீ டர்டல் பாப்புலேஷனை மிக அதிக அளவிலேயே

குறைத்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் சொல்லப்படுகின்ற நிலையில்தான் ஒரு விழிப்புணர்வு கொண்டுவரத்தக்க வகையில் இன்றைய நாள் வேர்ல்ட் சீ டர்டில்ஸ் டேயாக கடைபிடிக்கப்படுகின்றது. ஆச்சரியமான ஒரு சில விடயங்கள் என்று சொல்லி பார்த்தால், இந்த சீ டர்டில்ஸ் அவை முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அவற்றின் அந்த ஜெண்டர் வந்து அந்த முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கக்கூடிய அந்த இடங்களில் இருக்கக்கூடிய வெப்பநிலையின் மூலமாகத்தான் தீர்மானிக்கப்படுகின்றன என்பதுதான் ஒரு ஆச்சரியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. டெம்பரேச்சர் டிபெண்டன்ட் செக்ஸ் டிட்டர்மினேஷன் என்று சொல்லித்தானாம் இது அழைக்கப்படுகின்றது. இந்த ஒரு தன்மை என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். வெப்பநிலையை சார்ந்த பாலின நிர்ணயம் என்பதைத்தான் நாங்களும் சொல்லலாம். அது முட்டை இடக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலை வந்து சற்று குளிரானதாக கொஞ்சம் கூலாக இருக்கின்ற போது மேல் டர்டில்ஸ் வந்து உருவாகின்றனவாம். அதே நேரம் வார்ம் டெம்பரேச்சர்ஸ் இருக்கின்ற நிலையில் அவை ஃபீமேலாக உருவாகின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே வெப்பநிலை ஏற்ற இறக்கங்கள் இந்த ஃபீமேல் மேல் இரண்டு அந்த பாலினத்திலும் கூட சம அளவிலான அந்த ஆமைகள் பொறிப்பதற்கு வழிவகுக்கின்றன என்பதைத்தான் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இப்போதைய நிலைமை எல்லோருக்கும் தெரியும், உயர்ந்த வெப்பநிலை பல இடங்களிலும் நிலவுகின்றது குளோபல் வார்மிங்கின் காரணமாக. எனவே பெரும்பாலும் வெளிவரக்கூடிய அந்த குஞ்சுகள் வந்து ஃபீமேலாக இருப்பதும் கூட ஒரு பாலின சமத்துவமின்மையை அவற்றிடையே ஏற்படுத்துகின்றது. இது எதிர்காலத்தில் இனப்பெருக்கம் தொடர்பான பல்வேறுபட்ட சவால்களை அந்த இனத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். இந்த ஒரு தன்மை, அதாவது டெம்பரேச்சர் டிபெண்டன்ட் செக்ஸ் டிட்டர்மினேஷன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தன்மை, இந்த கடல் ஆமைகளிடையே காணப்படுவதன் விளைவாக இந்த ஒரு ஆபத்தையும் கூட அந்த உயிரினம் எதிர்கொள்ளுகின்றது. அதே நேரம் ஆமைகள் என்று சொன்னாலே அந்த ஓடுதான் எங்களுக்கு ஞாபகம் வரும். அவை ஆபத்து நெருங்குகின்ற போது தங்களது கால்கள் மற்றும் அந்த தலையை வந்து அந்த ஓட்டுக்குள்ளே பாதுகாப்பாக உள்ளெடுத்துக் கொள்ளும். ஆனால் கடல் ஆமைகளுக்கு அந்த ஒரு வாய்ப்பு இல்லை என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அவற்றின் அந்த கால்கள் வந்து பிளிப்பர்ஸாக இருக்கின்றன. கடலில் நீந்துவதற்கு அவை வேகமாக நீந்துவதற்கு ஏற்ற வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அவற்றை மடித்து உள்ளெடுத்தல் என்பது சாத்தியம் இல்லை. தலையையும் அந்த பிளிப்பர்ஸையும் கூட அந்த ஷெல்ஸுக்குள்ளே மீண்டும் அவை உள்ளெடுக்க முடியாத நிலையில்தான் கடல் ஆமைகள் காணப்படுகின்றனவா. இதன் காரணமாக அவை எதிர்கொள்ளக்கூடிய ஆபத்துக்கள் மிக அதிகம் என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஃபிஷிங் லைன் மற்றும் அந்த நெட்ஸில் அதிகம் அவை சிக்குவதற்கும் இதுதான் வாய்ப்பை அதிகம் உருவாக்குகின்றது என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்த ஒரு விடயம் சொல்லி பார்த்தால், ஒரு சிறிய அளவிலான அந்த கடல் ஆமைகள் தான் அடல்ஹுட் வரைக்கும் வளர்கின்றனவாம். ஆனால் அவை பாதுகாப்பாக இருக்கின்ற நிலையில் ஒரு 50-100 வருடங்கள் தாண்டியும் கூட வாழக்கூடியவையாக இருக்கின்றன என்பது தொடர்பான முக்கியமான தகவல்களும் கூட இந்த சீ டர்டில்ஸ் தொடர்பாக பகிரப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு இன்டர்நேஷனல் சீ டர்டில் டே என்று சொல்லியும் கூட அந்த விடயத்தையும் இந்த பொழுதில் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். 9:33 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம்,
2: ஆல் மை பிளைண்ட்ஸ், சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைண்ட்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
3: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருகே தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
4: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் கனடாவின் நம்பர் 1 PHEV களை 1.49% ரேட்டில் வாரந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து ஃபைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV-யை பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR களை வாரந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. ஆமெட் தம்சீன், 437-860-7002. 437-860-7002.
5: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள், உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள். 6479621569. 6479621569.
6: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
7: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
6: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
7: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம். 416-298-2777. MortgageSolutions.ca.
8: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசென்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள். 437-984-1061. Riverdale Pound Brokers, நம்பிக்கைக்கும் நிதி உதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
9: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேற்று நாளையோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது 9:46 இருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு சிந்தனை ஒன்றை பார்க்கலாம். இயற்கை வந்து எந்த பொழுதிலும் எங்களுக்கான ஒரு பாடத்தை கண்டிப்பாக சொல்லித்தரும். அதை சற்று கூர்ந்து கவனிக்கின்ற போது இயற்கையில் அது சந்திக்கக்கூடிய சவால்களை எப்படி சமாளிக்கலாம் என்றதன் அடிப்படையில் தான் அதன் பாதுகாப்பு அமைப்புகள் ஏற்பாடுகள் அல்லது அதை ஒரு இடத்தில் நாங்கள் காண்கின்ற போது அதற்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளக்கூடிய தகுதிகள் எல்லாமே கூட இயற்கையினால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நிலையில் இந்த பறவைகள் வந்து எப்படி தங்களது கூடுகளை அமைத்து வித்தியாசமாக எந்த திசையிலிருந்தும் கூட வரக்கூடிய ஆபத்தை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் தங்களது அந்த இனத்தை பாதுகாத்துக் கொள்ளுகின்றன என்பது தொடர்பாகத்தான் ஒரு அழகான விடயம் ஒன்றை பார்க்க இருக்கின்றோம். பறவைகள் அவற்றின் அந்த ஒரு முட்டையிடும் பருவம் வந்து மிக மிக அவசியமானது அவற்றின் இனப்பெருக்கம் என்று சொல்லி பார்க்கின்ற போது அந்த காலத்தில் தான் பெரும்பாலும் அந்த பறவை முட்டைகளை வந்து பல உயிரினங்கள் வேட்டையாடுகின்றன. பாம்புகள், எலிகள் மற்றும் வெவ்வேறு பறவைகளும் கூட அல்லது அந்த வேட்டையாடிகள் என்று சொல்லப்படக்கூடிய உயிரினங்கள் அந்த முட்டைகளுக்கான அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றன. பல பறவைகள் தொடர்ச்சியாக அந்த குஞ்சுகள் பொறித்து தானாக பறக்கின்ற வரைக்கும் கூட அந்த ஆபத்தை எதிர்கொள்ளுகின்றன. காலப்போக்கில் சில பறவை இனங்கள் மற்றும் தங்கள் முட்டைகள் மற்றும் குஞ்சுகளை வேட்டையாடக்கூடிய உயிரினங்களிடமிருந்து பாதுகாக்க அற்புதமான கூட்டு அமைப்பு முறைகளை உருவாக்கி இருக்கின்றன. அதில் முதலாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி என்று சொல்லி பார்த்தால் மறைக்கப்பட்ட நுழைவாயில்களை கொண்டிருக்கக்கூடிய கூடுகளாக இருக்கின்றனவாம். சில பறவைகள் வந்து தங்களது கூடுகளின் நுழைவாயில்களை இலைகள் அல்லது மரப்பட்டைகள் பாசி அல்லது சுற்றி இருக்கக்கூடிய தாவரங்களால் மறைத்து அமைக்கின்றன. இப்படி மறைக்கப்பட்ட நுழைவாயில்கள் மிக மிக அருகில் இருந்தாலும் கூட கூடு அங்கே இருக்கின்றது என்று சொல்லி அதனை கண்டுபிடிப்பது என்பது இனி உயிரினங்களுக்கு கடினமாகின்றது. பல வேட்டையாடக்கூடிய உயிரினங்கள் தங்களது பார்வையைத்தான் நம்பித்தான் கூடுகளை தேடுகின்றன. இந்த மறைமுக அமைப்பு பறவைகளின் உயிர் வாழ்க்கையை பெரிதும் மேம்படுத்துகின்றது. அடுத்ததுதான் ஏமாற்று நுழைவாயில்கள். சில கூடுகளில் வந்து பயன்படுத்தப்படாத குழிகளோ அல்லது போலியான நுழைவாயில்களோ காணப்படுகின்றது. அந்த வாயில் மாதிரியாக ஒரு துவாரம் இருக்கும், ஆனால் அதற்குள்ளே நுழைந்தால் அங்கிருந்து முன்னேறி செல்வதற்கான வாய்ப்பு எதுவுமே இருக்காது. ஆனால் அந்த பறவையோ தனக்கான அந்த ஒரு சரியான நுழைவாயிலை அந்த கூட்டில் எதிர்பாராத ஒரு இடத்தில் சிறிதாக அமைத்துக் கொள்ளும். எனவே இது வேட்டையாடக்கூடிய உயிரினங்களை குழப்பி தவறான இடத்தை ஆராய செய்து அங்கு எதுவுமே இல்லை என்று சொல்லி அவை திரும்பி செல்வதற்கான வாய்ப்பை அமைகின்றது. உண்மையான கூட்டுப்பகுதி அமைப்பின் ஆழமான பகுதியில் மிக பாதுகாப்பாக இருக்குமாம். இது இன்னும் ஒரு தந்திரோபாயம் என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தால் சுரங்கப்பாதை மாதிரியான நுழைவுகள் இருக்குமாம். சில பறவைகள் கூட்டுப்பகுதியை அடைவதற்கு முன் நீண்ட சுரங்கப்பாதை போன்ற நுழைவுகளை உருவாக்குகின்றன. ஒரு சில இடங்களில் அது மிக குறுகியதாகவும் கூட இருக்குமாம். ஒரு சில உயிரினங்கள் உள்நுழைய முடியாமலும் கூட அது அமைக்கப்பட்டிருக்கும். இந்த கூடுதல் தூரமும் அல்லது அந்த பாதையின் அந்த ஒரு குறுகலான பகுதியும் வேட்டையாடக்கூடிய உயிரினங்கள் கடுமையான சவாலை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குகின்றது. அதை தாண்டி கடுமையான வானிலையிலிருந்தும் கூட அந்த கூட்டுக்கும் அங்கிருக்கக்கூடிய முட்டைகளுக்கும் குஞ்சுகளுக்கும் பாதுகாப்பை வழங்குகின்றது. உலகத்தின் பல பகுதிகளில் அதில் குறிப்பாக இந்த கரையோரங்கள் மரங்கள் மற்றும் நெய்கின்ற இந்த கூட்டு அமைப்புகளில் வாழும் பல பறவை இனங்களில் இந்த வகையான கூடுகள் காணப்படுகின்றனவா. அடுத்ததுதான் ஆழமான கூட்டு அறைகள். மிகவும் பாதுகாப்பு தேவைப்படும் முட்டைகளும் குஞ்சுகளும் பொதுவாக நுழைவாயிலிருந்து வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய வகையில் தான் அந்த கூடு வந்து ஆழமாக அமைக்கப்படுகின்றது. ஆழமான கூட்டு அறை வேட்டையாடிகள் எளிதில் அவற்றை அடைவதற்கான வாய்ப்பை குறைக்கின்றது. அதே நேரம் வெப்பநிலை மற்றும் ஈரப்பதத்தை நிலையாக வைத்திருப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் கூட அது கொடுக்கின்றது. அடுத்த விடயம்தான் தந்திரமான கூட்டு அமைவிடம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். கூடு அமைக்கப்படும் இடம் அதன் வடிவமைப்புக்கு இணையாக மிக மிக முக்கியமானது. எங்கே அந்த கூடு அமைக்கப்படுகின்றது என்பதும் கூட அதன் பாதுகாப்பை தீர்மானிக்கின்றது. சில பறவைகள் வந்து மிக அதிகமான முட்கள் இருக்கக்கூடிய புதர் தாவரங்கள், மரத்தின் கடினமான பொந்துகள் அல்லது பாறையின் சரிவுகள்
அடர்ந்த தாவரங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் போன்ற இடங்களைத்தான் தேர்ந்தெடுக்கின்றன. அணுகுவதற்கு கடினமான இடங்கள் பல வேட்டையாடிகள் கூட்டினை அடைவதற்கு முன்பே தடுத்து விடுகின்றது. அடுத்த ஒரு விடயம் பல அடுக்கு பாதுகாப்பு. வெற்றிகரமாக பாதுகாக்கப்படும் கூடுகள் பெரும்பாலும் பல பாதுகாப்பு அமைப்புகளை ஒன்றாக இணைக்கக்கூடிய வகையில் தானாம் உருவாக்கப்படுகின்றன. மறைமுக அமைப்பு, மறைக்கப்பட்ட நுழைவாயில், ஆழமான கூடு மற்றும் தந்திரமான இடத்தேர்வு ஆகியவை இணைந்து முட்டைகளையும் குஞ்சுகளையும் மிக மிக அழகாக பாதுகாத்து கொடுக்கின்றன. இதே நேரம் பல உயிரினங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆபத்து அழுத்தத்திற்கு பதிலளிக்கும் வகையில் இந்த பாதுகாப்பு முறைகள் எண்ணற்ற தலைமுறைகளாக பரிணாம வளர்ச்சியின் மூலம்தான் இயற்கையாக அந்த பறவை இனங்களுக்கு கைகூடுகின்றன இப்போது என்பதைத்தான் இங்கு சொல்லுகின்றார்கள். இயற்கை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்பித்துக் கொடுக்கின்றது. உயிர் வாழ்வது வெறும் பலத்தை மட்டும் சார்ந்ததல்ல. பல பறவைகளுக்கு கவனமாக வடிவமைக்கப்பட்ட கூட்டு அமைப்புகளும் புத்திசாலித்தனமான பாதுகாப்பு முறைகளும் அடுத்த தலைமுறைகளை காக்கும் மிகச்சிறந்த ஆயுதங்களாக இருக்கின்றன என்பதைத்தான் இந்த முக்கியமான ஒரு தகவல் எங்களுக்கும் கூட சொல்லி தந்திருக்கின்றது. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 9:51 நிமிடம்.

கண்கள் இமை மூடும் போதும் உனது அன்பு எனது அன்பை தேடும். மஞ்சம் இரண்டான போதும் நம் எண்ணம் ஒன்றாக தூங்கும். தூர இருந்தும் அருகில் இருப்போம்.

0: இருக்கு நாலு விஷயம். எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் .ca
1: Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். ஆனித் ட்ரிம் 2026 Nissan Kicks 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infiniti QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச Mohammed Levy 437-477-7960 437-477-7960
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060 416-817-5060 You are in good hands with Allstate.
3: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். Ramesh 437-243-1719 437-243-1719
4: Prusha Law Professional Corporation.
5: வாகன விபத்துக்கோ வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144
4: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
5: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
4: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி LLP பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்.
5: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144
6: Kairali, Taste of Kerala வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக Monday to Friday காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை Buffet with Unlimited தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. For kids $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள் வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா 1210 கெனடி ரோட் ஸ்கார்ப்ரோ 416-288-0994 கைரளி டேஸ்ட்.com
7: MJS Gold House
8: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது. MJS
7: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
8: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA Square Mall MJS 416-299-1630
7: MJS Gold House
8: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
9: 7 நாட்களும் எல்லையில்லா உற்சாகம் 102.7 East FM.
10: East FM.

நேரம் காலை 10:04 எஸ்எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். செவ்வாய்க்கிழமையின் காலை வேளை எஸ்எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 எஸ்எஃப்எம் 102.7@gmail.com அமது இமெயில் முகவரி, யூடியூபில் எஸ்எஃப்எம் 102.7, பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் எஸ்எஃப்எம் தமிழ். எரிபொருள் விலையில் நாளைக்கு ஒரு மாற்றம் இருக்கின்றது. ஜூன் 17 நாளைய நாளில் இன்றைய தினத்திலும் பார்க்க ஒரு 4% குறைவான விலையில் நீங்கள் எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதைத்தான் இப்போதைய தகவல்கள் சொல்கின்றன. எனவே எரிபொருள் நிரப்புவதாக இருந்தால் நாளை வரை காத்திருக்கலாம். 4% குறைவான விலையில் நீங்கள் எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும் நாளைய நாளில். 18 இப்போதைய வெப்பநிலை 17 நாங்கள் உணர்கின்றோம். வெப்பநிலை உயர்வு இன்றைக்கு 22°C, 24 வரை. பிற்பகல் வேளையில் 1 மணியிலிருந்து 3-4 மணி வரைக்குமே உடல்நிலை உயர்வும் கூட இருக்கும். இரவு வேளை 14 இருக்கும், 13 இரவின் உடல்நிலையாக இருக்க போன்றது. சூரிய வெளிச்சத்துக்கான சாத்தியங்கள் தொடர்கின்றது என்று சொன்னாலும் பிற்பகலில் 1 மில்லிமீட்டரிலும் குறைவாக ஒரு லேசான மழை தூறல் வந்து போகலாம். இரவு வேளை 1-3 மில்லிமீட்டர் அளவிலான மழைக்கான சாத்தியம் இருக்கின்றது. இன்றைக்கு நாளைக்கு காலையிலும் கூட 3 மில்லிமீட்டர் வரைக்கும் மழை எதிர்வு கூறப்படுகின்றது. செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு சூரிய வெளிச்சம் அதிகம் இருக்கும். 9 மணி வரைக்கும் வெளிச்சத்தை நாங்கள் காணலாம். இரவு பொழுதில் 9 மணிக்கு தான் சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்படுகின்றது. இன்றைக்கு நாளைய நாள் புதன்கிழமை பகல் வேளை சூரிய வெளிச்சத்தை பார்க்கலாம். இரவு பொழுதில் அதிக மழைக்கான வாய்ப்புகள் சொல்லப்படுகின்றன. நாளைக்கு இரவு 10-15 மில்லிமீட்டர் வரைக்கும் தண்டர் ஸ்டோம் இருக்கலாம். தொடர்ந்து வருகின்ற வியாழக்கிழமை காலை வேளை 5 மில்லிமீட்டர் அளவிலான மழையை கொண்டிருக்கும். அதன் பின்பு சூரிய வெளிச்சம் தென்பட தொடங்கும். 21 வெப்பநிலை வியாழக்கிழமை, 23 உணரப்போகின்றோம். வெள்ளிக்கிழமை 21-22 உணரப்படும். பிரதானமாக வெயில் நிறைந்திருக்கும். வருகின்ற வாரிறுதியும் கூட அதிக வெப்பநிலை உயர்வு இல்லாமல் ஒரு மிதமான வெப்பநிலையை தான் கொண்டிருக்க போகிறது. சூரிய வெளிச்சத்துடன் கூடிய 2 நாட்களாகவும் கூட அமையப் போகின்றன. சனிக்கிழமை 21-22 உணரப்படும். ஞாயிற்றுக்கிழமை 22-24 வரை உணரப்போகின்றோம். இந்த வாரமே நாங்கள் வெப்பம் என்று சொல்லி குறை சொல்ல முடியாத ஒரு சூரிய வெளிச்சம் மிக்க நல்ல வெப்பநிலை உயர்வோடு இருக்கின்ற ஒரு வாரமாகத்தான் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் சொல்லிக்கொள்ளலாம். 10:06 இன்றைக்கு வந்து ஜூன் 16 இன்னும் ஒரு முக்கியமான நாள். இன்டர்நேஷனல் வாட்டர்ஃபால் டே ஆகவும் கூட கடைபிடிக்கப்படுகின்றது. சர்வதேச நீர்வீழ்ச்சிகளுக்கான ஒரு தினமாக இந்த நாளும் கூட வந்து சேர்ந்திருக்கின்றது. பார்க்கின்ற போது எங்களை ஸ்தம்பிக்க வைக்கும் அந்தளவுக்கு ஒரு அழகான ஆச்சரியமான ஒரு இயற்கையின் படைப்பு என்பதைத்தான் இந்த நீர்வீழ்ச்சிகள் தொடர்பாக நாங்கள் சொல்லலாம். நயாகரா ஃபால்ஸ் அதன் அந்த ஒரு மிக அதிகமான அந்த இறைச்சல் தொடக்கம், பூமியில் இன்னும் ஒரு அதிசயமான ஃபோலாக ஏஞ்சல் ஃபால்ஸ், அதுவும் கூட அது அதனை சூழ இருக்கக்கூடிய அந்த பகுதியில் ஏற்படுத்தக்கூடிய அந்த பனிமூட்டம் வரை அனைத்துமே பலரையும் கூட கவரக்கூடியதாகவும் இருக்கின்றது. அதே நேரம் இந்த பூமியில் வந்து அவற்றுக்கான ஒரு தனித்துவமான இடத்தையும் கூட கொடுத்திருக்கின்றார்கள். இந்த நீர்வீழ்ச்சிகள் வந்து பல இடங்களுக்கான ஃப்ரெஷ் வாட்டரை கூட வழங்குகின்றது. வைல்ட் லைஃபுக்கான ஆதரவை அது கொடுக்கின்றது. அதே நேரம் ஒரு சுற்றுலாத்துறை அதன் ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதியாகவும் கூட உலக அளவில் இந்த நீர்வீழ்ச்சிகள் வந்து பார்க்கப்படுகின்றன. எனவே அவற்றுக்கான ஒரு தினமாகத்தான் இன்றைய தினம் வந்து சேர்ந்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். பூமியில் இருக்கக்கூடிய டாலஸ்ட் வாட்டர் ஃபால்னு சொல்லி பார்த்தால் அது வந்து வெனிசுவேலாவில் இருக்கக்கூடிய ஏஞ்சல்ஸ் ஃபாலாக இருக்கின்றது என்பதைத்தான் நாங்களும் தெரிந்து கொள்ள முடிகின்றது. 3212 அடிகள் உயரமானது, 979 மீட்டர்ஸ் என்று சொல்லித்தான் அந்த மீட்டர்ஸிலும் கூட அதன் உயரம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுதான் ஹையஸ்ட் அன்இன்டரப்டட் வாட்டர் ஃபால் ஆன் எர்த் என்ற ஒரு பெருமையை அது பெறுகின்றது. அதே நேரம் இந்த லார்ஜஸ்ட் பை வால்யூம் என்று சொல்லி பார்த்தால் அது வந்து கார்ன் ஃபால்ஸ் என்று சொல்லித்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதுதான் அந்த வால்யூமின் அடிப்படையில், நீரின் அளவின் அடிப்படையில் மிக பிரம்மாண்டமான ஒரு நீர்வீழ்ச்சி என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். ஒவ்வொரு செகண்டுக்கும் 410,000 கியூபிக் ஃபீட் என்று சொல்லித்தான் அதன் அந்த ஒரு நீரின் அளவு வந்து இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை தாண்டி நயாகரா ஃபால்ஸின் சிறப்பு என்னன்னு சொல்லித்தான் நாங்கள் உடனே யோசிப்போம். நயாகரா ஃபால்ஸின் சிறப்பு என்னன்னு சொல்லி பார்த்தால் அதுவும் கூட ஹையஸ்ட் ஃப்ளோ ரேட் இருக்கக்கூடிய, உலக அளவிலே வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ஃப்ளோ ரேட் இருக்கக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சி என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அந்த பீக் டே டைம் அவர்ஸ் என்று சொல்லி பார்த்தால் 6 மில்லியன் கியூபிக் ஃபீட் ஆஃப் வாட்டர் வந்து ஒவ்வொரு சிங்கிள் மினிட்டுக்கும் கூட பாய்கின்றது என்பது தொடர்பாக தான் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த அளவுக்கான ஒரு பவர் எங்கிருந்து வருகின்றதுன்னு சொல்லி பார்த்தால்
நான்கு பெரிய லேக்ஸ் வந்து அதற்கான நீர் வளங்களை செய்கின்றது. நயாகரா ரிவருக்கான அந்த நீர் வளங்கள் வந்து சுப்பீரியர் லேக், மிச்சிகன் லேக், ஹியூரான் மற்றும் ஏரி, இந்த ஆகிய நான்கு லேக்ஸின் மூலமாகத்தானம் கிடைக்கின்றது. எனவே இந்த நிலையில் தான் நயாகரா ரிவர் தடையில்லாத அந்த நீர் வளங்களை பெற்று நயாகரா ஃபால்ஸ் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக பாய்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி இருக்கின்றது என்பதைத்தான் சொல்லலாம். எனவே இந்த நயாகரா ரிவரிலும் கூட ஒரு மேசிவ் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ஸ்டேஷனை அமைத்து அதன் மூலமாக மின்சாரத்தை அமெரிக்காவும் கனடாவும் பெற்றுக்கொள்ளுகின்றன என்பது தொடர்பாகவும் சொல்லலாம். அதுவும் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்மை, இந்த நீர்வீழ்ச்சிகளில் இருந்து கிடைக்கின்ற ஒரு பெரிய நன்மை என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்படுகின்றது. எனவே இன்றைய தினம் ஜூன் 11 இன்டர்நேஷனல் வாட்டர் ஃபால்ஸ் டே என்பதையும் கூட நாங்களும் தெரிந்து கொள்ளலாம். 10:09 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 10:15 ஆகியிருக்கின்றது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற பேச்சுவார்த்தை ஒப்பந்தங்கள் தொடர்பான முக்கியமான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. போரை முடிவுக்கு கொண்டுவருவதற்கான அமெரிக்காவின் இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை வைத்திருக்க முடியாது என்று சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கூறியிருப்பதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. பிரான்சில் நடைபெறுகின்ற G7 உச்சி மாநாட்டில் அவர் உரையாற்றியிருக்கின்றார். அதே நேரம் லெபனான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களையும் அந்த ஒரு பேச்சில் அவர் விமர்சித்திருப்பதையும் காண முடிகின்றது. ஒரு முக்கியமான தகவலை அவர் பகிர்ந்திருக்கின்றார். இஸ்ரேலை வந்து கண்டிக்கக்கூடிய வகையில், நீங்கள் ஒருவரை தேடுகின்ற ஒவ்வொரு முறையும் ஒரு அபார்ட்மெண்ட் பிளாக்கை இடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு கருத்தும் கூட அமெரிக்க அதிபரினால் இஸ்ரேலின் தாக்குதல்கள் தொடர்பாக பகிரப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். பாகிஸ்தான் முக்கியமாக இப்போது மத்தியஸ்தம் வகிக்கக்கூடிய நாடுகளில் ஒன்றாக இருக்கின்றது. கட்டார் மற்றும் பாகிஸ்தானின் மத்தியஸ்தத்தில்தான் இப்போதைய இந்த ஒரு ஒப்பந்தங்கள் எட்டப்பட்டிருக்கின்றன. கடந்த ஞாயிற்றுக்கிழமைதான் அந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டமை தொடர்பாக எல்லா தரப்புகளாலுமே அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த ஒப்பந்தத்தில் உள்ளடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற விடயங்கள் தொடர்பான விவரங்கள் இன்னமும் அதிகம் பகிரப்படவில்லை என்பதைத்தான் காணக்கூடியதாக இருக்கின்றது. நேற்றைக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்களது அட்மினிஸ்ட்ரேஷன், அதனை சேர்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒரு சில தகவல்களை பகிர்ந்திருந்தார்கள். இந்த ஒப்பந்தம் இரண்டு தரப்பினராலும் ஏற்கனவே எலக்ட்ரானிக்கலி சைன் பண்ணப்பட்டிருக்கின்றன என்பதைத்தான் அந்த அதிகாரிகள் அறிவித்திருந்தார்கள். ஆனாலும் கூட அதற்கான ஒரு ஃபார்மல் செரிமணி தான் ஜெனீவாவில், சுவிட்சர்லாந்தில் ஜெனீவாவில் கடந்த மன்னிக்கவும் வருகின்ற வெள்ளிக்கிழமை June 19 நடக்க இருக்கின்றது என்பது தொடர்பாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில், இப்போது அந்த நிகழ்வு வந்து எங்கே நடக்கும் என்பது தொடர்பான விவரங்களையும் கூட இப்போது வெளியிட்டிருக்கின்றார்கள். வெள்ளிக்கிழமை வந்து சுவிஸ் ரிசோர்ட் ஆஃப் பெர்கன்ஸ்டாக், அங்குதான் இந்த ஒரு நிகழ்வு நடக்க இருப்பதைத்தான் இப்போது அறிவித்திருக்கின்றார்கள். சுவிட்சர்லாந்தின் ஃபாரின் மினிஸ்ட்ரி இந்த தகவலை பகிர்ந்திருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அங்குதான் ஈரான் மற்றும் அமெரிக்கா வந்து அதிகாரபூர்வமாக நேரில் சந்தித்து அந்த ஒப்பந்தம் தொடர்பாக கையெழுத்துக்களை இடப்போகின்றார்கள் என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. சுவிஸ் ரிசோர்ட் ஆஃப் பெர்கன்ஸ்டாக், இங்குதான் இந்த ஒரு நிகழ்வு நடக்க இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் பேச்சுவார்த்தைகள் இதற்கு மத்தியஸ்தம் வகிக்கக்கூடிய பாகிஸ்தான் மற்றும் கட்டார், அதனை சேர்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகளும் கூட இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுகிறார்கள் என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. 2024 ஜூன் மாதத்திலும் கூட யுக்ரைன் போர் தொடர்பான ஒரு மாநாடு வந்து இதே ரிசோர்ட்டில் தான் நடத்தப்பட்டிருந்தது. சம்மிட் ஆன் பீஸ் இன் யுக்ரைன், அந்த மாநாடு 2 முன்பு June 2024 நடத்தப்பட்டது. அதுக்கு பிறகு இப்போது 2 தடவை இந்த ரிசோர்ட்டில் தான் மிக முக்கியமான ஒரு டிப்ளோமேட்டிக் டாக்ஸ் தொடர்பான நிகழ்வு நடக்க இருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்களும் கூட இந்த பொழுதில் பகிரப்பட்டிருப்பதையும் கூட இங்கு சொல்லிக் கொள்ளலாம். ஈரானுடனான அமெரிக்க ஒப்பந்தம் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து ஒரு சில விடயங்களில் தெளிவாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 2015 பராக் ஒபாமா கையெழுத்திட்ட ஒப்பந்தத்தை விட இது சிறப்பாக இருக்கும் என்று சொல்லியும் கூட அவர் உறுதியளித்திருக்கின்றமை மிக முக்கியமான ஒரு விடயமாக பல்வேறுபட்ட செய்தி ஊடகங்களாலும் கூட வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. ஒபாமாவை போல நாங்கள் அதற்காக பணம் செலுத்தவில்லை, அவர் பில்லியன் கணக்கான டாலர்ஸை அந்த ஒப்பந்தத்திற்காக செலுத்தியிருக்கின்றார் என்று சொல்லித்தான் அமெரிக்க அதிபர் பிரான்சில் நடந்திருக்கக்கூடிய இந்த G7 உச்சி மாநாட்டில் செய்தியாளர்களிடம் கூறியிருப்பதையும் கூட இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த இரண்டு ஒப்பந்தங்களும் தடைகளை தளர்த்துவது மற்றும் ஈரானிய பணத்தை வந்து முடக்கத்திலிருந்து விடுவிப்பது ஆகியவற்றை உள்ளடக்கியிருந்தாலும் இந்த ஒப்பந்தத்தின் கீழ் ஈரான் தனது கடமைகளை நிறைவேற்றுவதை பொறுத்துத்தான் இந்த ஒப்பந்தத்தின் அந்த உறுதிப்பாடு அமையும் என்று சொல்லியும் கூட ஒயிட் ஹவுஸும் தெரிவித்திருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இது ஒரு முக்கியமான ஒரு செய்தியாகவும் கூட பகிரப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் போரினால் பாதிப்படைந்திருக்கக்கூடிய அந்த ஈரானை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு உதவுவதற்காக ஒரு $300 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் நிதியை கொடுப்பது தொடர்பான
விடயங்கள் வந்து இன்னமும் கூட விவாதிக்கப்பட்டு வருவதாகவும் கூட கூறப்படுகின்றது. அதற்கு யாரெல்லாம் பணம் செலுத்துவார்கள் என்பது தொடர்பான விடயங்கள் இன்னமும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்பது தொடர்பாகவும் கூட இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் பகிர்ந்து கொள்ளலாம். எனவே முக்கியமான பல விடயங்கள் நடைபெறுகின்றன. இப்போதே இந்த ஒப்பந்தத்தில் முதன்மையான ஒரு விடயமாக ஈரான் வந்து ஒரு அணு ஆயுதத்தை எப்போதும் வைத்திருக்க முடியாது என்பதுதான் இடம்பெற்றிருக்கின்றது. ஆனால் ஏனையவை தொடர்பாக நாங்கள் வெளிப்படையாக இன்னமும் கூட தகவல்களை வெளியிடவில்லை என்று சொல்லியும் அமெரிக்க அதிபர் தெரிவித்திருப்பதையும் கூட இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் அமெரிக்காவும் ஈரானும் இந்த ஒப்பந்தத்தை எட்டி இருக்கின்றமே இஸ்ரேலின் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேத்தன்யாகு அவருக்கு வந்து பெரும் ஒரு அரசியல் சிக்கலை ஏற்படுத்தியிருப்பதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேலிய பிரதமருக்கு ஒரு அரசியல் அழுத்தத்தை இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தி இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேலை பொறுத்தளவில் அதன் தேர்தல் வந்து நெருங்கி வருகின்ற இந்த சமயத்தில்தான் இஸ்ரேலின் ஒரு பாதுகாப்பாளர் என்று சொல்லி, பாதுகாப்பு நாயகன் என்று சொல்லி தன்னை காட்டிக்கொள்ளக்கூடிய பெஞ்சமின் நேத்தன்யாகு அவர்கள் தொடர்ந்து ஏனைய இடங்கள் மீது தாக்குதல் நடத்த முடியாமல் போகின்றமை பல்வேறுபட்ட கேள்விகளை எழுப்பியிருப்பதாகவும் கூட இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் பகிர்ந்து கொள்ளலாம். 10:21 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.

0: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
1: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
0: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
1: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கண்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476, 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
3: ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ், ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபீதா செல்வராஜாவின் தலைமையில் இயங்கும் ஃபோக்கஸ் எஜுகேஷன் சர்வீசஸ் இப்போது புதிதாக இணையும் ஜூனியர் கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு ஒரு மாத இலவச வகுப்பை வழங்குகின்றார்கள். ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை இந்த இலவச வகுப்பில் இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள், 6475344509 6475344509. மார்னிங் சைரன் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184.
6: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

இதே தாமரை திரைப்படத்திலிருந்து பாடல். ஒலித்திருக்கும் நேரம் 10:34. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உலகத்தில் வந்து ஒரு சில இடங்கள் மிக அதிகமான வறண்ட இடங்களாக இருக்கும், ஒரு சில இடங்கள் ஏரளிப்பாக அதிகம் மழையை பெறக்கூடிய இடங்களாக இருக்கும். இந்த நிலையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடம் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த வெட்டஸ்ட் பிளேசஸாக காணப்படுகின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்படுகின்றது. நீங்கள் அறிந்து வைத்திருக்கலாம், மிக மிக அதிகமான மழையை இந்தியாவில் பெறுகின்ற ஒரு இடமாகத்தான் இந்த செராபுஞ்சி என்று சொல்லப்படக்கூடிய மியான்மர் எல்லையோடு அண்மித்த இடத்தில் காணப்படக்கூடிய அந்த இடம் வந்து அமைகின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளுமே அங்கு பெரும்பாலும் மழை பொழிந்து கொண்டுதான் இருக்கும். சாதாரணமாக நாங்கள் நினைத்து பார்க்கலாம், ஒரு நாளில் ஒரு 100 மில்லிமீட்டரிலும் பார்க்க அதிகமாக பொழியக்கூடிய ஒரு மழை வந்து திடீர் வெள்ளத்தையும் ஏற்படுத்தலாம். அதே நேரம் அந்த வெள்ள பாதிப்பு என்பது பல வருடங்கள் நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு பாதிப்பாகவும் கூட அமைந்து விடலாம். இப்படிப்பட்ட நிலையில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய இந்த செராபுஞ்சி மாதிரியான ஒரு சில இடங்கள் மிக நாங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஹெவியஸ்ட் ரெயின்ஃபாலை சந்திக்கின்றன என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த செராபுஞ்சி வந்து அந்த மாதிரி மிக மிக கடுமையான மழையை சந்திக்கக்கூடிய ஒரு இடமாக காணப்படுகின்றதாம். அதே நேரம் இந்த எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் தொடர்பாக அந்த செராபுஞ்சியில் வாழக்கூடிய அந்த ஒரு கம்யூனிட்டி வந்து இதுவரைக்கும் பல வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸை வைத்திருக்கின்றது என்பது தொடர்பாக தான் கூறப்பட்டிருக்கின்றது. இது வந்து நார்த் ஈஸ்டர்ன் இந்தியாவில் இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு மலை பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு இடமாகவும் கூட சொல்லியிருக்கின்றார்கள். அதில் தான் ஒரு சம்பவம் நினைவுபடுத்தப்படுகின்றது. 1995 நிகழ்ந்திருக்கின்ற சம்பவம், அதுவும் இந்த ஜூன் மாதத்தின் இதே நடுப்பகுதி தான் என்பதைத்தான் ஞாபகப்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே ஒரு 21 ஆண்டுகளுக்கு முன்பு இதே ஜூன் மாத நடுப்பகுதியில் தானாம் அங்கு 2 நாட்களுக்கு அதாவது 48 மணி நேரத்திற்கு பெய்திருக்கக்கூடிய அந்த மழையின் அளவு மிக மிக ஒரு ஆச்சரியம் தரத்தக்கதாக இருக்கின்றதாம். அந்த ரீஜனில் ஒரு 48 ஹவர்ஸில் 2500 மில்லிமீட்டர் ஆஃப் ரெயின்ஃபால் பதிவாகி இருக்கின்றது என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். இதுவரைக்கும் அதுதான் குளோபல் ரெக்கார்டாக பதிவாகி நீடித்து நிலைத்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. 1995 அதுவும் ஜூன் மாதம் மிக கடுமையான மழை பொழிவை அந்த பகுதி சந்தித்திருக்கின்றது. அதில் ஒரு 24 ஹவர்ஸ் அல்ல 48 ஹவர்ஸில் தான் ஒரு 2500 மில்லிமீட்டர் ஆஃப் ரெயின் வந்து மிக மிக அதிகமாக அந்த மழை அந்த நிலத்தில் பொழிந்திருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் அந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் ஒட்டுமொத்தமாக அந்த 95 ஆண்டின் ஜூன் மாதம் முழுவதுமே 5000 மில்லிமீட்டர் ஆஃப் ரெயின் அந்த பகுதியில் பொழிந்திருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த செராபுஞ்சி எப்படி இந்த மாதிரியான இந்த ஹை அண்ட் டாரன்ஷியல் ரெயின்ஃபாலுக்கான அந்த ஐடியல் லொக்கேஷனாக இருக்கின்றது என்று சொல்லி அந்த விவரங்களையும் கூட வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்தியாவின் இந்த சம மான்சூன் வந்து பல இடங்களிலும் இடையிடையே அதிகமான மழைக்கான வாய்ப்பை தான் உருவாக்கும். அதே நேரம் அந்த மாதிரியான இந்த மான்சூன் சீசன் வருகின்ற போது பே ஆஃப் பெங்கால் அந்த பெங்கால் பேயின் பகுதிகளில் இருந்து வீசக்கூடிய வெப்பமான ஈரப்பதமான காற்று வந்து வடக்கு பக்கமாக வீசுமாம். இது வந்து ஒரு நியர் கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரீம் ஆஃப் வார்ம் அண்ட் மாய்ஸ்ட் விண்டாகத்தானாம் வீசுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். இடைவிடாத வெப்பமான ஈரப்பதமான அந்த காற்று பே ஆஃப் பெங்காலில் இருந்து நிலப்பகுதிகளை நோக்கி வீசுகின்றது என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். அதே நேரம் இந்த காற்று வந்து அருகில் இருக்கக்கூடிய பங்களாதேஷின் மிக மிக நீளமான அந்த ஒரு சமமான நிலப்பரப்பை தாண்டித்தானாம் அது பயணிக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அந்த மாதிரியான ஒரு பயணத்துக்கு பிறகு நார்த் ஈஸ்டர்ன் இந்தியாவில் இருக்கின்ற மலைப்பகுதிகளில் அது சென்று மோதுகின்றது. அந்த மலைப்பகுதி தான் இந்த செராபுஞ்சி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ரீஜன் என்பது தொடர்பாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த எல்லை இல்லாத அல்லது இடைவிடாத அந்த சப்ளை ஆஃப் மாய்ஸ்டர் வந்து அந்த மலையில் மோதி அதற்கு பிறகு வளிமண்டலத்தில் அது மேலெழுகின்றதா. எனவே அது மேலெழுகின்ற போதுதான் உடனடியாக அந்த ஏற்படக்கூடிய ஷவர்ஸ் அண்ட் தண்டர்ஸ்டோமுக்கான ஒரு பெரிய நீர்வீழ்ச்சியை அந்த மேகங்களுக்குள்ளே உருவாக்கி விடுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இது வந்து ஒரு யூனிக்கான ஃபியூஷன் ஆஃப் மெட்டியோரலஜி அண்ட் ஜியோகிராஃபி என்பது தொடர்பாகத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள்.
வானிலையியல் மற்றும் புவியியலின் தனித்துவமான ஒரு சங்கமம் தான் அங்கு நடக்கிறது இந்த செராப்புஞ்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த பிரதேசத்தின் அமைவிடம் காரணமாக என்பதை சொல்லியிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் அந்த இடம் வந்து ஒன் ஆஃப் த ரெய்னியஸ்ட் பிளேசஸ் ஆன் எர்த் என்று சொல்லி இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த பகுதியின் ஒரு ஆண்டில் அந்த இடம் பெறக்கூடிய ஆவரேஜ் ரெயின்ஃபால் என்று சொல்லி பார்த்தால் ஒரு 11,000 மில்லிமீட்டராக இருக்குவாம் என்று சொல்லித்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு வருடம் முழுவதுமே 11,000 மில்லிமீட்டர் ஆஃப் ரெயின்ஃபாலை அந்த செராப்புஞ்சி சந்திக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் ஒரு 48 மணி நேரத்தில் 2,500 மில்லிமீட்டர் ஆஃப் ரெயின்ஃபால் 1995 ஜூன் மாதத்தின் நடுப்பகுதியில் 2 நாட்களில் பதிவாகி இருக்கின்றது என்ற ஒரு சாதனையை இந்த இடம் இப்போதும் கூட வைத்திருப்பதோடு மட்டுமல்லாமல் இதற்கு முன்பு என்று சொல்லி பார்த்தால் 1860 ஆகஸ்ட் மாதத்துக்கும் 1861 ஜூலை மாதத்துக்கும் இடைப்பட்ட ஒரு வருட கால பகுதியில் 26,470 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழைப்பொழிவு பதிவாகி அது வந்து ஒரு ஆல் டைம் ரெக்கார்டாகவும் கூட இப்போதும் கூட நீடித்து நிலைத்திருக்கின்றது. ஒரு வருடத்தில் அதியுச்ச மழைப்பொழிவை பெற்ற இடமாக செராப்புஞ்சிதானாம் இப்போதும் கூட சாதனை படைக்கின்றது என்பது தொடர்பான விவரங்கள் இந்த நார்த் ஈஸ்டர்ன் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பகுதி தொடர்பாக பகிரப்பட்டிருக்கின்றது. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் 10:41.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
1: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட், ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம், குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள் வாருங்கள். இசையோடு மகிழ்ந்திடுங்கள். June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எங்க பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினிக்கு மிடில்ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
5: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
5: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
5: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி.
6: 416-293-7287
5: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்.
6: 416-461-6401.
7: August 2026 ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. August 1 முதல் 9 வரை சொகுசு பேருந்து பயணம், தங்குமிடம், காலை மாலை உணவு அனைத்தும் உட்பட ஒருவருக்கு $1,390 மட்டுமே. July 21 முன் $100 முன்பதிவு கட்டணம் செலுத்தி பெயர்களை பதிவு செய்வோருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு டேவிட் தோமஸ், 647-852-3141.
8: சுப்ரா மோர்கேஜ் பைனான்ஸ் Solutions. Residential, commercial, first, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், bad credit, consult proposal, bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656.
9: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: M&AA Truck and Trailer Parts மற்றும் GKJ Services இன் புதியதோர் பரிமாணம் 5-star tours Canada, USA கான Paris Wedding Tours போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். Luxury Reclining Seats உடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க லிமோ சீட், சவுண்ட் சிஸ்டம், லைட்ஸ், கூலர்ஸ் உடன் பார்ட்டி பஸ், குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெட்டிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவமிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன. 5-star tours 416-474-1398 416-821-6929
3: உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மெனோ 6479804779 கிங்ஸ்டன் அண்ட் கலோவே சந்திப்பில், 4251 கிங்ஸ்டன் ரோட், ஸ்கார்போரோ 6479804779.
4: உணவு பெரியர்களின் ஏகோபித்த திரிவாய் விளங்கும் சரவண பவன் எதிர்வரும் ஜூலை மாதம் 1st கனடா தினத்தை முன்னிட்டு மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் சரவண பவன் உணவகத்திற்கு முன்பாக உள்ள வாகன தரிப்பிடத்தில் மூதாளர்களுக்கான இலவச தோசை விருந்து பிற்பகல் 2 முதல் மாலை 5 வரை. ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்கிற்கு சரவண பவன் உணவகத்தின் சார்பில் $500,000 பெறுமதியான நன்கொடை காசோலையும் அன்றைய தினம் வழங்கி வைக்கப்படுகின்றது. கனேடியராய் நாம் பெருமை கொள்வோம். கனடா தினத்தை சரவண பவனுடன் இணைந்து கொண்டாடி மகிழ்வோம்.
2: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
5: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
2: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
6: 10% down udan commercial mortgage.
2: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja. Commerce Ventures 416-457-0651
6: 416-457-0651 Some conditions may apply.
7: என்ன யோசினே?
8: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
7: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
9: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
10: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861
11: எத்திசையும் எங்களிசை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7

11:03 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எஸ்எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-842-4212 எஸ்எஃப்எம் 102.7@gmail.com அமது இமெயில் முகவரி. யூடியூபில் எஸ்எஃப்எம் 102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் எஸ்எஃப்எம் தமிழ். எரிபொருள் விலை நாளைக்கு வந்து 4% குறைகின்றது என்பது தொடர்பாகவும் இந்த பொழுதில் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். வெப்பநிலை உயர்வாக இப்போது 20°C 20 நாங்கள் உணர்கின்றோம். சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கிறது, கொஞ்சம் தான் முகில் கூட்டங்கள் இருக்கிறது. பிற்பகல் வேளையில் கொஞ்சம் அதிக முகில் இருந்தாலும் கூட தொடர்ச்சியாகவே வெளிச்சம் தென்படும். ஒரு 3 மணியளவில் மெல்லிய மலைத்தூரல் ஒரு சில இடங்களில் இருக்கலாம். இரவு பொழுதில் 3 mm வரைக்கும் மழை கூறப்படுகின்றது. சூரிய வெளிச்சம் தொடர்ந்திருப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றது. 9 மணிக்கு சூரிய அஸ்தமனம் என்று எதிர்வு கூறப்படுகின்றது. ஒரு மிதமான வெப்பநிலை உயர்வுடன் கூடிய ஒரு அழகான வாரத்தை தான் நாங்கள் அனுபவிக்கின்றோம். நாளைக்கு புதன்கிழமை 20 வெப்பநிலை உயர்வாக இருக்கும். 21 உணரப்படும். மழையோடு தொடங்கலாம் நாளைய நாளை. காலையில் ஒரு 3 mm வரைக்கும் மழை துருள் இருக்கலாமாம். அதுக்கு பிறகு சூரிய வெளிச்சம் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் புதன் இரவு வேளை மீண்டும் அதிக மழைக்கான வாய்ப்புகள் சொல்லப்படுகின்றன. தண்டர்ஸ்டோம் ஒரு 10-15 mm வரைக்கும் கூட இரவு பொழுதில் இருக்கலாம். அடுத்த நாள் வியாழக்கிழமையும் 5 mm அளவிலான மழையை தரப்போகின்றது. அதன் பின்பு சூரிய வெளிச்சம் தென்படத் தொடங்கும். மாலை பொழுது பிரதானமாக வெயில் அறிந்ததாக இருக்கலாம் வியாழக்கிழமையில். 21 வெப்பநிலை உயர்வு 23 நாங்கள் உணரப்போகின்றோம். வெள்ளிக்கிழமை 21-22 உணரப்படும். பிரதானமாக வெயில் தான் அன்றைக்கு நிறைந்திருக்கும். வருகின்ற சனிக்கிழமைன்னு சொல்லி பார்த்தால் மெயின்லி சனி. 21 வெப்பநிலை 22 உணரப்படும். 22 ஞாயிற்றுக்கிழமையின் வெப்பநிலை உயர்வு இருக்கும். 24 வரை உணரப்போகின்றோம். பிரதானமாக வெயிலும் கூட இருக்கும். எனவே வெளிச்சமான நல்ல வெப்பநிலை உயர்வு, அதிக வெப்பம் இல்லாத ஒரு சிறந்த வார இறுதியாக வருகின்ற வார இறுதியும் கூட அமையப்போகின்றமை தொடர்பான தகவல்கள் இப்போது பகிரப்பட்டிருப்பதையும் இந்த பொழுதில் தெரிவித்துக் கொள்ளலாம். வேர்ல்ட் கப் வந்து மிக மிக பரபரப்பாக தொடர்ந்து நடைபெறுகின்றது. நேற்றைய ஒரு சில ஆட்டங்கள் வந்து மிக பரபரப்பான ஆட்டங்களாக நிறைவுற்றிருக்கின்றன. ஸ்பெயின் மற்றும் கேபோவர்டி அதுக்கு இடையிலான அந்த ஒரு கேம் வந்து அதிகம் பேசப்படுகின்றது. இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப்பை வெல்லக்கூடிய வாய்ப்புகளில் வாய்ப்பு இருக்கக்கூடிய அணிகளில் ஒன்றாகத்தான் ஸ்பெயின் கருதப்படுகின்றது. ஆனால் அந்த அணியையும் கூட ஒரு கோல் கூட போட முடியாத அளவுக்கு மிக மிக அதிகமாக கோல் கீப்பர் வந்து அவர் ஆடிய ஆட்டம் வந்து அதிகம் பேசப்படுகின்றது என்பது தொடர்பாகத்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு 40 வயதான அந்த வீரர் வந்து அந்த ஆட்டத்தின் சிறந்த ஆட்ட நாயகனாகவும் கூட தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார் என்பது தொடர்பாகவும் அந்த தகவல்கள் பகிரப்பட்டிருப்பதையும் கூட இங்கு சொல்லிக்கொள்ளலாம். ஸ்பெயின் அணிக்கு ஒரு மிக சவால் மிக்க ஒரு போட்டியை தான் நேற்றைய தினத்திலே அந்த கேப்பர்டே அணி கொடுத்திருந்தது என்பது தொடர்பாக அந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. 2 அணியுமே ஒரு கோலை கூட போடவில்லை. ட்ரோவில் தான் ஆட்டம் முடிவடைந்திருக்கிறது. அதே மாதிரி தான் பெல்ஜியம், ஈஜிப்ட் அதுவும் கூட தலா ஒரு கோலை அடித்து ட்ரோவில் ஆட்டம் நிறைவு பெற்றிருக்கின்றது. சவுதி அரேபியாவை எதிர்த்து உருகுவே 2 நாடுகளுமே ஒரு கோலை அடித்திருக்கின்றன. ஈரானுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையிலான போட்டியும் நேற்று நடைபெற்றிருந்தது. இந்த 2 நாடுகளும் 2 கோல்ஸை தலா அடித்திருக்கின்றன என்பது தொடர்பாகவும் அந்த விவரங்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். இன்றைய ஆட்டங்கள் என்று சொல்லி பார்த்தால் 3 மணிக்கு பிரான்ஸை செனகல் எதிர்கொள்ளுகின்றது. 6 மணியளவில் ஈராக் மற்றும் நோர்வே விளையாடக்கூடிய அந்த போட்டிகள் ஆரம்பிக்கும் என்பதையும் கூட சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் இரவு வேளை அர்ஜென்டினா மற்றும் அல்ஜீரியாவுக்கு இடையிலான போட்டி இன்று நடைபெற இருக்கின்றமை தொடர்பான விவரங்களும் கூட பகிரப்படுகின்றன. 11:06 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப் எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை ஈஸ்ட் எஃப் எம் 102.7@gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். ஈஸ்ட் எஃப் எம் 102.7@gmail.com.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரூ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டாண்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 9, 6 4 7 2 9 3 5 8 9 9.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 4162663389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 4162979903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 9054283131.
3: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
4: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
3: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
5: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே, 4162913232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS காகோ.
7: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி,
8: அது சரி.
7: உங்களுக்கு ஆடி கார்
8: என்னது?
7: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
1: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
9: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
1: அசத்தலான டிசைன் நகைகளை 1 இயர் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி,
9: 416-900-4599.
10: விவாகா டொராண்டோ கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாகா டொராண்டோ.
11: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல், ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன்,
10: பியோர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல.
11: கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொராண்டோ.
10: மாக்கமன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாகா டொராண்டோ.
11: அழகு அழகு. 6477873784.
12: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் log on to eastfm.ca.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 11:20 ஆகி இருக்கின்றது. இந்த வானிலை முன்னறிவித்தல் அதில் நாங்கள் இப்போது நிறையவே முன்னேறி இருக்கின்றோம். அதுக்கு வந்து நிறைய தொழில்நுட்ப உபகரணங்கள் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. ஆனால் இயற்கையில் இருக்கக்கூடிய ஏனைய உயிரினங்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய அந்த இயற்கை திறமைகளை பயன்படுத்தியே என்ன நடக்கப் போகின்றது என்பது தொடர்பாக தெளிவாக அறிந்து கொள்ளுகின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதிலும் ஒரு சிறிய உயிரினம் அவற்றிடம் கேட்டு நாங்கள் நிலைமைகளை தெரிந்து கொள்ள முடியும் என்பதையும் கூட சொல்லியிருக்கிறார்கள். புயல் வரப்போகின்றதா என்று சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆர்வமாக இருந்தால் தேனீக்களிடம் கேளுங்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் அந்த தேனீக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் உங்களால் ஒரு பனானா ஸ்மெல் ஒன்றை உணர முடிகின்றதா என்று சொன்னால் அந்த பகுதியிலிருந்து உடனடியாகவே நீங்கள் வேறு இடத்திற்கு சென்று விடுங்கள் என்பது தொடர்பாகவும் ஒரு எச்சரிக்கை தான் இங்கு வெளியிடப்பட்டிருக்கின்றது. நீங்கள் வந்து இந்த தேனீக்களை கூர்ந்து கவனித்தால் எங்களது பூமியில் இருக்கக்கூடிய மிக முதன்மையான இந்த மகரந்த சேர்க்கை செய்யக்கூடிய அந்த உயிரினம் வந்து வானிலையோடு எவ்வளவுக்கு ஒத்திசைந்திருக்கின்றது என்பதை எளிதாக காண முடியும் என்பது தொடர்பாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். இது வந்து ஒரு முக்கியமான அவதானிப்பாகத்தான் சொல்லப்படுகின்றது. இந்த பீ கீப்பர்ஸ் அவர்கள் வந்து இந்த தேனீக்களை வளர்க்கின்றார்கள். அந்த மாதிரி ஒரு பீ கீப்பிங் செய்யக்கூடிய ஒரு இடத்திற்கு தான் ஒரு ஆய்வுக்குழு ஒன்று சென்றிருக்கின்றது. இரவு முழுவதுமே தண்டர்ஸ்டோம் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தியதுக்கு பிறகு காலை நேரத்திலும் மெல்லிய மழை ஈரழிப்பு வழிப்புறங்களில் இருக்கின்ற அந்த சூழ்நிலையில் அந்த தேனீக்கள் முழுவதுமே தங்களது அந்த பீஹைவ்ஸுக்குள் தானாம் இருந்திருக்கின்றன. அதை பார்த்தபோது ஆச்சரியமாக இருந்தது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். என்ன காரணம் அவை வழியிலே செல்லவில்லை, அந்த தேனை சேகரிப்பதற்கு ஏன் செல்லவில்லை என்று சொன்னால் அவற்றுக்கு தெரியுமாம் இந்த மாதிரியான அடையும் மழைக்கு பிறகு அந்த பூக்கள் வந்து அதிகம் விரிந்திருக்காது, பெரும்பாலும் மூடிய நிலையில் தான் இருக்கும். எனவே அவை விரிந்திருக்காத நிலையில் தங்களுக்கான அந்த போலனும் கூட கிடைக்கப் போவதில்லை அல்லது மிக குறைவாகவே கிடைக்கும் என்பதன் காரணமாக அந்த தேனீக்கள் வந்து தங்களது அந்த கூட்டிலேயே ஓய்வெடுக்குமாம் அந்த காலத்தில் என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அந்த அளவுக்கு அவை இந்த வானிலையை சரியாக புரிந்து கொள்ளுகின்றன என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இவை வந்து இடியுடன் கூடிய மழையோடு மிகவும் ஒன்றி போகின்றன என்பது தொடர்பாகவும் தகவல்களை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தேனீக்கள் வந்து வெளியிலே சென்று அந்த மகரந்த சேர்க்கையை செய்கின்ற போது அல்லது தங்களுக்கான தேனை சேகரித்துக் கொள்கின்ற போது திடீரென்று இந்த காற்றிலே அதன் அழுத்தத்தில் ஏற்படக்கூடிய பெரிய மாற்றத்தை உணர்ந்து கொள்ளுகின்றனவாம். எனவே தங்களது அந்த தேன் சேகரிப்பு அந்த நடவடிக்கையை உடனடியாக விட்டுவிட்டு மீண்டும் தங்களது அந்த ஒரு கூட்டுக்கு அவை திரும்பி வருகின்றன என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்படுகின்றது. எனவே அந்த ஏர் பிரஷரில் ஏற்படக்கூடிய அந்த பிக் சேஞ்சை அவை உணர்ந்து கொண்டுதான் பாதுகாப்புக்காக அந்த ஸ்டோம் வரப்போகின்றது என்பதை அறிந்து கொண்டு தங்களது அந்த கூட்டுக்கு அவற்றினால் திரும்பி வர முடிகின்றது என்பது தொடர்பாகவும் சொல்லப்படுகின்றது. அதே நேரம் அந்த கூட்டுக்கு திரும்பி இருக்கக்கூடிய அந்த தேனீக்களை அவதானித்திருக்கிறார்கள். கூட்டுக்குள்ளே அவை இருக்கின்ற போது வழியிலே இந்த தண்டர் இடி போன்றவற்றை கேட்கின்ற போது அவை எப்படி ரியாக்ட் பண்ணும் என்று சொல்லி பார்த்தால் ஒரு ஸ்டோம் ஒன்று வருகின்ற போது அதிலும் திடீரென்று ஒரு இடி சத்தம் ஒன்று கேட்கின்ற போது அந்த தேனீக்கள் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக மாறுகின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். ஒரு திடீரென்று அவை அந்த கூட்டுக்குள் பறப்பதும் அல்லது மீண்டும் வந்து சென்று ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொள்வதும் மாதிரியான நடவடிக்கைகள் அவதானிக்கப்படுமாம். அதுவும் ஒரு தண்டர் ஸ்டோம் அது பெரிதாக இருக்கின்ற போது பெரும்பாலும் அந்த தேனீக்கள் வந்து அந்த கூட்டின் வாசலோடு தானாம் அதிகம் ஒட்டிக்கொள்ளும் என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். அது வந்து ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு மாதிரி தான் தென்படுகின்றது என்பதைத்தான் நீங்க சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் அந்த பெரிய ஒரு பூம் ஒன்றை அந்த பூம் ஆஃப் தண்டரை அது கேட்கின்ற போது அதாவது அந்த இடியின் ஓசையை பெரிதாக கேட்கின்ற போது அவை நடுங்குவதையும் கூட அவதானித்திருக்கிறார்களாம் ஆய்வாளர்கள். அதே நேரம் சிறிது நேரம் அவை பதற்றம் அடைந்திருக்குமாம் அந்த சத்தத்தின் காரணமாக. அதுக்கு பிறகு அந்த தேனீக்கள் வந்து மிகவும் அமைதியாக மாறிவிடுகின்றன என்று சொல்லியும் அவற்றின் அந்த கூர்மையான அவதானிப்பை வைத்து இந்த தகவல்களையும் கூட பகிர்ந்திருக்கின்றார்கள். அதே நேரம் இந்த பனானா ஸ்மெல் எப்படி வரும் என்பது தொடர்பான ஒரு சில விளக்கங்களும் கூட இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த பீஹைவ் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை நோக்கி ஒரு பெரிய தண்டர்ஸ்டோம் ஒன்று வரப்போகின்றது என்று சொல்லி அதற்கான அறிகுறிகளை அந்த தேனீக்கள் விரைவாகவே உணர்ந்து கொண்டு அதற்கான ரியாக்ஷனை அவை செய்யுமாம். அதில் குறிப்பான ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் என்று சொல்லி பார்த்தால் அவற்றின் அந்த காலனி இருக்கின்றது, அந்த பீ ஹைவ்ஸ் இருக்கக்கூடிய அந்த காலனி அதன் அந்த மனத்தை வந்து அவை மாற்றத் தொடங்கும் என்று சொல்லித்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். பெரும்பாலும் அவற்றின் ஒரு அலாம் ஃபெரோமோனாக அது வெளியிடப்படுகின்ற போது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்மெல் ஒன்றை
மனிதர்களும் கூட உணர்ந்து கொள்ள முடியுமாம். அது வந்து வாழைப்பழத்திலிருந்து வரக்கூடிய அந்த தனித்துவமான வாசனையோடு மிகவும் ஒத்து போகின்றது என்று சொல்லித்தான் அந்த பீ கீப்பர்ஸ் வந்து தங்களது அவதானிப்புகளை சொல்லியிருப்பதையும் கூட இங்கு ஆச்சரியம் தரத்தக்க ஒரு தகவலாக தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், தாங்கள் அந்த பகுதியில், அதாவது அந்த பீ கீப்பிங்கை செய்யக்கூடிய பகுதியில் இருக்கின்ற போது மகரந்த சேகரிப்புக்காக அல்லது தேன் சேகரிப்புக்காக அந்த தேனீக்கள் வழியிலே சென்று உடனடியாக அவற்றின் கூட்டுக்கு திரும்பி விடுகின்றன என்று சொல்லி அறிந்து கொள்ளுகின்ற போது இந்த பனானா ஸ்மெல்லையும் எங்களால் உணர்ந்து கொள்ள முடியுமாக இருந்தால் நாங்கள் எங்களது வாகனங்களில் ஏறி அந்த இடத்திலிருந்து உடனடியாக வெளியிலே சென்று விடுவோம், அந்த இடத்திலிருந்து தப்பித்து விடுவோம் என்று சொல்லித்தான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் அது வந்து அந்த இடத்தை நோக்கி ஒரு தண்டஸ்டோம் ஒன்று நகர்வதற்கான ஒரு அறிகுறியாக இருக்கின்றது என்பதைத்தான் அந்த பீ கீப்பர்ஸ் தெரிவித்திருப்பதையும் கூட இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். எனவே பல்வேறுபட்ட வகையில் இந்த மாதிரியான நிலைமைகள் திடீரென்று மாறுகின்ற போது அதற்கேற்ற வகையில் தங்களை அந்த தேனீக்கள் வந்து பாதுகாப்பாக மாற்றிக்கொள்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் இந்த

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2020

0: 6 Outlander Mild Hybrid கலை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள் ஆமெட் தம்சீன் 4378607002 4378607002.
1: லட்டிகா புரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479965922 6475490059.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 4169973862 4167548881 4167548881.
3: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிதே. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 4162936262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
0: ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃபிரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 28, 6476565690, 6476565690.
4: ஸ்கார்ப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
0: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
4: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
0: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
4: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்கார்ப்ரோ. 416-649-63.
5: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் FM.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது 11:41 இருக்கின்றது. இந்தியாவின் அகமதாபாத்திலிருந்து லண்டன் நோக்கி பயணமான ஏர் இண்டியா பிளைட் 171 விபத்துக்குள்ளாகி ஒரு வருடம் நிறைவு பெற்றிருக்கின்றது. கடந்த ஜூன் 12 திகதியில்தான் இந்த ஓராண்டு நினைவுகள் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் இந்த விபத்தில் வந்து 260 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றமை தொடர்பாக ஏற்கனவே தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த விபத்துக்கான காரணம் என்ன என்பது தொடர்பான விசாரணைகள் இன்னமும் கூட தொடர்ந்து கொண்டிருப்பதைத்தான் இப்போதைய செய்திகளும் கூட காட்டுகின்றன. உலகத்தின் மிகவும் மேம்பட்ட பயணிகள் விமானங்களில் ஒன்று ஏன் அது புறப்பட்ட ஒரு சிறிது நேரத்திலேயே வீழ்ந்து நொறுங்கி இருக்கின்றது என்பதை இன்னமும் கூட இந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸால் சரியாக அடையாளப்படுத்த முடியவில்லை என்பது தொடர்பாகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த டிசாஸ்டரின் அந்த முதலாவது அனிவர்சரியையொட்டி கடந்த வெள்ளிக்கிழமை இந்தியாவின் ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ வந்து ஒரு சில அப்டேட்ஸை கொடுத்திருக்கின்றது. ஒரு சில புதிய தகவல்கள் மட்டுமே வெளியிடப்பட்டிருப்பதையும் அதில் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் இந்த ஃப்ளைட் ரெக்கார்ட் டேட்டாஸ், ஏர்கிராஃப்ட் சிஸ்டம்ஸ், என்ஜின் கம்போனன்ட்ஸ், மெயின்டெனன்ஸ் ரெக்கார்ட்ஸ் அல்லது ஹியூமன் ஃபேக்டர்ஸ் தொடர்பாக இன்னமும் நாங்கள் ஆராய்ந்து வருகின்றோம் என்பதைத்தான் அதில் அந்த அதிகாரிகளும் சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். இந்த விபத்து ஜூன் 12 தேதி நடந்தது. அதுக்கு பிறகு ஜூலை மாதத்தில் உடனடியாக ஒரு ப்ரிலிமினரி ரிப்போர்ட் ஒன்று அந்த விபத்து தொடர்பாக வெளியிடப்பட்டிருந்தது. அதில் முக்கியமான ஒரு சில தகவல்கள் பகிரப்பட்டிருந்தன. வெறும் 12 பணியில் இருந்திருக்கக்கூடிய போயிங் 787 ட்ரீம் லைனர் அந்த விமானத்தின் ஃபியூவல் கண்ட்ரோல் ஸ்விட்சஸ் வந்து திடீரென்று கட் ஆஃப் பொசிஷனுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. அந்த விமானம் புறப்பட்ட ஒரு சில வினாடிகளிலேயே, அதாவது ஒரு 32 செகண்ட்ஸிலேயே அந்த எரிபொருள் கட்டுப்பாட்டு சுவிட்சுகள் திடீரென்று ஒரு துண்டிப்பு நிலைக்கு மாற்றம் செய்யப்பட்டதன் காரணமாக அந்த இரண்டு என்ஜின்களுக்குமான அந்த எரிபொருள் கிடைக்காமல் போய்த்தான் முழுமையாக அது பவர் ஆஃப் நிலைக்கு வந்திருக்கின்றது. பவலோசின் காரணமாகத்தான் அந்த விபத்து வந்து நிகழ்ந்திருக்கின்றது என்று சொல்லி ஆரம்பகட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த காக்பிட் ஆடியோ டேடாஸ் வந்து அதுக்கு பிறகு ஆராயப்பட்டதில் தான் அந்த விமானத்தின் அந்த பைலட் ரூமில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு ஆடியோ வந்து மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக பார்க்கப்படுகின்றது. அதில் ஒரு விமானி வந்து இன்னும் ஒருவரிடம் ஏன் அப்படி செய்தா என்று சொல்லி கேட்கக்கூடிய குரல் பதிவுகள் பதிவாக இருக்கின்றனவாம். அதற்கு அந்த மற்ற விமானி, நான் அதை செய்யவில்லை, ஐ டிட் நாட் என்று சொல்லி பதிலளிக்கக்கூடிய அந்த ஆடியோவும் கூட பதிவாக இருந்திருக்கின்றது என்பதையும் கூட சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் புலனாய்வாளர்கள் அந்த இரண்டு குரல்களையும் அடையாளம் காணவில்லை என்று சொன்னாலும் இந்த உரையாடல் என்பது அந்த விமானத்தின் இந்த விமானி அறையில் நடந்திருக்கக்கூடிய ஒரு திட்டமிட்ட செயலுக்கான சாத்தியமான அறிகுறியாகவும் கூட கருதப்படுவதாகவும் சொல்லப்படுகின்றது. அதாவது விமானத்தின் அந்த விமானி ஒருவர் வேண்டுமென்றே அந்த சுவிட்சஸை வந்து கட் ஆஃப் பொசிஷனுக்கு கொண்டு வந்திருக்கலாம் என்று சொல்லி ஏற்கனவே பல ஊகங்கள் வெளியிடப்பட்டிருந்தன. அதற்கான வாய்ப்புகளைத்தான் இந்த ஆடியோ வந்து சொல்லுகின்றது என்பதையும் கூட இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். இருந்தாலும் இன்னமும் கூட அது உறுதி செய்யப்படவில்லை. அந்த விபத்து இன்னமும் கூட ஒரு அசாதாரணமான விபத்தாகத்தான் நீடிக்கின்றது என்பது தொடர்பாகவும் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. விமான போக்குவரத்து என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், விமானம் மேலெழுவதும் கீழிறங்குவதும் தான் மிக ஆபத்தான தருணங்களாக பார்க்கப்படுகின்றன. அந்த டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங், இந்த இரண்டும் தான் ஏவியேஷனின் அந்த ரிஸ்கியஸ்ட் ஃபேஸஸ் என்று சொல்லி பார்க்கப்படுகின்றது. ஆனாலும் கூட ஒரு விமானம் ஒன்று வெற்றிகரமாக மேலெழுந்த ஒரு சில செகண்ட்ஸில் இந்த மாதிரி விபத்துக்குள்ளாகுவது என்பது மிக மிக அசாதாரணமான ஒன்று என்பதைத்தான் சொல்லி இருக்கின்றார்கள். இதுவரைக்கும் 2004 2013 வரையிலான காலப்பகுதியில் நடந்திருக்கக்கூடிய விமான விபத்துகளில் வெறும் 14% தான் இந்த டேக் ஆஃபின் போது அல்லது அந்த இனிஷியல் கிளைம்பின் போது நிகழ்ந்திருக்கின்றன என்று சொல்லி போயிங் தெரிவித்திருக்கின்றது. ஆனால் ஏர்பஸ் வந்து இது ஒரு 5% விபத்துக்களில் ஒன்று என்று சொல்லித்தான் அது தெரிவித்திருப்பதையும் இங்கு சொல்லலாம். எனவே இந்த ஒரு 32 செகண்ட்ஸில் இந்த ஏர் இண்டியாவின் 171 விமானத்திற்கு என்ன நடந்தது என்ற ஒரு கேள்விக்கான பதில் இன்னமும் கூட கிடைக்கவில்லை என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் அதன் விதிகளின் அடிப்படையில் ஒரு விமான விபத்து தொடர்பான விசாரணை நடைபெறுகின்ற போது தேவைப்பட்டால் மேலதிகமான நேரத்தை அந்த விசாரணை அதிகாரிகள் எடுத்துக்கொள்ள முடியும் என்று சொல்லியும் கூட சட்டத்திலே இடம் இருக்கின்றது என்பதையும் கூட இங்கு சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் இப்போதும் விமான விபத்து தொடர்பான விசாரணைகள்
தொடர்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் ஏற்கனவே பல்வேறு பட்ட வதந்திகள் வந்து பரப்பப்பட்டிருந்தன. அந்த விமானத்தின் கேப்டனின் திட்டமிட்ட செயல்தான் என்று சொல்லி அந்த விபத்துக்கான அந்த காரணத்தை சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டும் கூட தொடர்ந்தும் முன்வைக்கப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இந்த குரல் பதிவுகள் அந்த காக்பிட் ஆடியோவில் பதிவானதை தொடர்ந்து அது இன்னமும் கூட உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்று சொன்னாலும், இன்னும் ஒரு சாரார் என்ன சொல்கிறார்கள் சொன்னால், அந்த விமானத்தின் அந்த என்ஜின் வந்து செயலிழக்கின்ற நிலையில் இருந்திருக்கின்ற போது ஒரு கடைசி முயற்சியாக அந்த விமானத்தை காப்பாற்றுவதற்காக கூட அந்த பைலட்ஸ் வந்து அப்படி செய்திருக்கலாம். திடீரென்று அதனை ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்ணி அதை மீள இயக்க முயற்சியை செய்திருக்கலாம். ஒரு கடைசி ஆப்ஷனாக அதனை அவர்கள் கையாண்டிருக்கலாம். அதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது என்று சொல்லியும் கூட இன்னும் ஒரு சில சாரார் தங்களது வாதங்களை முன் வைத்திருக்கிறார்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த சுவிச்சஸ் வந்து சாதாரணமான சுவிச்சஸ் அல்ல என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். அந்த விமான கட்டுப்பாட்டு அறையில் இருக்கக்கூடிய இரண்டு ஸ்மால் காக்பிட் ஃபியூவல் கண்ட்ரோல் சுவிச்சஸாகத்தான் அவை இருக்கின்றன. அவை சாதாரணமானவை அல்ல என்பதைத்தான் நாங்களும் தெரிந்து கொள்ளலாம். அந்த மாதிரியான ஒரு சுவிச்சஸ் வந்து சாதாரணமாக சும்மா அங்கே அந்த விமானி அறையில் இருக்கக்கூடிய அந்த விமானிகள் வந்து தங்களது கைகளை அசைக்கின்ற போது ஒரு திடீரென்று அந்த கைகள் எந்த நோக்கமும் இல்லாமல் வேண்டுமென்று செய்யாமல் அதன் மூலமாக அந்த சுவிட்ச் வந்து ஷட் ஆஃப் பண்ணப்படலாம். அந்த ஆபத்து இருப்பதன் காரணமாக அவை வந்து மிக பாதுகாப்பு அமைப்புகளை கொண்டிருக்கின்றதாம். அது வந்து பிசிக்கலி லாஸ்ட் என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் அதனை திறப்பதற்கு அல்லது மூடுவதற்கான லாக்கிங் மெக்கானிசம்ஸும் கூட டிசைன் பண்ணப்பட்டிருக்கின்றன. மிக சரியான ஒரு சில ஆக்ஷன்ஸின் மூலமாகத்தானாம் அந்த சுவிட்சஸை இயக்க முடியும். திட்டமிட்ட நடவடிக்கை அங்கு அவசியம் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த ஆக்சிடென்டல் என்ஜின் ஷட்டவுனை தவிர்ப்பதற்கு தான் இந்த மாதிரியாக அது துல்லியமாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே அது அந்த சுவிட்சஸ் வந்து கட் ஆஃப் நிலைக்கு செல்வது என்பது ஒரு அசாதாரணமான விடயம் என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் கூட இன்னமும் அதற்கான காரணம் வந்து இறுதி செய்யப்படவில்லை. விசாரணைகள் மீண்டும் தொடர்கின்றன என்பது தொடர்பாகத்தான் இப்போதே இந்த தகவல்கள் பகிரப்பட்டிருப்பதையும் சொல்லிக் கொள்கின்றோம். 11:48

0: 11:52 நேற்று என்ற நாளை நிறைவு பகுதிக்கு நாங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றோம். சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்ற அழகான ஒரு பொழுதைத்தான் என்று நாங்கள் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். இப்போது 21 வெப்பநிலை 21 தான் உணர்கின்றோம். இன்னமும் வெப்பநிலை உயர்ந்து இன்று பிற்பகல் வழியில் 23 இருக்கும், 24 என்று நாங்கள் உணர்கின்ற கூடிய உணர்நிலையாகவும் கூட இருக்கும். இரவு பொழுதில் மழைக்கான வாய்ப்புகளும் தொடர்கின்றன. எரிபொருள் விலை நாளைக்கு 4% குறைவடைகின்றது என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு இதுவரை நேரமும் செவ்வாய்க்கிழமை காலை பொழுதில் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றியும் கூறிக்கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் மதுமிதா. நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திக்கலாம்.
1: காற்றில் பரவும் இசை போல வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி Community Legal Services 289-242-5450.
2: கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 June 15 முதல் July 3 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. June 27 சனிக்கிழமை சப்பரம், June 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, June 29 திங்கள் காலை தீர்த்தம், June 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, July 3 வள்ளி வைரவர் மடை. கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட், மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000.
3: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங் 416-626-8421 416-626-8421.
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம்மர் கிளியரன்ஸ் சேல். June 1 முதல் July 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம்மர் கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4372672394-416-289-9993.
4: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ், பிளட், யூரின் அண்ட் ECG பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
5: Astro Productions மற்றும் ஷி ஷாப் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 இசை பயணத்தை கொண்டாட September 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் XV டூர் இன் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 12 மணி முதல் பல விடியங்கள், 3 மணி வரை முக்கிய தகவல்கள், உங்களை சுற்றி நடப்பவற்றை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம்மின் வாட்ஸ்அப் டொராண்டோ. வார நாட்களில் மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வாட்ஸ்அப் டொராண்டோ.
2: நேர்களின் வரைக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு இனிதான மதிய வழியில் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலியூடாக உங்கள் அனைவரோடு முடிந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. நேரம் சரியாக 12 மணி. இன்று ஜூன் மாதம் 16 2026 செவ்வாய்க்கிழமை ஒலிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் வளமை போன்று நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மில் 3 மணி வரை கேட்க இருப்பது வாட்ஸ்அப் டொராண்டோ. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கப் போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நேர்களே. இன்றைக்கும் ஏராளமான செய்திகள் இனிய பாடல்களோடு உங்களுக்காக வருவதற்கு தயாராக இருக்கின்றன. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும். 102.7 இருக்கின்றது, அல்லது நீங்கள் உலகத்தில் எந்த இடத்துல இருந்தீங்க என்று சொன்னாலும் eastfm.ca இருக்கின்றது, அதனூடாக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். அதே போன்று பிரத்தியமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், அது மாத்திரமல்ல செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழூடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் நீங்கள் பார்த்து மகிழ முடியும். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சலும் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. வழியே நாங்கள் வானிலையை பார்க்கலாம். எவ்வாறு இருக்கென்று சொல்லி பார்த்தால் சிறந்த காலநிலை தான். 21 இன்றைய நாளுடைய அதிகூடிய வெப்பநிலையில் நாங்கள் அப்போது இருந்து கொண்டிருக்கின்றோம். அதே வழியில் 4-5 மணி அளவில் சிறிதளவு மழைக்கான சாத்தியம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை தவிர வெளிச்சம் இருக்கின்ற பொழுதாகத்தான் இருக்கப் போகிறது. நாளைக்கும் மழைக்கான சாத்தியம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளைக்கும் 21 தான் அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். இப்படியே 20களை அண்மித்ததாக இருந்தால் கொஞ்சம் நல்லா தயாரிக்கும். இல்லாட்டி எங்களை வந்து ஒரு டோஸ்ட் போட்டு எடுக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு மிதமான காலநிலை அப்படி என்று சொல்லி சொல்லலாம். சரி, அப்படியே வந்து எரிபொருள் விலையை நாங்கள் பார்க்க போகிறோம். எரிபொருள் விலை வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். நள்ளிரவுக்கு பின்னர் 4% குறைவடைய இருக்கின்றது. 12 மணி 2 நிமிடம் வாட்ஸ்அப் டொராண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

12:07 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்து கொண்டிருக்கிறது. முரு எனக்கு ஒரு வணக்கம் போட்டுட்டு அருகுறா போட்டுட்டு நாங்கள் நிகழ்ச்சி ஆரம்பித்திருக்கின்றோம். சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். சிட்டி ஆஃப் ட்ரோண்டோ ஞாபகப்படுத்தியிருக்கிறது ஒரு விடயத்திற்கான அந்த டெட்லைன் வந்து நெருங்கி வருகின்றது. அதாவது July 2 இருக்க போகிறது. என்ன விடயம் அப்படி என்று சொன்னால், இந்த டொரண்டோவுக்குள்ளே உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஒரு பில்டிங் நீங்கள் ஓன் பண்ணியிருக்கின்றீர்கள். அது வந்து 5000 ஸ்கொயர் ஃபீட்டை விட அதிகமாக இருக்கின்றது அப்படி என்று சொன்னால், உங்களுடைய எனர்ஜி மற்றும் வாட்டர் யூசேஜை நீங்கள் சிட்டிக்கு வந்து சமர்ப்பித்துக் கொள்ள வேண்டும். சிட்டிக்கு வந்து அதனுடைய அந்த விடயங்களை வந்து நீங்கள் சமர்ப்பித்துக் கொள்ள வேண்டும். toronto.ca/EWRB அப்படி என்று சொல்லி அந்த வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் இந்த விவரங்களை கூறிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சிட்டி ஞாபகப்படுத்தியிருக்கின்றது. இது வந்து 5000 ஸ்கொயர் ஃபீட் அதற்கு மேற்பட்ட அளவினை கொண்ட ப்ராப்பர்ட்டியை வைத்திருக்கின்ற ஓனர்ஸுக்கானது. July 2 அதற்கான டெட்லைன் வருகின்றது. ஆகவே அதற்குள் நீங்கள் இந்த விவரங்களை சமர்ப்பித்துக் கொள்ள வேண்டும் அப்படி என்று சொல்லி சிட்டி ஞாபகப்படுத்தியிருக்கின்றது. சரி, இந்த வேலையில் இன்னொரு ஒரு மகிழ்ச்சியான செய்து, குறிப்பாக நீங்கள் இந்த வழியிலெல்லாம் சமருக்கெல்லாம் ட்ராவல் பண்ண போறீங்கன்னு சொன்னால், UAE ஐக்கிய அரபு அமீரகம் வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கூறியிருக்கிறது. குறிப்பாக கனேடியன்ஸுக்கு வந்து நீங்கள் துபாய் மற்றும் அபுதாபி போன்ற இடங்களுக்கு போக போகிறீங்க அப்படி என்று சொன்னால், உங்களுக்கு சில சிறப்பு சலுகைகள் இருக்கின்றது அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றது. அது தொடர்பாக நீங்கள் அவர்களுடைய அந்த வெப்சைட்டுக்கு சென்று கூட அறிந்து கொள்ள முடியும். அல்லது நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது அது தொடர்பாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். 12:08 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாவ், அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட சுமையிலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினுக்கு மிடில் ஃபீல்டுக்கு மிடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 4162991020.
4: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட், ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம், குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200.
5: முரளி பஸ் வழங்கும் 34th ஆண்டு கோடை கால சுற்றுலாக்கள். ஜூன் 25, 26, 27, 28 நான்கு நாட்கள் அமெரிக்க சுற்றுலா. 27th தேதி வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா, நியூயார்க் சிட்டி பிட்ஸ்பர்க் டெம்பிள், குரோவ் சிட்டி ஷாப்பிங். ஜூலை 9, 10, 11, 12 மற்றும் ஜூலை 23, 24, 25, 26 திகதிகளில் அமெரிக்க சுற்றுலா. ஜூலை 18, 19 சனி ஞாயிறு மான்ட்ரியல் சுற்றுலா. ஆகஸ்ட் 5 முதல் 11 வரை கனடா ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் முரளி 416-456-3514, 416-456-3514.
6: ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இன் லினக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விசேட விலையில். ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள். 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யெலோ பில்டிங்கில். 416-332-2989. Some conditions may apply.
7: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
8: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
7: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
9: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்

12:23 ஈஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, வரலாற்றில் முதல் முறையாக, உலகிலேயே முதல் முறையாக அப்படி என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் செய்யப்பட்டிருக்கிறது. அது எங்களுடைய கெனடிய மருத்துவர்களினால் என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. என்ன விடயம் அப்படி என்று சொன்னால், இந்த தீக்காயங்கள் ஏற்படும் போது தீயினால் கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களுடைய அந்த ஸ்கின் என்பது எவ்வாறு இருக்கும் என்று சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ஒரு மாற்ற முடியாத ஒரு விடயம். அல்லது இவங்க ஒரு தோல் மாற்று அல்லது அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி போன்றவற்றைத்தான் செய்கிறது ஒரு வழக்கமாக இருந்தது. அதனுடைய பாதிப்புகள் தெரியும், அதில் நிறைய ரிஸ்க் இருக்குன்னு சொல்லி தெரியும். இப்படியான பல விஷயங்கள் இருக்கின்றது. என்னதான் அது செய்தாலும் உண்மையான ஒரு செல், எங்களுடைய இயற்கையான அந்த செல் மாதிரி அது தோற்றமளிப்பது மிகவும் ஒரு கடினமான ஒரு விஷயம். சரி, இந்த நிலையில் முதல் முறையாக ஒரு உயிரியல் ரீதியான ஒரு சிகிச்சை வந்து கனடாவில் தான் முதல் முறையாக செய்யப்பட்டிருக்கிறதாம். ஒரு பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இது. இதை யார் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கையில், ஹாமில்டன் ஹெல்த் சயின்சஸ் இவர்கள் தான் செய்திருக்கின்றார்கள். என்ன நடைபெற்றிருக்கிறேன்னு சொன்னால், கடந்த ஆண்டு December 2 வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டியிலே அந்த மாணவர்கள் தங்கும் இடத்தில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. ஒரு எரிந்து கொண்டிருந்த ஒரு தீப்பந்தத்தின் மேலே ரப்பிங் ஆல்கஹோலை வந்து இவங்க ஊட்டியிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து தீப்பற்றி இருக்கின்றது. அதில் 5 வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள். கடுமையான காயத்துக்குள்ளானவரில் ஒருத்தர் 18 கெட்லின் ஜெஃப்ரி என்பவர். இவர் உடனடியாக மருத்துவமனைகளுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். கடுமையான காயம் ஏற்பட்டிருக்கிறது. முகம் மற்றும் தலைமயிர் போன்றவற்றிலெல்லாம் இவருக்கு கடுமையான தீப்பற்றி இருக்கின்றது. இவர் முதல்கட்டமாக வந்து லண்டனினுடைய விக்டோரியா ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றார். அதற்கு பின்னர் ஹாமில்டன் ஹெல்த் சயின்சஸுக்கு இவர் மாற்றப்பட்டிருக்கின்றார். இங்கே தான் இவருக்கு இந்த பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட், இது வந்து எக்ஸோசோம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு எங்களுடைய செல்லிலிருந்து வெளியிடப்படுகின்ற மிக சிறிய துகள்களாம் இது. அந்த முறையை பயன்படுத்தி இவர்கள் அந்த ட்ரீட்மெண்ட்டை செய்வதற்கு பெற்றோருடைய அனுமதியையும் பெற்று ஹெல்த் கனடாவிற்கும் வந்து இந்த மருத்துவர் வந்து அப்ரூவல் கேட்டிருக்கின்றார் இதை செய்வதற்கு அனுமதி. அவர்கள் வந்து இதற்கு மறுப்பு தெரிவிக்கவில்லையாம். அப்போ இவர் உடனடியாக வந்து அந்த சிகிச்சையை மேற்கொண்டிருக்கின்றார் இந்த மருத்துவர். இது வந்து வழக்கமாக கொடுக்கப்படுகிறது. அதாவது குறைந்த பாதிப்புக்குள்ளான ஒருவர் கியோ பண்ணுகின்ற அளவை விட இந்த சிகிச்சையை பெற்றுக்கொள்பவர் மிக வேகமாகவும் சிறப்பான ரிசல்ட்ஸோடும் வந்து இவர் வந்து கியூர் சரி பண்ணப்பட்டிருப்பது அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்காக ஏராளமான செல்ஸ் அமெரிக்காவில் இருந்து பெறப்பட்டிருந்ததாம். இந்த எக்ஸோசோம்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த செல்ஸ் 1 trillion கணக்கானவை அமெரிக்காவில் இருந்து தான் பெறப்பட்டது அப்படி என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவருக்கான இந்த பெண்ணுக்கான சிகிச்சையை செய்த டாக்டர், இவர் இந்த பெண்ணுக்கு இவ்வளவு சின்ன வயதில் வந்து அவருக்கு இந்த தோல் மாற்று சிகிச்சை செய்வது வந்து பொருத்தமாக இருக்காது, அதே போன்று இப்படியான ஒரு முறையை செய்து பார்க்கலாம் அப்படி என்று சொல்லி முடிவெடுத்து இதை செய்ததன் அடிப்படையிலே அந்த பெண்ணுக்கு வந்து மறுவாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லோருக்கும், இந்த தீக்காயங்களுக்கு உள்ளாகின்றவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு முறையாக கனடாவில் மாத்திரமல்ல உலகெங்கிலுமே வருவது சிறந்தது அப்படி என்று சொல்லி இந்த குடும்பம் இப்போது கூறியிருக்கின்றது. ஏனென்றால் இப்படி தீக்காயங்கள் ஏற்படும் போது அத்தோடு அவர்களுடைய வாழ்க்கையை வந்து திசை மாறி போய்விடும். ஆனால் அப்படி மாறாமல் இருப்பதற்கும் அவர்களை தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு இயங்க வைப்பதற்கும் இந்த சிகிச்சை வந்து தனக்கு ஒரு வாய்ப்பினை தந்திருக்கின்றது. தான் மிகவும் நன்றியோடு இந்த டாக்டர்ஸை வந்து நினைவு கூறுகிறேன் அப்படி என்று சொல்லி அந்த பெண் ஆகட்டும் அல்லது வந்து குடும்பமும் சேர்ந்து சொல்லியிருக்கின்றது. உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்க

கனடாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் மீண்டும் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாக உள்ளன. அமெரிக்க மற்றும் கனடிய வர்த்தக அமைச்சர் டொமினிக் டெப்ளாங், அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரியர் மற்றும் கனடிய பிரதான பேச்சுவார்த்தை மத்தியஸ்தர் ஜெனிஸ் சரட் ஆகியோர் இந்த சந்திப்பில் கலந்து கொள்ளவுள்ளனர். கனடிய அரசு அமெரிக்காவுடன் பிரான்சில் பேச்சுவார்த்தை நடத்த கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. செம்மணி புதைகுழி அகழ்வு பணிகளை நேரில் பார்வையிட நீதி அமைச்சரின் தலைமையிலான விசேட குழுவும் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகத்தின் விசேட பிரதிநிதிகள் குழுவும் செம்மணி பகுதிக்கு எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நேரில் விஜயம் செய்யவுள்ளனர். அமைச்சர் குழுவை அனுமதிப்பது தொடர்பிலான அறிவித்தலை நீதிமன்றம் புதன்கிழமை அறிவிக்கும் என சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். இதேவேளை இன்று மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணியின் போது மேலும் 6 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் இன்று வெளியிட்டார். முன்னதாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் பதவியேற்றபோது நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என கூறியிருந்த நிலையில் பரவலாக எதிர்பார்க்கப்பட்ட நிலையிலும் இவ்வறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இதில் தமிழ்நாட்டின் நிதி வருவாய் மற்றும் கடன் குறித்து அறிக்கையில் தகவல்கள் வெளியாகியுள்ளன.

0: FM தமிழ் செய்திகள்.
1: பாட்டுக்கரு பண்பலை ஈஸ்ட் FM 102.7.
2: இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
3: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு உண்மையான கதையை தான் உங்க எல்லாரோடையும் ஷேர் பண்ண போறேன். இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி என்கிட்ட ஒரு கப்பல் வந்தாங்க வீடு வாங்கறதுக்காக. நல்ல ஜாப் வச்சிருக்காங்க, கையில நிறைய காசு இருக்கு டவுன் பேமெண்ட்டுக்காக. ஆனா நாங்க வந்து மார்கேஜ் குவாலிஃபை பண்றதுக்காக கிரெடிட் ரிப்போர்ட்டை புல் பண்ணும்போது தான் தெரிஞ்சது, ஏதோ கவனமா இல்லாம அவங்க வந்து தன்னோட கிரெடிட்டை கலெக்ஷன்ஸ்க்கு போக விட்டுட்டாங்க ஒரு கிரெடிட் கார்டுனால. அண்ட் அதனால ஸ்கோர் நல்ல கம்மியாயிடுது. கனடாவை பொறுத்த வரைக்கும் கிரெடிட்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க ஒரு கார் லோனுக்கு போனான, பேங்க்குக்கு போனான, எந்த காசு சம்பந்தப்பட்ட ஒரு டிரான்சாக்ஷன் செஞ்சாலும் உங்க கிரெடிட் ரிப்போர்ட், உங்க கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப ஒரு முக்கியமான திங். ஒரு லெண்டர் என்ன பாக்குறாங்கனாக்கா, உங்களுக்கு கொடுத்த காசை நீங்க எப்படி கவனமா யூஸ் பண்ணிருக்கீங்க, எப்படி ரெகுலரா பே பண்றீங்களா, இதெல்லாம் தான் பார்த்து உங்களுக்கு மார்கேஜ் கொடுக்கறதா வேண்டாமா, என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கறது, இது எல்லாமே டிசைட் பண்றாங்க. அந்த கப்பல் என்ன வேற என்ன வழி இருக்குன்னு கேட்கும் போது, நான் அவங்களை ஒரு கோசைனர் இல்ல கேரண்டரை கூட்டிட்டு வர சொன்னேன். கனடால அகைன் எல்லாருக்கும் அவங்கவுங்க ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்கவுங்க கடமைகள் இருக்கு. அதனால ஒருத்தரும் அவங்க பேரை இவங்களோட ஆட் பண்றதுக்கு ரெடி இல்லை. இந்த கப்பலுக்கு வந்து ஜாப், டவுன் பேமெண்ட் எல்லாம் இருந்தும் ஒரு முக்கியமான திங் கிரெடிட் இல்லாததுனால ப்ராப்பரா அவங்க வீடு வாங்குறது ரொம்ப கஷ்டம். இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஒரு நல்ல சமையல் சமைச்சிட்டு அதுல நீங்க உப்பு போட மறந்துட்டீங்களேன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் கிரெடிட் ஸ்கோர், இந்த கிரெடிட் ரிப்போர்ட்ன்றது. உங்களுக்கு இன்னும் ஏதாவது தெரியணும், உங்களுக்கு வீடு வாங்கணும், குவாலிஃபை பண்ணணும்னாக்கா நீங்க எனக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் 416-888-9492. Thank you.
2: Real estate market update. மேலதிக விவரங்களுக்கு www.swapteam.ca.
4: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 East FM.ca.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
0: 5086 95 52 4165088 95 52 IP Gold House திருமணம் பூப்பணி தனி ராட்டவிழா கோவில் நகைகள் காசுமாலை பதக்கம் புதிய டிசைன்களில் காப்புகள் நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP Gold House டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப் பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP Gold House 4D நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 6 மார்க்கம் 905 5540 5890.
2: 11 வருடங்களாக ஸ்காப்ரூ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும். JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு அங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கமென் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டாண்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்துச் செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323 4167792323.
0: பாசிக்குடா கார்டன்ஸ் நல்லூர் குமரன் கட்டுமானத்தில் மட்டக்களப்பு பாசிக்குடா பீச்சிற்கு அருகே திருகோணமலை ஹைவேயில் அனைத்து வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்ட வீடமைப்பு திட்டம். 200க்கும் மேற்பட்ட பிரீமியம் விலாஸ் அபார்ட்மெண்ட் மற்றும் லேண்ட் பிளாட், 24 hours ரெஸ்டாரண்ட், ஜிம், பிசினஸ் லான்ச், 24 hours செக்யூரிட்டி, மேலும் அனைத்து வசதிகளுடன் 1 பெட்ரூம் 600 ஸ்கொயர் ஃபீட் வீடு ஒன்றின் விலை $32,500 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஆர் ரிஷிகேஷன்,
3: 6478-2798 6478-2798.

12:47 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே இன்றைக்கு வந்து போலீசார் ஒரு துப்பாக்கி, அதாவது துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் தொடர்பாக ஒரு செய்தியாளர் மாநாட்டை செய்திருக்கின்றார்கள், நியூஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று. இதிலே சில விடயங்கள் கூறப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கையில், இளவயதினர் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்களுக்காக காயப்பண்ணப்படுகின்றார்கள் தீய சக்திகளால் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஜிடிஏ முழுவதிலும் நடைபெறுகின்ற அநேகமான துப்பாக்கி பிரயோகங்கள் தொடர்பான சம்பவங்களோடு இப்படி காயப்பண்ணப்பட்ட இளவயதினர் காரணமாக இருந்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். குறிப்பாக வந்து யூத வழிபாட்டு தலங்கள், யூத பள்ளிகள், அதே போன்று அமெரிக்க தூதரகம் உட்பட பல இடங்களுக்கு வந்து இப்படி காயப்பண்ணப்பட்ட 13 வயதினர்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி கொஞ்சம் அதிர்ச்சியான விடயத்தை கூறியிருக்கிறார்கள். ஆனால் இது ஒரு அளவுக்கு முன்னரும் கூறப்பட்ட ஒரு விடயம் என்று சொல்லி சொல்லலாம். இதுக்கான சொல்லி நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால், 12 வயதான ஒருத்தர் ஒரு போலீஸ் அதிகாரியை மோதிவிட்டு களவாடிய வாகனத்தில் சென்றிருந்ததும் தெரிந்த ஒரு விஷயம். அந்த காரின் உள்ளே இன்னும் ஒரு 12 வயது 13 வயது சிறுவர்களும் இருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த நிலையிலே தான் இப்படி இந்த குறிப்பாக அமெரிக்க தூதரகத்தின் போது அந்த துப்பாக்கிச்சூட்டில் சம்பவத்தது தொடர்பான ஒரு ஹேண்ட் கன்னும் வந்து தங்களுடைய விசாரணைகளில் கையகப்படுத்தப்பட்டிருந்தது அப்படி என்று சொல்லி போலீசார் கூறியிருக்கின்றார்கள். இப்படி ஏராளமான சம்பவங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. இந்த தீய சக்திகள் தான் இப்படி இளவயதினரை ஹய பண்ணி இந்த வேலையை செய்து கொண்டிருப்பது இந்த விசாரணைகளிலே தெரிய வந்திருப்பதாகவும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த அமெரிக்க தூதரகத்திலே துப்பாக்கிச்சூட்டை நடத்தியவர்களை கண்டுபிடித்து அவர்களை அரெஸ்ட் பண்ணுவதற்கு முயற்சித்த போதுதான் கடந்த வாரத்திலே ஒரு 43 வயதான போலீஸ் அதிகாரி துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி பலியானார் என்பதையும் இங்கே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். 12:49 வாட்ஸ்அப் டொரண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: பாட்டு நாலு விஷயம். Ajax Nissan and Infinity இல் சர்விங்ஸ் ஈவென்ட். 2026 Nissan Rogue SUV களையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
2: 416-461-6401.
3: டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் தமிழ் பேசும் பல் மருத்துவர்கள் கடமையாற்றுகின்றனர். விஸ்டம் டீத் ரிமூவல் உட்பட சகல விதமான பட் சிகிச்சைகளையும் பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் பட் சிகிச்சைகளுக்கான அரசாங்க உதவி திட்டமான CDCP எதிர்வரும் ஜூன் 30 காலாவதியாவதற்கு முன்பாக உங்கள் அப்பாயின்மெண்ட்களை மேற்கொள்ள அழையுங்கள். சகல விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் 3175 Rutherford Drive யூனிட் 36 கான்கோர்ட் வான் மில்ஸ் மோலுக்கு முன்பாக உள்ள பிளாசாவில். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் 905-761-1181 அல்லது 647-884-9080.
0: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயத்தில் முருகப்பெருமான் திருவிழா ஜூன் 8 திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 17 புதன்கிழமை மஞ்சம், ஜூன் 18 வியாழன் மாம்பழ திருவிழா, ஜூன் 19 வெள்ளி வேட்டை திருவிழா, ஜூன் 20 சனி சப்பரம், ஜூன் 21 ஞாயிறு காலை தேர் திருவிழா, திங்கள் காலை தீர்த்த திருவிழாவை தொடர்ந்து ஜூன் 23 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம், ஜூன் 24 புதன் வைரவர் மடையுடன் முருகப்பெருமான் திருவிழாக்கள் நிறைவு பெறும். ஆலய தொலைபேசி இலக்கம் 905-883-9109.
4: ஸ்காபரோவில்
5: அகரம் சில்க்,
4: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
5: பிரைடல் சாரீஸ் லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
4: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
5: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
4: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
5: அகரம், பட்டுக்களின் சிகரம்.

நேரம் 1:01 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வெளியே நாங்கள் வெப்பநிலையை பார்க்கலாம். 21 இருக்கின்றது. 21 இன்றைய நாளினுடைய அதிகூடிய வெப்பநிலையாகவும் இருக்க போகிறது. இந்நாளைக்கும் 21 தான் அதிகூடிய வெப்பநிலை. இன்று மாலை 5-6 அளவில் மழைக்கான சாத்தியம் கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று காற்றும் 31 km/h அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய வேகம். நாளைக்கும் மழைக்கான சாத்தியம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு மகிழ்ச்சியான செய்திதான். இன்றைய நள்ளிரவுக்கு பின்னர் 4% குறைவடைய இருக்கின்றது என்பதும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதே போன்று நீங்களும் எங்களுடைய இணைந்திருக்கலாம் 102.7 ஊடாக. அதே போன்று eastfm.ca இருக்கின்றது. அதனூடாக உலகத்தின் எந்த இடத்தில் இருந்தாலும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். பிரத்தியமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள் மற்றும் செய்திகளை நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழ் ஊடாகவும் யூடியூபில் eastfm 102.7 ஊடாகவும் பார்த்து மகிழ முடியும். eastfm தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது eastfm102.7@gmail.com.

1:06 இஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. உங்கள் ஊர் ஒன்று கூடல்கள், பாடசாலை ஒன்று கூடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை ஈஸ்ட் எஃப்எம்க்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் eastfmcommunity@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். eastfmcommunity@gmail.com. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். பீட்சா ஹட் அது வந்து இப்போது விற்கப்பட இருக்கின்றது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. 2.7 பில்லியனுக்கு இந்த பீட்சா ஹட் வந்து விற்கப்பட போகிறதா என்னென்னு சொன்னால், அதிகரித்து வருகின்ற போட்டித்தன்மை, அதே போன்று அவுடேட் ரெஸ்டாரண்ட்ஸ் காணப்படுகின்றன, காலாவதியான உணவகங்கள் எல்லாம் காணப்படுகின்றன. இந்த நிலையிலே அது வந்து அதனுடைய தாய் கம்பெனியான யம் பிராண்ட்ஸால் 2.7 பில்லியனுக்கு விற்கப்பட போகின்றதாம். இது தொடர்பாக இன்றைய நாள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதிலே 1.5 பில்லியன் டாலர்ஸ் பெறுமதியான அந்த ஷேர் வந்து ஒரு எக்விட்டி ஃபர்ம் லாங் ரேஞ்ச் கேபிட்டல் இதனால் வாங்கப்பட இருக்கிறது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இதிலே அந்த சைனாவில் காணப்படுகின்ற பிஸ்னஸ் தவிர தான் ஏனைய பகுதிகள் இந்த எக்விட்டி ஃபர்ம் லாங் ரேஞ்ச் கேபிட்டலினால் வாங்கப்பட போகின்றது. மெயின்லேண்ட் சைனா பீட்சா ஹட் வந்து யம் சைனா ஹோல்டிங்ஸ் இங்க் அதனால் வாங்கப்பட போகிறது தான் 1.2 பில்லியன் டாலர்ஸுக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பீட்சா ஹட்டை பொறுத்தளவிலே சைனா அதனுடைய செகண்ட் லார்ஜஸ்ட் மார்க்கெட்டாக காணப்படுகின்றதாம். யூஎஸ் தவிர்த்து வெளி இடங்களில் என்று சொல்லி பார்க்கையில் 19% ஆஃப் சேல்ஸ் இந்த இடத்திலே, அதாவது சைனா மெயின்லேண்டில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யம் பிராண்ட்ஸை பொறுத்தளவிலே இது KFC மற்றும் டாக்கபெல் போன்றவற்றை ஓன் பண்ணியிருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 1:08 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்புத் துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை eastfm102.7@gmail.com அனுப்பி வையுங்கள். eastfm102.7@gmail.com.
2: மனோஸ்வர்ணயா மியூசிக்கல் அகாடமி தனது 20வது வருடத்தை கொண்டாட இசை முதுகலை மாமணி மனோராணி துஷித்தரன், மகள் ருதுநயா துஷித்தரன் ஆகியோரின் மாணவர்கள் புகழ்பெற்ற சூப்பர் சிங்க பாடகர் மூக்குத்தி முருகனுடன் இணைந்து வழங்கும் ஆரவாரமான இசை நிகழ்ச்சி ஜூன் 20 மாலை 4 முதல் கர்நாடக இசை, மாலை 5 முதல் சினிமா இசை. நடைபெறும் இடம் தமிழிசை கலாமன்ற அரங்கம். இசை வழங்குவோர் 7 இசைக்குழுவினர். தொடர்புகளுக்கு 6479 7071.
3: உணவு பெரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் எதிர்வரும் ஜூலை மாதம் 1 கனடா தினத்தை முன்னிட்டு மெக்கோவன் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் சரவண பவன் உணவகத்திற்கு முன்பாக உள்ள வாகன திரைப்பிடத்தில் மூதாளர்களுக்கான இலவச தோசை விருந்து பிற்பகல் 2 முதல் மாலை 5 வரை. ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்கிற்கு சரவண பவன் உணவகத்தின் சார்பில் $500,000 பெறுமதியான நன்கொடை காசோலையும் அன்றைய தினம் வழங்கி வைக்கப்படுகின்றது. கனடியராய் நாம் பெருமை கொள்வோம். கனடா தினத்தை சரவண பவனுடன் இணைந்து கொண்டாடி மகிழ்வோம்.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2 நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
7: 416-900-4599.
8: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
9: சின்ன ஆக்சிடென்ட். சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
8: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
10: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட் மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074
3: மகிழ்ச்சிகரமான திறப்பு விழா அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். RKS Saloon and Barbershop, 5650 Shepherd Avenue East, Unit 5, Markham Shepherd Hill, Chinese Cultural Center முன்பாக ஸ்காப்ரோவில். கண்ணா 416-303-0881, உதயன் 647-539-5601. RKS Saloon.
0: நல்ல பாட்டு 4 விஷயம் FM 102.7 East FM.ca.

ஒரு மணி 22 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே டொரண்டோ போலீசார் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தி இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த வேர்ல்ட் கப் அதனோடு தொடர்புபட்ட பல இடங்களில் ட்ரோன்ஸ் வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. நோ ஃப்ளை ஜோன்ஸாக இவை கூறப்பட்டிருந்ததையும் இங்கே ஞாபகப்படுத்தி இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், இதுவரையில் கடந்த புதன்கிழமையிலிருந்து ஒரு 6 ட்ரோன்ஸை வந்து தாங்கள் சீஸ் பண்ணியிருக்கின்றோம் அப்படி என்று சொல்லித்தான் கூறியிருக்கிறார்கள். அது வந்து வேர்ல்ட் கப் நடைபெறுகின்ற நேரமாக இருந்தாலும் சரி, அல்லது ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் நடைபெறுவதாக இருந்தாலும் சரி, நடைபெறுகிற நேரம் என்றாலும் சரி, நடைபெறாத நேரம் என்றாலும் சரி, இந்த குறிப்பிட்ட பகுதிகளிலே வந்து நீங்கள் அன்ஆத்தரைஸ்ட் ட்ரோன்ஸை வந்து பறக்க விட முடியாது அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த ஸ்டேடியத்தை சுற்றியுள்ள பகுதி, டீம் சைட்ஸ், ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல், அதே போன்று ஏனைய பாதுகாப்பு இடங்கள், இந்த இடங்களில் எல்லாம் வந்து நீங்கள் ட்ரோன்ஸை பறக்க விட முடியாது அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றார்கள். மீளவும் அப்படி பறக்க விடுபவர்களுக்கு பெனால்ட்டியும் இருக்கும் அப்படி என்று சொல்லி கூறியிருக்கின்றார்கள். அதற்கு தண்டப்பணம் நீங்கள் இழுத்து வைக்க ரெடியாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் பறக்க விடலாம். டிடெக்ஷன் டெக்னாலஜி அந்த பகுதியிலே பயன்படுத்தப்படுகின்றதாம். நீங்கள் என்னதான் ஒழிச்சு மறைச்சு விடலாம் அப்படின்னு சொல்லியும் யோசிக்க முடியாது. டிடெக்ஷன் டெக்னாலஜி இருப்பதன் அடிப்படையிலே அதை உங்களுடைய ட்ரோன்ஸை வந்து இலக்குவாக அடையாளம் கண்டுகொள்ள முடியும் அப்படி என்று சொல்லியும் போலீசார் கூறியிருக்கின்றார்கள். 1:23 நிமிடம் வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: டொரண்டோவில் யூத பாடசாலைகள், வழிபாட்டுத் தலங்கள் மற்றும் அமெரிக்க துணை தூதரகத்தை குறிவைத்து இடம்பெற்ற துப்பாக்கிச் சுட்டு சம்பவங்களின் பின்னணியில் சிறுவர்களை பணம் கொடுத்து தாக்குதல்களுக்கு பயன்படுத்தும் வலையமைப்பு ஒன்று இயங்கி வருவதாக டொரண்டோ போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இந்த சம்பவங்கள் தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக கடந்த வாரம் நோத்தியோக் பகுதியில் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரி மார்க் பெனிசோட்டோ சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கு தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து வரும் நிலையில் டொரண்டோ போலீஸ் பிரதானி மைரன் டெம்கேவ் மற்றும் ஆர்சிஎம்பி இணைந்து இதுகுறித்த மேலதிக தகவல்களை வெளியிட்டுள்ளனர். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைவாக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவொன்றினை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இதேவேளை இந்த தாக்குதல்களின் பின்னணியில் உள்ள உண்மையான சூத்திரதாரிகளை கண்டறிந்து பாதிக்கப்பட்ட மக்களிற்கு நீதியை நிலைநாட்டவும் பாரபட்சமற்ற விசாரணையை மேற்கொள்ளவும் வலியுறுத்தி கொழும்பில் பாரிய அமைதி ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொள்வதற்கு முன்னர் லெபனானின் பெய்ரூட் நகரில் 2 மணி நேரம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கண்டித்துள்ளார். அமெரிக்கா இல்லையென்றால் இஸ்ரேல் இல்லை என சுட்டிக்காட்டிய அவர், லெபனான் விவகாரத்தில் நெத்தன்யாகு அதிக பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டுமென குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த மிக முக்கிய தொழில்நுட்ப ரீதியிலான விவாதங்கள், சர்வதேச தடைகளினால் பாதிக்கப்பட்டுள்ள ஈரானுக்கு வழங்கப்பட வேண்டிய நிதி நிவாரண உலகளாவிய எரிசக்தி வர்த்தக பாதையான ஹோமுஸ் நீரணியை மீண்டும் முழுமையாக திறப்பது குறித்த விரிவான வழிமுறைகள் ஆகிய முக்கிய அம்சங்கள் விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: station with the
1: best
0: music.
2: It's East FM.
3: It's East FM.
4: Feel the power. Feel the bass.
5: 102.7 FM. உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள். நீரவ் குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
6: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV-யை பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கும். ஆமட் தம்சீன்
7: 437-860-7002. நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைண்ட்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன் ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ யூனிட் 15 ஸ்கார்போரோ 416-841-5301 416-841-5301.
8: ஹாய், எப்படி இருக்கீங்க? பிள்ளைகள் எல்லாம் நல்லா வளர்ந்திருப்பினம் என்ன?
9: ஓமோம், இப்ப வீட்டுல சும்மா இருக்கிறதான் கஷ்டமா இருக்கு. பிரயோசனமா ஏதாவது செய்யலாமன்னு யோசிக்கிறேன்.
8: அதுக்கு என்னட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. GRS காலேஜ்ல ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ் செய்யுங்க. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் செக்டர்ல இருக்கிறதால நிறைய வேலை வாய்ப்புகளும் இருக்கு. இப்பவே கால் பண்ணுங்க GRS காலேஜ்
5: மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் காசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் காசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200.
10: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
11: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM.

ஒரு மணி 46 நிமிடம் எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இன்றைக்கு பார்க்கையில் இந்த சிங்கிள் கனடியனும் கப்பிள்ஸ் தம்பதிகளுக்கும் இடையேயான ஒரு ஒப்பீடு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். என்னென்னு சொன்னால், அநேகமான சிங்கிள் கனடியன்ஸ் வந்து தனியே இருப்பவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், தாங்கள் இந்த ஹையர் ஃபுட் ப்ரைஸஸால் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, எங்களுடைய அந்த பில்ஸை வந்து எங்களால் குறைப்பது கொஞ்சம் கடினமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். ஒரு இன்டராக்ட் சர்வே தான் இடம்பெற்றிருக்கிறது. இதிலே தனியே இருக்கின்ற கனடியன்ஸ் சொல்லியிருக்கின்றார்கள், தாங்கள் வாரத்திற்கு இந்த மளிகை பொருட்களுக்காக கிட்டத்தட்ட ஒரு $102 வந்து செலவழிக்க வேண்டி இருக்கின்றது அப்படின்னு சொல்லி. அதுவே தம்பதிகளாக இருக்கும் பட்சத்தில் ரெண்டு பேருக்கு கூட தான் இருக்கும், ஆனால் அவங்க ஷேர் பண்ணுறதால ஒருத்தருக்கு வந்து வாரத்துக்கு $80 செலவு ஆகின்றது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அவ 80 ஒருத்தருக்கு வந்து $80 வருகின்றது வாரத்துக்கு கப்பிள்ஸுக்கு, அதே போன்று தனியே இருப்பவர்களுக்கு வாரத்துக்கு $102 வருகின்றது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். அதே போன்று இந்த கருத்து கணிப்பில் பங்கு பற்றிய 10 of 8 கனேடியன்ஸ் சிங்கிளாக இருப்பவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், தங்களால் வந்து இந்த குரோசரி பில்ஸை வந்து குறைப்பது கடினமாக இருக்கின்றது, எந்த துறையில் அவங்க இருந்தாலும் அவ்வாறு கூறியிருக்கிறார்களாம். சரி, இப்படியான ஒரு விடயம் கூறப்பட்டிருக்கிறது. இது வந்து இன்டராக்ட் அந்த சர்வே முடிவு. இது பல விடயங்கள் இன்னமும் கூறப்பட்டிருக்கிறது. நாங்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை பார்த்திருந்தோம். இந்த சர்வே என்பது 1500 கெனடியன்ஸிடம் நடத்தப்பட்டிருக்கிறது, May 8 May 12 இடையில் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. 1:48 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக 2,000 ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. You are in good hands with Allstate.
2: Camsonic security camera இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் பிலிம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. Camsonics 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 6473025748 6473025748 Camsonics.com. காலம் தரும்
3: நாயகனே. டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், பரோடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம், June 21 ஞாயிறு கொடியேற்றம், June 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா, July 1 புதன்கிழமை மாம்பழ திருவிழா, July 2 வியாழன் வேட்டை திருவிழா, July 3 வெள்ளி சப்பரம், July 4 சனி தேர் திருவிழா, July 5 ஞாயிறு தீர்த்தம், July 6 திங்கள் பூங்காவனம், July 7 செவ்வாய் வைரவர் மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், 3411 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காபரோ. 416-299-9955.
4: MNAA Truck and Trailer Parts மற்றும் GKJ Servicesஇன் புதியதோர் பரிமாணம், 5-star tours, Canada, USA கான Paris Wedding Tours போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். Luxury Reclining Seats உடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க லிமோ சீட், சவுண்ட் சிஸ்டம், லைட் ஸ்கூலர்ஸ் உடன் பார்ட்டி பஸ், குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெடிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவமிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன. 5-star tours. 416-474-1398 416-821-6929.
5: ஹைஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூபோர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹைஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 4372431719 4372431719.

0: செய்தது.
1: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: நேரம் சரியாக 2 மணி. ஈஸ்ட் எஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் வெளியே வெப்பநிலையை பார்க்கலாம், 20 இருக்கின்றது. அதேபோன்று நாளைக்கு அதிகூடிய வெப்பநிலை 21 இருக்கப் போகின்றது. இன்று மாலை 5-6 மணி அளவில் மிருதுவான மழை தூறலுக்கான வாய்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளைக்கும் மழைக்கான சாத்தியம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் நள்ளிரவுக்கு பின்னர் 4% குறைவடையே இருக்கின்றது. நீங்களும் 102.7 ஊடாக இணைந்திருக்க முடியும், அல்லது இன்ஸ்டாகிராம் ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க என்றால் அதனுடைய கூட நிகழ்ச்சிகளை கேட்டு மாளலாம். இல்லாவிட்டால் இருக்கின்றது eastfm.ca, உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை கேட்டு மாளலாம் eastfm.ca. அதேபோன்று பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழ் ஊடாகவும், யூடியூபில் eastfm 102.7 ஊடாகவும் நீங்கள் கண்டுகளிக்க முடியும். அதேபோன்று eastfm தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது eastfm102.7@gmail.com.

2:06 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அபிமான ஆல்பியன் உட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸில் இப்போது சூர்யா நடிப்பில் கருப்பு, அர்ஜுன் நடிப்பில் பிளாஸ்ட் மற்றும் பரிமளா அன்கோ ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியன் உட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். வாட்ஸ்அப் ட்ரெண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரிந்த வழியிலே பார்க்கலாம், சம்மர் வரை இருக்கின்றது. இப்பவே நாங்கள் சம்மர் லைக் வெதரை தான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். சரி, இந்த நிலையில வந்து கேம்பஸுக்கு வந்து கேம்பிங் செய்ய இருப்பவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கூறப்பட்டிருக்கிறது. ஆன்டாரியோ பார்க்ஸ் இதனை கூறியிருக்கின்றது. என்ன அப்படி என்று சொன்னால், தங்களுடைய ப்ரொவின்ஸனுடைய மோஸ்ட் அதிகம் பேர் வந்து விரும்புகின்ற தேடுகின்ற கேம்ப் கிரவுண்ட்ஸ்லேயே 67 புதிய கேம்ப் சைட்ஸ் வந்து திறக்கப்படுகின்றன. இது வந்து மேலதிகமாக 5000 கேம்பிங் நைட்ஸை வந்து கெஸ்ட்டுக்கு வழங்கும் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றது ஒன்டாரியோ பார்க்ஸ். 2026 சமர் சீசனில் இப்படி உங்களுக்கு அதிகரித்த கேம்பிங்கை செய்யக்கூடியதாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லித்தான் மகிழ்ச்சியாக தெரிவித்திருக்கின்றது. 67 புதிய கேம்ப் சைட்ஸ் உருவாக்க திறக்கப்படுகின்றன. இதன் காரணமாகத்தான் இந்த மேலதிகமாக 5000 கேம்பிங் நைட்ஸ் வந்து சேர்க்கப்பட போகின்றன அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது வந்து 60 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்டின் ஒரு பகுதியாக வந்து வருகின்றது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சரி, இது அப்படியும் வந்து கேம்பஸுக்கு இயற்கையோடு இருக்க விரும்புபவர்களுக்கு வந்து இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும். 2:08 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: favorite music.
1: On your favorite station. 102.7.
0: It's East FM.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸ் உடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
3: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 Simcoe Street நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973-589-5899.
5: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்போரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள். 416-997-3862
6: கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 June 15 முதல் July 3 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. June 27 சனிக்கிழமை சப்பரம், June 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, June 29 திங்கள் காலை தீர்த்தம், June 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, July 3 வள்ளி வைரவர் மடை. கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில், 5664 எல்ஜின் மில்ஸ் ரோடு, மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000.
7: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
8: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
9: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
8: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
9: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
8: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்வீட் 6A, ஸ்காப்ரோ. 416-649-6388.
10: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் FM 102.7.

2:21 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. கனேடிய பிரதமர் மார்க் கார்னி இத்தாலி, யுஏஇ, இந்தியா, சவுத் கொரியா போன்ற நாடுகளினுடைய தலைவர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றார் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே இவர் இன்னும் ஒரு விடயத்தையும் கூறியிருக்கின்றார். இன்றைக்கு வந்து யுக்ரைன் பிரசிடென்ட் விளாடிமிர் செலன்ஸ்கி அவரோடு நடந்த ஒரு சந்திப்பின் போது ஒரு அறிவித்தல் ஒன்றை செய்திருக்கின்றார். என்ன விஷயம் என்று சொன்னால், ரஷ்யாவினுடைய போர் இயந்திர சொத்துக்களான ஒரு 162 நபர்கள், அதே போன்று நிறுவனங்கள், கப்பல்களை இலக்காக கொண்ட ஒரு புதிய தடையை வந்து கனடா விதிக்கும் அப்படி என்று சொல்லி அவர் கூறியிருக்கின்றார். இந்த விடயம் இன்றைக்கு கனேடிய பிரதமர் மார்க் கார்னி அவர்களினால் கூறப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே கனடாவை பொறுத்தளவிலே யுக்ரைனுக்கு இந்த ஆண்டு சொல்லியிருந்தார்கள் $2.8 பில்லியன் ராணுவ உதவி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி. அதே போன்று 3,400 மேற்பட்ட தனிநபர், நிறுவனங்கள், அத்தோடு 600 கப்பல் மீது தடைகளையும் விதித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அதையோடு கடந்த மாதத்தை பார்க்கையில் யுக்ரைன் வந்து தன்னுடைய இந்த இராணுவ திறன்களை வந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு ஏற்ற வகையில் கனடா மேலதிகமாக $270 மில்லியன் கொடுத்து உதவும் அப்படி என்று சொல்லியும் அறிவித்திருந்ததையும் இங்கே ஞாபகப்படுத்தியிருக்கிறார்கள். 2:22 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: கனடாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் மீண்டும் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாக உள்ளன. அமெரிக்க மற்றும் கனடிய வர்த்தக அமைச்சர் டொமினிக் லெப்ளாங், அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரியர் மற்றும் கனடிய பிரதான பேச்சுவார்த்தை மத்தியஸ்தர் ஜெனிஸ் சரட் ஆகியோர் இந்த சந்திப்பில் கலந்து கொள்ளவுள்ளனர். கனடிய அரசு அமெரிக்காவுடன் பிரான்சில் பேச்சுவார்த்தை நடத்த கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. செம்மணி புதைகுழி அகழ்வு பணிகளை நேரில் பார்வையிட நீதியமைச்சரின் தலைமையிலான விசேட குழுவும் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகத்தின் விசேட பிரதிநிதிகள் குழுவும் செம்மணி பகுதிக்கு எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நேரில் விஜயம் செய்யவுள்ளனர். அமைச்சர் குழுவை அனுமதிப்பது தொடர்பிலான அறிவித்தலை நீதிமன்றம் புதன்கிழமை அறிவிக்கும் என சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். இதேவேளை இன்று மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணியின் போது மேலும் 6 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் இன்று வெளியிட்டார். முன்னதாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் பதவியேற்றபோது நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என கூறியிருந்த நிலையில் பரவலாக எதிர்பார்க்கப்பட்ட நிலையிலும் இவ்வறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இதில் தமிழ்நாட்டின் நிதி வருவாய் மற்றும் கடன் குறித்த அறிக்கையில் தகவல்கள் வெளியாகியுள்ளன.
1: East FM Tamil செய்திகள்.

0: அறிவித்தல் ஒன்று, திருமதி தாரணி சபேசன் கவிதா அவர்களின் அமரத்துவ அறிவித்தல். கிளிநொச்சி முரசு மூட்டிய பிறப்பிடமாகவும், யாழ் அளவட்டி, கனடா ஆஷவா ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்ட திருமதி தாரணி சபேசன் கவிதா அவர்கள் 13/6/2026 சனிக்கிழமை அன்று இறைபதம் அடைந்தார். அன்னார் சிவசுந்தரம் மகேஸ்வரி தம்பதிகள் மற்றும் சபாரத்னம் மகேஸ்வரி தம்பதிகளின் அன்பு பேத்தியும், நந்தகுமார் கனகேஸ்வரி தம்பதிகளின் ஏக புதல்வியும், காலம் சென்ற அருந்தவநாதன் மற்றும் தவரஞ்சிதம் தம்பதிகளின் அன்பு மருமகளும், சபேசன் அவர்களின் அன்பு மனைவியும், தனுஷ்கா ரஷ்வின் ஆகியோரின் அன்பு தாயாரும், தமிழ் இனியன் தர்மேந்திரன் ஆகியோரின் அன்பு சகோதரியும், கீதாஞ்சலி கிரிஜா ஆகியோரின் அன்புமை துணியும், ஆரியன் ஆத்மிகா அஸ்வத் ஆதிரை ஆகியோரின் பாசிமிகு அத்தையும், உமாந்தினி உஷாந்தினி ஆகியோரின் அண்ணியும் ஆவார். அன்னாரின் புதவுடல் இலக்கம் 384 ஃபின்லி அவென்யூ ஏஜெக்ஸில் அமைந்திருக்கின்ற ஏஜெக்ஸ் கிரிமிட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டரில் June 16, 2026 செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணி தொடக்கம் 9 மணி வரையிலும், June 17, 2026 புதன்கிழமை காலை 8 மணி தொடக்கம் 9:30 மணி வரையிலும் பார்வைக்கு வைக்கப்பட்டு, June 17 புதன்கிழமை காலை 9:30-10:30 இமைக்கிரியர் இடம்பெற்று 10:30-11 மணிக்கிடையில் அதே இடத்தில் தகனம் செய்யப்படும். இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தொடர்புகளுக்கு சபேசன் கணவர் 416-520-0496, 416-520-0496, தனுஷ்கா மகள் 647-512-3543, 647-512-3543, இனியன் சகோதரன் 647-570-4732, 647-570-4732, குட்டி சகோதரன் 647-409-5613, 647-409-5613. அது திருமதி தாரணி சபேசன் கவிதா அவர்களின் அமரத்துவ அறிவித்தல். ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
1: நேரம் 2:33, வாட்ஸ்அப் ட்ரெண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியே நாங்கள் காலநிலையை பார்க்கலாம், 19 டிகிரியாக இருக்கின்றது. அதே வேளையில் மழைக்கான

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
0: 4165082 4165082 4165082
2: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanicum Middlefield, Ikumidayal, Ingu Mattume, Dr. Pavithra Nandishwarar, Survey Valangukirar, 416-299-1020.
3: Master Productions, Mattum She Shop Entertainment, Pirmayudan, Valangum, Valangum, Anirudh XV, Tour in Toronto. Tour in Toronto. The Rockstar returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5ஆம் தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். Anirudh XV Tour in Toronto exclusive radio partner East FM 102.7.
4: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடம் அருது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும். பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம கிளியரன்ஸ் சேல். ஜூன் 1 முதல் ஜூலை 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4372672394 4162899993.
0: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 4165582551 4165582551.
5: The station with the
6: best
5: music.
6: It's East FM.
7: It's East FM.
8: Feel the power. Feel the bass. 102.7 FM.

2:48 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையிலே பார்க்கலாம், ஹாக்கி நைட் இன் கனடா இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த ஆண்டு இடம்பெறாது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த ஸ்டான்லி கப் பிளே ஆஃப்ஸுக்கு பின்னர் இந்த காலாவதியாகின்ற அந்த ஒப்பந்தம் வந்து சைன் பண்ணப்படவில்லை, மீளவும் வந்து புதுப்பிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகத்தான் ஹாக்கி நைட் இன் கனடா ப்ரோக்ராம் வந்து சிபிசியில் இந்த ஃபோலுக்கு வராது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்போது நாங்கள் கனடா இந்த அமைதியான நாடுகள் அப்படி என்று சொல்லி ஒரு லிஸ்ட் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. மோஸ்ட் பீஸ்ஃபுல் கண்ட்ரீஸ் இன் த வேர்ல்ட் அப்படி என்று சொல்லி பார்க்கையில் கனடா முதல் 10 வராட்டியும் ஒரு 20 வந்திருக்கின்றது. கடந்த ஆண்டு போன்று இந்த ஆண்டும் 14 இடத்தை பிடித்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. லேட்டஸ்டான குளோபல் பீஸ் இண்டெக்ஸினுடைய தகவலின் அடிப்படையில் தான் இந்த ரேங்கிங் வந்து வெளியாகி இருக்கின்றது. அதனுடைய 20 பதிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இதிலே கனடா வந்து 14 இடத்தில் இருக்கின்றதாம். பல விடயங்களை கருத்தில் கொண்டு இந்த பீஸ் இண்டெக்ஸ் வந்து கணிப்பிடப்படுகின்றது. குறிப்பாக வந்து குற்ற செயல்களினுடைய வீதம், டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி, வயலண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன், பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இப்படி என்று சொல்லி பல விடயங்கள் கணக்கெடுக்கப்படுகின்றன. அதன் அடிப்படையில் தான் இந்த ரேங்கிங் வந்து செய்யப்பட்டிருக்கிறது. கனடா 14 இடத்திற்கு கடந்த ஆண்டு போன்று இந்த ஆண்டு இருந்தாலும் அமெரிக்காவை பொறுத்தளவிலே கடந்த ஆண்டு 128 இடத்தில் இருந்திருக்கின்றது. இந்த ஆண்டு அதிலிருந்தும் பின்னால் போய் 134 இடத்திற்கு வந்திருக்கின்றது. கனடா நார்த் அமெரிக்காவில் 1 இடத்தில் இருக்கின்றது. அதிக அமைதியான நாடாக, பாதுகாப்பான நாடாக என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று இந்த முதல் 5 இடங்களுக்கு உலகில் வந்திருக்க முதல் பாதுகாப்பான நாடுகள் அல்லது அமைதியான நாடுகள் என்று சொல்லி பார்க்கையில் 2026 முதல் இடத்தை பிடித்திருக்கின்றது ஐஸ்லாண்ட், 2 இடத்திற்கு நியூசிலாண்டும், 3 இடத்திற்கு சுவிட்சர்லாந்தும், 4 இடத்தில் ஸ்லோவேனியா, 5 இடத்தில் அயர்லாந்து வந்திருக்கின்றது. ஆஸ்திரேலியாவை பொறுத்தளவில் 20 இடத்தில் இருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2:50 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரத்தையும் நாங்கள் நெருங்கி இருக்கின்றோம். இதுவரை நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றுச் செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களுடன் சுரேகா. இனிமையான வணக்கம் நீர்களே, தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: பாட்டு நாலு விஷயம் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் .ca. நீங்கள் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ் ரீஃபைனான்சிங் ஹோம் ஈக்விட்டி இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்று தருகின்றார். Anthony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.
1: Focus Educational Services, Ontario Certified Teacher, Sabitha Selvarajavin Thalamiliyengam, Focus Education Services, Ippodhu, Pudhidhaganiyam, Junior Kindergarten Mudal, Grade 8 Variyana Manavarkalukku, Oru Maadha Ilavasa Vaguppai Vazhangukindrargal, June Mudal, August Varai, Indha Ilavasa Vaguppil, English, French, மெத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள் 647-534-4509. மார்னிங் சைலன்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389. மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903. ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
2: லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் $30, $50, $75, $100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479-996-592 6475490059.

0: இளம் உலகம் வானம் வரலாறு காடு கடல் இசை திரை
1: சபா இப்பவே கண்ண கட்டது
2: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா
0: சுவையான பாடல்களும் சுவாரஸ்யமான தகவல்களும் கலந்து வரும் காற்றலை பொழுதாய்
3: ஹலோ யாருங்க
4: ஹலோ
5: ஹலோ
3: நாங்க எஃப்எம் ரேடியோல இருந்து பேசுறோம்மா
0: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் இன் திசையெங்கும் கிழக்கு
6: நன்றி நீரஜா. நேரம் 3 மணி. இப்பொழுது முதல் 5 மணி வரைக்கும் நீங்கள் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். இனிமையான பாடல்கள் மற்றும் பலவிதமான தகவல்களுடன் இன்றைக்கும் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சி உங்களை மகிழ்விக்க காத்துக் கொண்டிருக்கின்றது. வழமை போலவே இன்று ஜூன் மாதம் 16ஆம் தேதி 2026ஆம் ஆண்டின் ஒலிபரப்புடன் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். 5 மணி வரை இது ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு. கலையகத்தில் நான் சுரேகா. வணக்கம் நேயர்களே.

3:06 இஸ்டெஃபெமுடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 19 டிகிரி செல்சியஸ் 20 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். மாலை வேளையில் 18 டிகிரி செல்சியஸ் 18 உணர இருக்கின்றோம். நள்ளிரவு வேளையில் மழைப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. 1.3 மில்லிமீட்டர் வரை மழைப்பொழிவு இருக்கும் அப்படி என்று சொல்லப்படுகின்றது. இரவு வழியில் 14 டிகிரி செல்சியஸ் 13 வீழ்ச்சியடையும் அப்படி என்று தற்போதைய தரவுகள் கூறுகின்றன. நாளைக்கும் அதே மழை தொடர்ந்து வந்து நாளைய பொழுது முழுவதுமே மழைக்குரிய ஒரு பொழுதாகத்தான் காணப்படப் போகின்றது. நாளை அதிகூடிய வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த வெப்பநிலை 15 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கப் போகின்றது. நாளை 10 தொடக்கம் 15 மில்லிமீட்டர் வரையில் மழைப்பொழிவு இருக்கும் அப்படி என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 4% குறைவடைய இருக்கின்றது. நீங்கள் eastfm.ca ஊடாக உலகத்தில் எங்கிருந்தாலுமே எங்கட நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கற்று ரசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் நாங்கள் பிரத்யேகமாக வெளியிடுகின்ற காணொலிகளை நீங்கள் பார்வையிடுவதற்கு EastFM தமிழ் Facebook, Instagram, TikTok ஊடாக யூடியூபில் EastFM 102.7 அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212 EastFM 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். EastFM உடன் இணைந்திருக்கின்றோம். இது திசையெங்கும் கிழக்கு.

0: பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamseen 437-860-7002 437-860-7002.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
3: சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன்ஸ். ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ் ரீஃபைனான்ஸ் ரினியூவல் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட் கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406,
4: 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே, பாக்கெட் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி, டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்கார்ப்ரோ, 416-288-0994, kairalitaste.com.
5: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட், ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200.
6: பிருஷா லோ ப்ரொஃபஷனல் கோபரேஷன்.
7: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
8: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
7: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
8: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
7: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
9: The station with the best music.
10: It's East FM.
11: It's East FM.
12: Feel the power. Feel the bass. 102.7.

3:24 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. 2026 ஃபீஃபா வேர்ல்டு கப் நடந்து கொண்டிருக்கின்றது. அதில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் மற்றும் செனகலுக்கு இடையிலான போட்டி வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதில் 21:27 தற்பொழுது பிரான்ஸும் செனகலும் 0-0 என்கின்ற ஸ்கோரினையே பெற்றிருக்கின்றார்கள். பார்க்கலாம் பொறுத்திருந்து யாரு முந்துகின்றது, யாரு பிந்துகின்றார்கள் என்பதை. 3:25 திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு கலக்கும் இசை நிகழ்வு ஐக்ளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இம்மாதம் 20 மாலை 5 கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில் இடம்பெறுகின்றது. கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பமணம், குப்புசாமி, சைந்தவி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷா என பல பாடகர்கள் மற்றும் கலைஞர்கள் கலந்து கொள்கின்றனர். வாருங்கள் இசையோடு மகிழ்ந்திடுங்கள். வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். நிகழ்ச்சி ஏற்பாடு ஒண்டர்மேன் என்டர்டைன்மெண்ட் மற்றும் வென்ட்ரோ ப்ரொடக்ஷன். இந்த நிகழ்வுக்கான டிக்கெட்டுகளை பெற ஏதுவாக இலக்கம் 2225 மார்க்கம் ரோட் யூனிட் 402 என்ற முகவரியில் அலுவலகம் திறந்திருக்கும். குழுவாக பெறப்படும் டிக்கெட்டுகளுக்கு குரூப் பேக்கேஜ் டிஸ்கவுண்ட் வழங்கப்படுகின்றது. நேரில் டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு 4167561200. 3:26 ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு.

0: டொரண்டோவில் யூத பாடசாலைகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் அமெரிக்க துணை தூதரகத்தை குறிவைத்து இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களின் பின்னணியில் சிறுவர்களை பணம் கொடுத்து தாக்குதல்களுக்கு பயன்படுத்தும் வலையமைப்பு ஒன்று இயங்கி வருவதாக டொரண்டோ போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இந்த சம்பவங்கள் தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக கடந்த வாரம் நோர்த் யோர்க் பகுதியில் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரி மார்க் பினிசோட்டோ சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கு தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து வரும் நிலையில் டொரண்டோ போலீஸ் பிரதானி மைரன் டெம்கேவ் மற்றும் RCMP இணைந்து இதுகுறித்த மேலதிக தகவல்களை வெளியிட்டுள்ளனர். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைவாக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இதேவேளை இந்த தாக்குதல்களின் பின்னணியில் உள்ள உண்மையான சூத்திரதாரிகளை கண்டறிந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை நிலைநாட்டவும் பாரபட்சமற்ற விசாரணையை மேற்கொள்ளவும் வலியுறுத்தி கொழும்பில் பாரிய அமைதி ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொள்வதற்கு முன்னர் லெபனானின் பெய்ரூட் நகரில் 2 மணி நேரம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கண்டித்துள்ளார். அமெரிக்கா இல்லை என்றால் இஸ்ரேல் இல்லை என சுட்டிக்காட்டிய அவர் லெபனான் விவகாரத்தில் நெதன்யாகு அதிக பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த மிக முக்கிய தொழில்நுட்ப ரீதியிலான விவாதங்கள், சர்வதேச தடைகளால் பாதிக்கப்பட்டுள்ள ஈரானுக்கு வழங்கப்பட வேண்டிய நிதி நிவாரணங்கள், உலகளாவிய எரிசக்தி வர்த்தக பாதையான ஹோர்முஸ் நீரணையை மீண்டும் முழுமையாக திறப்பது குறித்த விரிவான வழிமுறைகள் ஆகிய முக்கிய அம்சங்கள் விவாதிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: எத்திசையும் எங்களிசை ஈஸ்ட் FM 102.7.
3: டே மச்சான், என்னடா பொண்ணு, அவளை மாதிரி நான் பார்த்ததே இல்லைடா. எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கட்டா.

0: நேரம் 3:37 எஸ்டெஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. பிரான்ஸ் வர்சஸ் செனகல் உலகக்கோப்பை போட்டியின் ஸ்கோர் தற்பொழுது 0-0 இருக்கின்றது. 34:30 இடையில் ஃபிஃபா உலகக்கிண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல் சிட்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் எஸ்டெஃப்எம் 102.7.
1: நல்ல பாட்டு நாலு விஷயம்
2: நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகின்றீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றே அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள். JRS காலேஜ், 416-292-2455.
3: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ், பிளட், யூரின் அண்ட் இசிஜி பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், 5928 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லாரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
4: Ajax Nissan and Infiniti Savings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infiniti QX 50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 4374777960 4374777960.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
3: 416-461-6401.
5: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973-5899.
3: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
5: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
3: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
5: Mortgage Solutions, கிருபா தனபாலசிங்கம், 416-298-2777. mortgagesolutions.ca.
6: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

பிரான்ஸ் மற்றும் செனகலுக்கு இடையிலான உலகக்கோப்பை போட்டி நியூஜெர்சியில் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதில் வந்து 40 நிமிடங்களை கடந்த நிலையிலும் தற்பொழுது இரண்டு அணிகளும் கோல் அடிக்காமல் 0-0 என்ற சமநிலையிலேயே இருக்கின்றன. பந்தை அதிகமாக கட்டுப்படுத்தி பிரான்ஸ் அணி தாக்குதல் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது.

நேரம் 3:46 இஸ்டெஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையான அமைதி ஒப்பந்தம் ஏற்படுகின்ற நம்பிக்கை வந்து அதிகரித்திருக்கின்றது, ஏற்படும் அப்படின்ற நம்பிக்கை வந்து அதிகரித்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி பல செய்திகள் வந்து வெளியாகியுள்ள நிலையில் உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை வந்து கணிசமாக குறைவடைந்திருக்கின்றதாம். இது வந்து ஹோமோஸ் நீரணையை வந்து மீண்டும் திறக்கப்படும் வாய்ப்பு இருப்பதாலேயே இவ்வாறு குறைவடைந்து கொண்டு இருக்கின்றது அப்படியான செய்திகளை கூட நாங்கள் பார்க்க முடிகின்றது. மேலும் உலகளவில் எண்ணெய் விநியோகம் சீராகும் அப்படின்ற எதிர்பார்ப்பு கூட உருவாகி இருப்பதாக தற்போதைய செய்திகள் வந்து கூறுகின்றன. இதன் காரணமாக கடந்த 3 மாதங்களில் இல்லாத அளவிற்கு எண்ணெய் விலை சுமார் 5% வரை சரிந்துள்ளது அப்படின்னும், இதன் தாக்கமாக பல நாடுகளில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகளும் வரும் நாட்களில் குறையக்கூடும் அப்படின்னு சொல்லி பொருளாதார வல்லுநர்கள் வந்து தெரிவித்திருக்கின்றார்களாம். அப்படி இருந்தாலும் கூட அமைதி ஒப்பந்தத்தின் அனைத்து அம்சங்களும் இன்னும் இறுதியாக உறுதி செய்யப்படவில்லை என்பதால் நிலைமை வந்து தொடர்ந்துமே கவனிக்கப்பட்டு வருவதாகவும் பல செய்தி ஊடகங்கள் வந்து செய்திகள் வெளியிட்டிருக்கின்றார்கள். நேரம் 3:47 இஸ்டெஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

3:54 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. உலகக்கோப்பை போட்டியில் பிரான்ஸ் மற்றும் செனகலுக்கு இடையிலான போட்டி வந்து மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இரு அணிகளும் சம அளவிலேயே தாக்குதல் முயற்சிகளை தற்போது மேற்கொண்டு வருகின்றன. 50 நிமிடத்திற்கு மேலாக முடிவடைந்து விட்டது. இதுவரைக்கும் கோல் எதுவும் பதிவாகவில்லை. ஸ்கோர் 0-0 என்ற நிலையிலேயே இருக்கின்றது. 3:55 இது திசையெங்கும் கிழக்கு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு கலக்கும் இசை நிகழ்ச்சி ஐக்ளின் கனடா வழங்கும் அப்படி போடு இம்மாதம் 20 மாலை 5 கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில் இடம்பெறுகின்றது. கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம், குப்புசாமி, சைந்தவி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷா என பல பாடகர்கள் மற்றும் கலைஞர்கள் கலந்து கொள்கின்றார்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். நிகழ்ச்சி ஏற்பாடு வாண்டர்மேன் என்டர்டைன்மெண்ட் மற்றும் விண்ட்ரா ப்ரொடக்ஷன். இந்த நிகழ்வுக்கான டிக்கெட்டுகளை பெற ஏதுவாக இலக்கம் 2225 மார்க்கம் ரோட் யூனிட் 402 என்ற முகவரியில் அலுவலகம் திறந்திருக்கும். குழுவாக பெறப்படும் டிக்கெட்டுகளுக்கு குரூப் பேக்கேஜ் டிஸ்கவுண்ட் வழங்கப்படுகிறது. நேரில் டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு 416-756-1200.

0: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் East FM 102.7 ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயத்தில் முருகப்பெருமான் திருவிழா ஜூன் 8 தேதி திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 17 தேதி புதன்கிழமை மஞ்சம், ஜூன் 18 வியாழன் மாம்பழ திருவிழா, ஜூன் 19 வள்ளி வேட்டை திருவிழா, ஜூன் 20 சனி சப்பரம், ஜூன் 21 ஞாயிறு காலை தேர் திருவிழா, திங்கள் காலை தீர்த்த திருவிழாவை தொடர்ந்து ஜூன் 23 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம், ஜூன் 24 புதன் வைரவர் மடையுடன் முருகப்பெருமான் திருவிழாக்கள் நிறைவு பெறும். ஆலய தொலைபேசி இலக்கம் 905-883-9109.
1: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
2: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
1: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
6: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
5: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி.
6: 416-900-4599. ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃபிரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 28, 647-656-5690, 647-656-5690.
1: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.

4:06 இஸ்டெஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. அடுத்த மணித்தியாலத்திற்குள் நாங்களும் நுழைந்திருக்கின்றோம். வெளியில் தற்பொழுது 22 டிகிரி செல்சியஸ், 24 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். மாலை வேளையில் 19 டிகிரி செல்சியஸ், 19 உணர இருக்கின்றோம். நள்ளிரவு வேளையில் 1.3 மில்லிமீட்டர் வரையின் மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்ற தற்போதைய தகவல்கள் வந்து கூறுகின்றன. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 4% குறைவடைய இருக்கின்றது. நீங்கள் ஈஸ்ட் FM.ca ஊடாக உலகத்தில் எங்கே இருந்தாலுமே எங்களோட ஒலிபரப்பு வந்து மிக தெளிவாக கேட்டு ரசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக ஈஸ்ட் FM, தமிழ் யூடியூப் ஊடாக ஈஸ்ட் FM 102.7, அலுவலக தொடர்பிலக்கம் 4168241212, ஈஸ்ட் FM 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 4:07 ஈஸ்ட் FM இல் இது திசையெங்கும் கிழக்கு. பிரான்ஸ் மற்றும் செனகல் அணிக்கு இடையிலான இந்த போட்டியில் வந்து தற்போது எந்த விதமான கோல்ஸையும் வந்து இதுவரைக்கும் பெறவில்லை அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. இரு அணிகளுமே பந்தை கைப்பற்றுவதற்காக மிட்ஃபீல்டில் வந்து கடும் போட்டியுடன் செயல்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. இருந்தாலும் கூட இதுவரைக்கும் 0-0 என்ற அடிப்படையிலேயே காணப்படுகின்றது. ஃபீவா உலகக்கிண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் FM 102.7. 4:08 இது திசையெங்கும் கிழக்கு.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: Ajax Mitsubishi-யில் கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து ஃபைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV-யை பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கும். Ahmed Tamzin 437-860-7002 437-860-7002
2: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR per valikattudal, Sri Lankan dual citizenship per udavudal. KM Business Solutions 647-522-1775 647-522-1775 KM Business .ca
3: Riverdale Pound Brokers 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசன்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-106. Riverdale Pound Brokers, நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
4: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில் 2225 மார்க்கம் ரோட் ஸ்வீட் 408 ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 416-754-8881 416-754-8881
5: ஸ்காப்ரோவில் மாடர்ன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
6: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
5: ஓபன் 7 days a week காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
6: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள்.
5: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் ஸ்வீட் 6A ஸ்காப்ரோ 416-649-63
7: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
8: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர் போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
7: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
9: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
10: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன் 102.7.

0: 4:22 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இப்போது வரைக்கும் ஆட்டத்தில் பிரான்ஸ் மற்றும் செனகல் இரு அணிகளுமே ஒருவருக்கொருவர் விடாமல் அழுத்தம் கொடுத்தபடியே விளையாடி வருகின்றார்கள். அப்படி இருந்தாலும் கூட ஸ்கோரை பார்க்கும் பொழுது 0-0 என்ற அடிப்படையிலேயே சமநிலையிலேயே தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனாலும் தீவிரம் வந்து அதிகரித்துக் கொண்டே செல்வதும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. ஃபீவா உலகக்கிண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு கலக்கும் இசை நிகழ்வு ஐக்ளீன் கனடா வழங்கும் அப்படி போடு இம்மாதம் 20 மாலை 5 கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில் இடம்பெறுகின்றது. கார்த்திக் திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சைந்தவி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷா என பல பாடகர்கள் மற்றும் கலைஞர்கள் கலந்து கொள்கின்றார்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட் நிகழ்ச்சி ஏற்பாடு வாண்டமன் என்டர்டைன்மெண்ட் மற்றும் வென்ட்ரா ப்ரொடக்ஷன். இந்த நிகழ்வுகளுக்கான டிக்கெட்டுகளை பெற ஏதுவாக இலக்கம் 2225 மார்க்கம் ரோட் யூனிட் 402 என்ற முகவரியில் அலுவலகம் திறந்திருக்கும். குழுவாக பெறப்படும் டிக்கெட்டுகளுக்கு குரூப் பேக்கேஜ் டிஸ்கவுண்ட் வழங்கப்படுகின்றது. நேரில் டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு 416-756-1200 உடன் இணைந்திருக்கின்றோம். இது திசையெங்கும் கிழக்கு.
1: What would you do if what had to be done could only be done by you?

0: நேரம் 4:26 இஸ்டெஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் மோர்கேஜ் 24 தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் விளக்கிறீங்களா? மோர்கேஜ் 24 சக்தி பகை 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்கள் ஊடாக தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷனை பற்றி கொண்டு வித்தின் ஹாஃப் அன் அவரில் உங்களுக்கு எந்தெந்த வங்கியில் என்னென்ன வட்டி வைத்தல எவ்வளவு மோக்கச்சி பெற்றுக் கொள்ள முடியும் என்பதை தெரிவிக்கின்றார் மோர்கேஜ் 24 சக்தி பகி. குறிப்பாக நீங்கள் ஒரு 2 இயர்ஸ்க்கு மேல் ஒரு பிசினஸ் கம்பெனியை ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720க்கு மேல் இருக்கின்ற பொழுது அப் டு $100,000 வரை பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வீதத்திலே பெற்றுத் தருகின்றார் மோர்கேஜ் 24 சக்தி பகி. இந்த பிசினஸ் லைன் கிரெடிட் லோன் பற்றி நீங்கள் மேலதிக விவரங்கள் அல்லது இது பற்றிய இலவச ஆலோசனை பெற்றுக் கொள்ளணும் நேரடியாக அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். குறிப்பாக நீங்கள் செகண்ட் மோர்கேஜினை ஒரு சிறந்த வட்டி வீதத்தில் பெற்றுத் தருகிறார். இதில் உங்களுக்கு லெண்டர் ஃபீ இல்லாமலும் அப்ரசல் இல்லாமல் மற்றும் கிரெடிட் செக் இல்லாமல் கூட 24 மணி நேரத்தில் இதுக்கான அப்ரூவலை பெற்று 72 மணி நேரத்தில் ஃபண்டை பெற்றுத் தரக்கூடிய ஒழுங்கை மேற்கொண்டு தருகின்றார் மோர்கேஜ் 24 சக்தி பகி. அழைப்பதற்கான தொலைபேசி ரகம் 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைத்து முழுமையான விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். அதுபோல நீங்கள் லைன் கிரெடிட் கார் லோன் கிரெடிட் கார்டு மற்றும் ஏறிய கடன்களுக்கெல்லாம் அதி உயர் வட்டிகளை செலுத்திக் கொண்டிருந்தால் இந்த கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மோக்கச்சாக பிரதான வங்கிகளான டிடி ஸ்கோஷியா மற்றும் பிஎம்ஓ போன்ற வங்கிகளில் உங்களுக்கு ஒரு சிறந்த வட்டி வைத்திர மோக்கச்சினை பெற்று உங்களுக்கு மிக வசதியாக 1 பேமெண்டாக அனைத்து கடன்களுக்கும் செலுத்தக்கூடிய ஒரு வசதியும் பெற்றுத் தருகின்றார் மோர்கேஜ் 24 சக்தி பகை. அழைப்பதற்கான தொலைபேசி ரக்கம் 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைக்கலாம். நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்கான மோக்கச்சை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக நீங்கள் ஒரு ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், இவ்வாறான ப்ராப்பர்ட்டிகள் குறிப்பாக நீங்கள் ஜிடிஏக்குள்ளேயே அல்லது ஜிடிஏ தாண்டி வெளியிலும் நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் அதற்கான ஏற்பாடுகள் கூட மேற்கொண்டு தருகின்றார் மோர்கேஜ் 24 சக்தி பகை. அதேபோல ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் $500,000 வரை கோமிக்கிட்டு லோனை லெண்டர் ஃபீ இல்லாமலும் ரினுவல் ஃபீ இல்லாமலும் பெற்றுத் தருகிறார். இதில் வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒரு ஒழுங்கு மேற்கொண்டு தருகின்றார் மோர்கேஜ் 24 சக்தி பகை என்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் வீட்டுக்கான மோர்கேஜினை நீங்கள் பிரதான வங்கியில் ரினுவல் செய்ய முடியவில்லை என்றால் கூட அதை வீலெண்ட சூடாக உங்களுக்கு மோர்கேஜினை பெற்றுத் தரக்கூடிய ஒழுங்கு மேற்கொண்டு தருகின்றார் மோர்கேஜ் 24 சக்தி பகை. நீங்கள் 2 இயர்ஸ்க்கு மேல் ஒரு பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720க்கு மேல் இருக்கின்ற பொழுது அப் டு $100,000 வரை பிசினஸ் லைன் ஆஃப் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வீதத்திலே பெற்றுத் தருகின்றார் மோர்கேஜ் 24 சக்தி வகை. மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் சம்பந்தமாக எந்த ஒரு தேவைகள் அல்லது இலவச ஆலோசனை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் உள்ள சக்தி வகையை நாடலாம். ஜிடிஏ பெரும்பாகத்திலே மிசஸ் அக்காவலிஸ் கெவன் மோலுக்கு முன்பாகவும் டொரண்டோவில் ஜங்கன் ஷேப்பர்டிலும் ஸ்காப்ரோவில் மாக்கமின் மில்ல சந்திப்பு கடைகள் அமைந்திருக்கிறது மோர்கேஜ் 24 சக்தி வகை. அழைப்பதற்கு 416-821-4512 416-821-4512.

0: கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் மீண்டும் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாக உள்ளன. அமெரிக்க மற்றும் கனேடிய வர்த்தக அமைச்சர் டொமினிக் லீப்ளாங், அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேம்சன் கிரீர் மற்றும் கனேடிய பிரதான பேச்சுவார்த்தை மத்தியஸ்தர் ஜெனிஸ் சாரெட் ஆகியோர் இந்த சந்திப்பில் கலந்து கொள்ளவுள்ளனர். கனேடிய அரசு அமெரிக்காவுடன் பிரான்சில் பேச்சுவார்த்தை நடத்த கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. செம்மணி புதைக்குழி அகழ்வு பணிகளை நேரில் பார்வையுடன் நீதியமைச்சரின் தலைமையிலான விசேட குழுவும் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகத்தின் விசேட பிரதிநிதிகள் குழுவும் செம்மணி பகுதிக்கு எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நேரில் விஜயம் செய்யவுள்ளனர். அமைச்சர் குழுவை அனுமதிப்பது தொடர்பிலான அறிவித்தலை நீதிமன்றம் புதன்கிழமை அறிவிக்கும் என சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். இதேவேளை இன்று மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணியின் போது மேலும் 6 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் இன்று வெளியிட்டார். முன்னதாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் பதவியேற்றபோது நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என கூறியிருந்த நிலையில் பரவலாக எதிர்பார்க்கப்பட்ட நிலையிலும் இவ்வறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இதில் தமிழ்நாட்டின் நிதி வருவாய் மற்றும் கடன் குறித்த அறிக்கையில் தகவல்கள் வெளியாகியுள்ளன.
1: உங்கள் கார், வீடு, வாடகை வீடு, பிசினஸ், கமர்ஷியல் இன்சூரன்ஸ் எதுவாகினும் நீங்கள் இப்போது செலுத்துகின்ற மாத கட்டணத்தில் 25% வரை சேமிக்க முடியும். இலவச ஆலோசனைகளை பெறுவதற்கு தமிழில் பேச அழையுங்கள் இன்சூரன்ஸ் புரோக்கர் நிரோ குமார் 6479826476. 10 அதிகமான நிறுவனங்களிடமிருந்து உங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியினை பெறுகின்ற வாய்ப்புள்ளது. மேலதிக விவரங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட் நிரோ குமார், இன்சூரன்ஸ் புரோக்கர் நோவிங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன், தமிழிலும் உரையாடலாம் 6479826476.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: டேய் டேய் சிரிச்சது போதண்டா, நிறுத்து. உன் ஆள் எப்படி இருப்பா?

0: 4:38 இஸ்டெஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது ஆட்டத்தின் சூழ்நிலையை பார்க்கும்போது பிரான்சுக்கு ஒரு கோல் கிடைத்திருக்கின்றது. ஆகவே 1-0 என்ற அடிப்படையில் தற்போது பிரான்ஸ் முன்னணியில் இருப்பது குறிப்பிடத்தக்க விடயம். 73:56 பிரான்ஸ் வந்து ஒரு கோலை பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது.
1: பாட்டுக்கொரு பண்பலை இஸ்டெஃப்எம் 102.7
2: மனோஸ்வர்ணயா மியூசிக்கல் அகாடமி தனது 20வது வருடத்தை கொண்டாட இசை முதுகலை மாமணி மனோராணி துஷித்தரன், மகள் ருதுநயா துஷித்தரன் ஆகியோரின் மாணவர்கள் புகழ்பெற்ற சூப்பர் சிங்கர் பாடகர் மூக்குத்தி முருகனுடன் இணைந்து வழங்கும் ஆரவாரமான இசை நிகழ்ச்சி June 20 மாலை 4 முதல் கர்நாடக இசை, மாலை 5 முதல் சினிமா இசை நடைபெறும் இடம் தமிழிசை கலாமன்ற அரங்கம். இசை வழங்குவோர் 7 இசைக்குழுவினர். தொடர்புகளுக்கு 6479 7071.
3: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விட மறுது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
4: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184.
2: முரளி பஸ் வழங்கும் 34வது ஆண்டு கோடைக்கால சுற்றுலாக்கள் June 25, 26, 27, 28 4 அமெரிக்க சுற்றுலா. 27 வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா. நியூயார்க் சிட்டி பிட்ஸ்பர்க் டெம்பிள் க்ரோவ் சிட்டி ஷாப்பிங். July 9, 10, 11, 12 மற்றும் July 23, 24, 25, 26 தேதிகளில் அமெரிக்க சுற்றுலா. July 18, 19 சனி ஞாயிறு மான்ட்ரியல் சுற்றுலா. August 5 to 11 வரை கனடா ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் முரளி 4164563514 416-456-3514.
5: புதிய டிசைன் ஆடைகள்,
2: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
5: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
2: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
5: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
6: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சன்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
7: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 East FM.

0: 4:46 இஸ்டெஃபம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இத்தனை நிமிடங்கள் கழித்து பிரான்ஸ் ஒரு கோல் அடித்திருக்கின்றது. அப்படி அடித்திருந்தாலும் கூட அதை எதிர்த்து செனகல் அணி வந்து பதிலடி கொடுப்பதற்கு மிக மும்முரமாக முயற்சி செய்து வருகின்றார்கள். ஆனால் அதை பிரான்ஸ் வந்து மிக சாமர்த்தியமாக தடுத்து வருகின்றதும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. 82:03 தற்போது பிரான்ஸ் 2வது கோலையும் அடித்து முன்னிலையில் இருக்கின்றது. தற்பொழுது பிரான்ஸ் 2-0 என்ற அடிப்படையில் முன்னிலையில் இருப்பது குறிப்பிடத்தக்க விடயம். ஃபீஃபா உலகக்கிண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. 4:47 திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் மோட்கேஜ் 24 தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: மோர்கேஜ் ரீஃபினான்ஸ் உங்களுக்கு நீங்கள் நாளாம் மோர்கேஜ் 24 ஷக்த் வகை 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்களூடாக தனது சேவைகளை வழங்கி கொண்டிருக்க நீங்கள் ஒரு பிசினஸ் ரன் பண்ணி கொண்டிருந்தால், குறிப்பாக 2 இயர்ஸ்க்கு மேல் நீங்கள் ஒரு பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720 மேல் இருக்கின்ற பொழுது up to $100,000 வரை நீங்கள் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வீதத்திலே பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கை மேற்கொண்டு வருகின்றார். ஆகவே நீங்கள் இந்த பிசினஸ் லைன் கிரெடிட் லோன் பற்றி நீங்கள் மேலதிய விவரங்களும் அது பற்றிய இலவச ஆலோசனை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் நேரடியாக அழைக்கலாம். சக்தி பைக்கு அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை உங்களோட பயந்து கொண்டிருக்கின்றார். 416-821-4512 நீங்கள் அழைக்கலாம். குறிப்பாக நீங்கள் ஒரு லைன் ஆஃப் கிரெடிட் கார் லோன், கிரெடிட் கார்டு மற்றும் ஏனைய கடன்கள் இருக்கலாம். அதே உயர் வட்டிகளை செலுத்திக் கொண்டிருந்தால் இந்த கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மோகச்சாக பிரதான வங்கியான டிடி, ஸ்கோஷியா மற்றும் பிஎம்ஓ போன்ற வங்கிகளில் உங்களுக்கு மிக குறைந்த வட்டி வீதத்திலே மோகச்சை பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கை மேற்கொண்டு தருகின்றார். மோகேஜ் 24 சக்தி பகி நேரடியாக அழைத்து முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். 416-821-4512 நீங்கள் அழைக்க முடியும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, குறிப்பாக நீங்கள் ஒரு ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி அல்லது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியான ப்ராப்பர்ட்டிக்கான மோக்கச்சி நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக ஜிடிஏக்குள்ளே ஜிடிஏ தாண்டி வழியில் குறிப்பாக ஹொட்டவாக இருக்கலாம், நைகரா ஃபால்ஸ், லண்டன், ஒன்ராரியா போன்ற இடங்களில் இவ்வாறான ப்ராப்பர்ட்டிக்கான மோக்கச்சி நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கான ஏற்பாடுகளை கூட மேற்கொண்டு வருகின்றார். மோக்கேஜ் 24 சக்தி வகை அலையுங்கள். 416-821-4512 நீங்கள் அழைக்கலாம். உங்களுடைய ஃபர்ஸ்ட் மோர்கேஜ் பிரேக் பண்ணாமல் $500,000 வரை கோமிக்கிட்டு லோனை குறிப்பாக லெண்டர் ஃபீ இல்லாமலும் ரினுவல் ஃபீ இல்லாமலும் பெற்றுத் தருகிறார். இதில் வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒழுங்கும் மேற்கொண்டு தருகின்றார். மோர்கேஜ் 24 சக்தி பகை 416-821-4512 நீங்கள் அழைக்க முடியும். உங்கள் வீட்டுக்கான மோர்கேஜினை நீங்கள் வங்கியில் ரினுவல் செய்ய முடிய வேண்டா கூட அதை வீலண்டர் சூடாகவும் உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கும் மேற்கொண்டு தருகின்றார். மோர்கேஜ் 24 சக்தி பகை அழைப்பது தொலைபேசி இலக்கம் 416-821-4512 நீங்கள் அழைக்கலாம். குறிப்பாக நீங்கள் ஒரு செகண்ட் மோர்கேஜினை சிறந்த வட்டி வீதத்தில் பெற்றுத் தருகின்றார். குறிப்பாக இதில் லெண்டர் ஃபீ, அப்ரூவல், கிரெடிட் செக் இல்லாமல் 24 மணி நேரத்திலே இதுக்கான அப்ரூவலை பெற்று 72 மணி நேரத்தில் ஃபண்டை பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கும் மேற்கொண்டு தருகின்றார். மோர்கேஜ் 24 சக்தி வகை அழைப்பதற்கான தொலைபேசி இலக்கம் 416-821-4512 நீங்கள் அழைக்க முடியும். குறிப்பாக மோர்கேஜ் அல்லது ரீஃபைனான்ஸ் சம்பந்தமாக எந்த ஒரு தேவைகள் அல்லது இலவச ஆலோசனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்களூடாக சக்தி பகி தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். மிஸ்ஸஸ் காலேஸ்கே ஒன்மோலுக்கு முன்பாக டொரண்டோவில் ஜங்கன் ஷெப்பர்டில் மிஸ் காப்ரோவில் மாக்கமன் மில்லர் சந்திப்பு அருகில் அமைந்திருக்கிறது. மோர்கேஜ் 24 சக்தி பகி அழைக்க 416-821-4512 416-821-4512

நேரம் 4:51 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. சில நிமிடங்களுக்கு முன்புதான் பிரான்ஸ் வந்து 2வது கோலை அடித்து 2-0 என்ற முன்னணியில் இருக்கின்றது அப்படின்னு கூறியிருந்தோம். அதற்கு பதிலடி கொடுப்பதற்காக முழு வேகத்தில் வந்து களமிறங்கி இருக்கின்றது செனகல் அணி. அப்படி இருந்தாலும் கூட முழு வேகத்துடன் பிரான்ஸ் அணி அதை தடுத்து அவர்களுடைய முயற்சியை வந்து தடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இற்று வரைக்கும் 86:52 பிரான்ஸ் 2-0 என்ற கணக்கில் முன்னிலையில் இருப்பது குறிப்பிடத்தக்க விடயம். ஃபீவா உலகக்கிண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. 4:51 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு கலக்கும் இசை நிகழ்வு ஐக்ளைன் கனடா வழங்கும் அப்படி போடு. இம்மாதம் 20 மாலை 5 கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில் இடம்பெறுகின்றது. கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம், குப்புசாமி, சைந்தவி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷா என பல பாடகர்கள் மற்றும் கலைஞர்கள் கலந்து கொள்கின்றார்கள். வாருங்கள் இசையோடு மகிழ்ந்திடுங்கள். வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட் நிகழ்ச்சி ஏற்பாடு வாண்டர்மேன் என்டர்டைன்மெண்ட் மற்றும் விண்ட்ரா ப்ரொடக்ஷன். இந்த நிகழ்வுக்கான டிக்கெட்டுகளை பெற ஏதுவாக இலக்கம் 2225 மார்க்கம் ரோட் யூனிட் 402 என்ற முகவரியில் அலுவலகம் திறந்திருக்கும். குழுவாக பெறப்படும் டிக்கெட்டுகளுக்கு குரூப் பேக்கேஜ் டிஸ்கவுண்ட் வழங்கப்படுகின்றது. நேரில் டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு 416-756-1200. இந்த தகவலுடன் நாங்கள் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொள்ளலாம். தொடர்ந்தும் கோஃபி டபுள் லாவணியா இணைந்திருப்பார். இதே போலவே இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் சுரேகா ரூபன். வணக்கம் நேர்களே.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம்.
2: MNAA Truck and Trailer Parts மற்றும் GKJ Services இன் புதியதோர் பரிமாணம், 5 Star Tours, Canada, USA கான Paris Wedding Tours போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். Luxury Reclining Seats உடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க Limo Seat, Sound System, Lights, Coolers உடன் Party Bus, குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெடிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன. 5 Star Tours, 416-474-1398, 416-821-6929.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
4: லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் ஜூன் 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479 2 2 6 4 7 5 4 9 0 0 5 9.
5: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
6: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
5: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
2: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham & Steels, Red Building இன் உள்ளே 416-291-3232.
7: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
8: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
6: கார தூக்குறாங்களப்பா, கார தூக்குறாங்கள்.
5: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
6: கவலையே விடுங்கோ, மனு அண்ணன்ட்ட போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
3: மனு, the loan arranger, Oro Sale and Financing. 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனு 6479804779, Kingston and Galloway Sandipal, 4251 Kingston Road, Scarborough, 6479804779.

நன்றி சுரேகா. நேரம் 5:03 நேர்களை இப்பொழுது முதல் 7 வரை ஈஸ்ட் எஃப் எம்இன் காட்டலையில் காஃபி டபுள் டபுளோடு இணைந்து கொள்ளலாம். நான்கு ஒன்று ஆறு ஐந்து ஐந்து நான்கு பூஜ்ஜியம் நிகழ்ச்சியில் உங்களோடு லாவண்யா. இனிமையான வணக்கம் நேர்களே. 99 இடைவெளியில் 3-1 என்ற அடிப்படையில் பிரான்ஸ் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது. ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகளின் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. 7 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 4165544000.

5:08 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். பிரான்ஸ் இப்போது 3-1 என்ற கோல் அடிப்படையில் செனேகல் அணியை வெற்றி பெற்றிருக்கின்றது. 7 வரை நீங்களும் இணைந்து கொள்ளலாம். 4-1 6-5-5-4-4-0-4-0.

0: எப்பொழுதும் கேளுங்கள்
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படிப்போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200. உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள். நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998. 6478334998.
4: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabita Selvarajavin Thalamayil Iyangum Focus Education Services ippozhudhu pudhidhaga iniyum Junior Kindergarten mudhal Grade 8 variyana maanavargalukku oru maadha ilavasa vaguppai vazhangugindrargal. June mudhal August varai indha ilavasa vaguppil English, French, Math aagiya paadangalai kattukolla mudiyum. Alaiyungal 647-534-4509, 647-534-4509. Morning Side and Shepherd Sandipal, Focus Educational Services.
5: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் East FM. East FM.
6: 5:15 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளும் நேயர் வணக்கம்.
7: வணக்கம் லாவண்யா, பபி கதைக்கிறேன்.
6: எப்படி இருக்கீங்க பபி?
7: நல்ல சோமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
6: நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
7: படம் வந்து கேளடி கண்மணி, அதுல எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடின மண்ணில் இந்த காதல் இன்றி யாரும் வாழ கூடுமோ அந்த பாட்டு.
6: சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி பபி, வணக்கம்.
7: நன்றி, வணக்கம் உங்களுக்கு.
6: நன்றி. 7 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-44-0-4-0-4-0-416-55-44-0-4-0.

0: 5:20 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி. 7:00 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5544-0400 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
1: அஞ்சனா.
0: எப்படி இருக்கீங்க அஞ்சனா?
1: நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களே நல்ல சோமா இருக்கிறோம். என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு சூர்யா இந்த கருப்பா வடத்துல இருந்து மகாலிங்கம் பாடிய கருப்பா.
0: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி, நன்றி.
0: பாடலுக்கு முன்னதாக மோர்கேஜ் 24 வழங்குகின்ற தகவல்கள்.
2: மோகேஷ் ஸ்ரீ ஃபினான்ஸ் விளக்கிறீங்க. நாடலாம் மோகேஷ் 24 சக்தி பகி 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பகத்திலே 3 அலுவலகங்களூடாக தனது சேவைகளை வழங்கி கொண்டிருக்கிறார். குறிப்பாக நீங்கள் 2 இயர்ஸ்க்கு மேல் பிசினஸ் கம்பெனியை ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720 மேல் இருக்கின்ற பொழுது up to $100,000 வரை பிசினஸ் லைன கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வீதத்திலே பெற்றுத்தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி. குறிப்பாக நீங்கள் ஒரு செகண்ட் மோகேஜினை சிறந்த வட்டி வீதத்திலே பெற்றுத்தருகின்றார். இதில் லெண்டர் ஃபீ அப்ரிசல் கிரெடிட் செக் இல்லாமல் 24 மணி நேரத்தில் அப்ரூவை பெற்று 72 மணி நேரத்தில் ஃபண்டை பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கை மேற்கொண்டு தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி. அழைப்பதற்கான தொலைபேசி இலக்கம் 416-821-4512 நீங்கள் அழைக்கலாம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, குறிப்பாக ஒரு ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம் அல்லது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான மோகேஜினை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக ஜிடிஏக்குள்ளே ஜிடிஏ தாண்டி வழியில் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதனை கூட உங்களுக்கு ஏற்பாடு செய்து தருகின்றார் மோகேஜ் 24 சக்தி வகை. இதேவேளை நீங்கள் ஃபர்ஸ்ட் மோகேஜை பிரேக் பண்ணாமல் $500,000 வரை கோமிக்கிட்டு லோனை பிரதான வங்கியிலே உங்களுக்கு $500,000 வரை ஹோம் குறிப்பாக ஹோம் எக்யூட்டி லோனை லெண்டர் ஃபீ இல்லாமலும் ரினுவல் ஃபீ இல்லாமலும் பெற்றுத்தருகிறார். குறிப்பாக இதில் வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒழுங்கும் மேற்கொண்டு தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி. ஆகவே இந்த ஹோம் ஈக்விட்டி லோன் பற்றி நீங்கள் மேலதிக விவரங்கள் அல்லது இலவச ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் சக்தி பகையை நாடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-821-4512 அழைக்கின்ற பொழுது நீங்கள் முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக நீங்கள் ஒரு லைன் கிரெடிட் கார்டு லோன் கிரெடிட் கார்டுன்னு சொல்லி ஏராளமான கடன்களுக்கெல்லாம் அதி உயர் வட்டி செலுத்திக் கொண்டிருந்தால் இந்த கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மோக்கச்சாக பிரதான வங்கியிலான டிடி ஸ்கோஷியா மற்றும் பிஎம்ஓ போன்ற வங்கிகளில் குறைந்த வட்டி வீதத்திலே பெற்றுத்தருகின்றார் மோக்கச்சினை. இதேவேளை உங்களுக்கு மிக வசதியாக 1 பேமெண்டாக செலுத்தக்கூடிய வசதியும் இதில் மேற்கொண்டு தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி. ஆகவே இது பற்றிய முழுமையான விவரங்களை அளிக்கின்ற பொழுது உங்களுக்கு இலவச ஆலோசனையும் வழங்க காத்திருக்கின்றார் சக்தி பகி. அலையுங்கள் 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைத்து முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் வீட்டுக்கான மோக்கச்சினை நீங்கள் பிரதான வங்கியில் ரினுவல் செய்ய முடியவில்லை என்றால் கூட அதை பீலண்டர் சூடாக உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கும் மேற்கொண்டு தருகின்றார் மோகேஜ் 24 சக்தி பகி என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதுவழி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, குறிப்பாக நீங்கள் ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம் அல்லது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான மோக்கச்சை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக ஜிடிஏக்குள்ளே ஜிடிஏ தாண்டி வெளியிலே பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கான ஏற்பாடுகள் கூட மேற்கொண்டு தருகின்றார் மோகேஜ் 24 சக்தி பகி. முன்னே நினைப்படுத்திக்கிறோம், நீங்கள் 2 இயர்ஸ்க்கு மேல் ஒரு பிசினஸ் கம்பெனியை ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720க்கு மேல் இருக்கின்ற பொழுது up to $100,000 வரை பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வீதத்திலேயும் பெற்றுத்தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி. அழைப்பதற்கான தொலைபேசி இலக்கம் 416-821-4512 416-821-4512.

5:28 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி 7:00 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 4:15 5:54 4:00 இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு கலக்கும் இசை நிகழ்வு ஐக்ளீன் கனடா வழங்கும் அப்படிப்போடு. இம்மாதம் 20 மாலை 5 கிரேட் கனேடியன் கேசினோ ரிசோர்ட்டில் இடம்பெறுகின்றது. கார்த்திக் திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ என பல பாடகர்கள் மற்றும் கலைஞர்கள் கலந்து கொள்கின்றார்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். நிகழ்ச்சி ஏற்பாடு வண்டர்மென் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் விண்ட்ரா ப்ரொடக்ஷன்ஸ். இந்த நிகழ்வுக்கான டிக்கெட்டுகளை பெற இதுவாக இலக்கம் 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 402 என்ற முகவரியில் அலுவலகம் திறந்திருக்கும். குழுவாக பெறப்படும் டிக்கெட்ஸுக்கு குரூப் பேக்கேஜ் டிஸ்கவுண்ட் வழங்கப்படுகின்றது. நேரில் டிக்கெட்களை கொள்வனவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு 416-756-1200.

0: Markham Road, Unit 406, 416-908-5656, 416-908-5656.
1: East FM, Tamil, Seedigal.

0: டொரண்டோவில் யூத பாடசாலைகள், வழிபாட்டுத் தலங்கள் மற்றும் அமெரிக்க துணை தூதரகத்தை குறிவைத்து இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களின் பின்னணியில் சிறுவர்களை பணம் கொடுத்து தாக்குதல்களுக்கு பயன்படுத்தும் வலையமைப்பு ஒன்று இயங்கி வருவதாக டொரண்டோ போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இந்த சம்பவங்கள் தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக கடந்த வாரம் நோத்யோக் பகுதியில் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரி மார்க் பினிசோட்டோ சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கு தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து வரும் நிலையில் டொரண்டோ போலீஸ் பிரதானி மைரன் டெம்கெவ் மற்றும் ஆர்சிஎம்பி இணைந்து இதுகுறித்த மேலதிக தகவல்களை வெளியிட்டுள்ளனர். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைவாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இதேவேளை இந்த தாக்குதல்களின் பின்னணியிலுள்ள உண்மையான சூத்திரதாரிகளை கண்டறிந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை நிலைநாட்டவும் பாரபட்சமற்ற விசாரணையை மேற்கொள்ளவும் வலியுறுத்தி கொழும்பில் பாரிய அமைதி ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொள்வதற்கு முன்னர் லெபனானின் பெய்ரூட் நகரில் 2 மணி நேரம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கண்டித்துள்ளார். அமெரிக்கா இல்லையென்றால் இஸ்ரேல் இல்லை என சுட்டிக்காட்டிய அவர் லெபனான் விவகாரத்தில் நேத்தன்யாகு அதிக பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த மிக முக்கிய தொழில்நுட்ப ரீதியிலான விவாதங்கள், சர்வதேச தடைகளால் பாதிக்கப்பட்டுள்ள ஈரானுக்கு வழங்கப்பட வேண்டிய நிதி நிவாரணங்கள், உலகளாவிய எரிசக்தி வர்த்தக பாதையான ஹோர்முஸ் நீரணியை மீண்டும் முழுமையாக திறப்பது குறித்த விரிவான வழிமுறைகள் ஆகியன முக்கிய அம்சங்கள் விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகின்றீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றைய அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 அவர்ஸ் கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள். JRS காலேஜ், 416-292-2455.
2: தம்பி பிரபா, கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே முகவரி, 1370 டான் மில்ஸ் ரோட். தம்பி பிரபா, கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம், 416-645-3027. பிசினஸ் டாக்ஸ், பிசினஸ் HST பிரச்சனைகள், கார்பரேட் டாக்ஸ் ஆடிட் போன்றவற்றிற்கும், அத்தோடு உங்கள் நிறுவன பேரோல் டாக்ஸ் விடயங்களுக்கும் உதவி செய்ய தம்பி பிரபாவின் டீம் மெம்பர்ஸ் காத்திருக்கிறார்கள். வாட்ஸ்அப் வாயிலாகவும் அழையுங்கள். 416-645-3027. நம்பி வாங்க தம்பி பிரபாவிடம், திரும்பி சந்தோஷமாய் போங்க. 416-645-3027. தம்பி பிரபா.
3: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamzin, 437-860-7002, 437-860-7002.
4: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
5: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
6: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காம்
7: அரசாங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22-கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22-கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.
3: 5:41 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி. 7:00 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-44-40-40. 416-55-44-40-40 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம்.
8: வணக்கம்.
3: எப்படி இருக்கீங்க கரண்? சொல்லுங்க. விட்டுட்டு போயிட்டாங்களே, என்ன செய்யறது? சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்? சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி கரண், வணக்கம். நன்றி, வணக்கம்.

0: 5:46 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி 4164504 5 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 நாங்களே நல்ல சுகமா இருக்கிறோம். என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: கரிகாலம் பாருங்க. அது ஒரு முறை சொன்னால் போதுமா அன்பே, ஒரு முறை சொன்னால் போதுமா, அந்த சாங்.
0: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. பாடலுக்கு முன்னதாக மோர்கேஜ் 24 வழங்குகின்ற தகவல்கள்.
2: நேரடியாக நாங்கள் மீண்டும் இணைந்திருக்கோம் மோர்கேஜ் 24 அலுவலகத்திலிருந்து. எங்களோட இந்த பகுதியில் சக்திபதி இணைந்திருக்கின்றார். வணக்கம் சக்திபதி.
3: வணக்கம். எந்த ஒரு மோர்கேஜ் தேவையாக இருந்தாலும் மோர்கேஜ் 24 நிறுவனத்திடம் தொலைபேசி ஊடாக்குவதற்கான தீர்வு இருக்கின்றது. தீர்வையும் தாண்டி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 இடங்களிலே காரியாலயம் கொண்டும் 1000 மேற்பட்ட மோர்கேஜிலே பூர்த்தி செய்த நிறுவனமாக மோர்கேஜ் 24 நிறுவனம் இருக்கின்றது. இன்று பலருக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான விடயம், உங்களுடைய மோர்கேஜ் வந்து பிரைவேட் இருக்கலாம், அல்லது ஒரு செகண்ட் மோர்கேஜ் இருக்கலாம், அல்லது வந்து வெஹிக்கிள் டெப்ஸ் இருக்கலாம், எல்லாத்தையும் கல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பேமெண்ட் மோர்கேஜோடு சேர்ந்து போய்கொண்டிருக்கும். அதே பெரிய பேமெண்டை 50% வரை குறைக்கலாம். நீங்க 10,000 கட்டி கொண்டு வந்தால் 5,000 வரும். அதுவும் பிரதான வங்கிகளான ஸ்கோஷியா, டிடிபிஎம் ஆகிய வங்கிகள் ரீஃபைனான்ஸ் பண்ணுவதன் மூலம் நாங்கள் அதை குறைப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆகவே அழையுங்கள்
2: நன்றி, வணக்கம். நன்றி சக்திபதி, எங்களுடன் இருந்து கொண்டதுக்கு.

5:54 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி 7:00 வரை நீங்கள் அமைந்து கொள்ளலாம். 4165544400. ஃபிஃபா உலகக்கிண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு கலக்கும் இசை நிகழ்வு ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு இம்மாதம் 20 மாலை 5 கிரேட் கெனேடியன் கேசனோ ரிசோர்ட்டில் இடம்பெறுகின்றது. கார்த்திக் தீப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம், குப்புசாமி, சாய்ந்தவி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ என பல பாடகர்கள் மற்றும் கலைஞர்கள் கலந்து கொள்கின்றார்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திருங்கள். வித்யாசாகர் லைவ் இன் கன்சர்ட் நிகழ்ச்சி ஏற்பாடு வண்டர்மேன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் விண்ட்ரா புரொடக்ஷன்ஸ். இந்த நிகழ்வுக்கான டிக்கெட்ஸை பெற இதுவாக இலக்கம் 2225 மார்க்கம் ரோட் யூனிட் 402 என்ற முகவரியில் அலுவலகம் திறந்திருக்கும். குழுவாக பெறப்படும் டிக்கெட்ஸுக்கு குரூப் பேக்கேஜ் டிஸ்கவுண்ட் வழங்கப்படுகின்றது. நேரில் டிக்கெட்களை கொள்ளுங்கள் செய்யலாம். தொடர்புகளுக்கு 416-756-1200.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
2: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899. 6472935899.
0: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
4: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham,
4: 416-461-6401.
5: காலம் தரும் நாயகனே.
6: டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், பரோடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம், June 21 ஞாயிறு கொடியேற்றம், June 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா, July 1 புதன்கிழமை மாம்பழ திருவிழா, July 2 வியாழன் வேட்டை திருவிழா, July 3 வெள்ளி சப்பரம், July 4 சனி தேர் திருவிழா, July 5 ஞாயிறு தீர்த்தம், July 6 திங்கள் பூங்காவனம், July 7 செவ்வாய் வைரவர்மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், 3411 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காபரோ, 416-299-9995.

0: ஆறு மணி 4 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி 77 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-44-00. வெளியில் 21 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவதும் 21 டிகிரி செல்சியஸ் நாளைய தினம் புதன்கிழமை 21 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது 23 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலை 4% குறைவடைய இருக்கின்றது. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் காசிநாதன்.
0: எப்படி இருக்கீங்க காசிநாதன்?
1: சோமா இருக்கிறோம்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறோம்?
1: சந்திரமணி படத்துல இருந்து கொக்கு பாட்டு.
0: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி காசிநாதன், வணக்கம். உங்கள் ஊர் ஒன்று கூடல்கள், பாடசாலை ஒன்று கூடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை இஸ்டெஃப்எம்முக்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் istfmcommunity@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். istfmcommunity@gmail.com.

0: 6:10 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளும் அடுத்த நீங்கள் வணக்கம்.
1: வணக்கம் லாவண்யா, எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க ரோஹிணி?
1: நல்ல சுகமா இருக்கிறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறோம்?
1: இன்றைக்கு தசாவதாரத்துல இருந்து கல்லை மட்டும் கண்டால் கலவு தெரியாது.
0: சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகளில் 9 கடந்த வேளையில் ஈராக் மற்றும் நோர்வே அணிகளுக்கான போட்டியில் எந்த அணியும் இதுவரை கோல் போடவில்லை. 7 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 4165544040.

0: 6:16 கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம்மின் காஃபி 77 மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5544-0040 இணைந்து கொள்ளும் அடுத்த நீங்கள் வணக்கம்.
1: வணக்கம் கண்ணன் பேசுறேன். நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
0: நல்ல சோமா இருக்கும் கண்ணன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: பாட்டு அந்த சிம்பு நடிச்ச அந்த வந்தா ராஜாவா தருவான் செப்படத்துல இருந்து ஒன்றுக்கு ரெண்டா அந்த பாட்டு.
0: சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி கண்ணன், வணக்கம்.
1: நன்றி, நன்றி.
0: பாடலுக்கு முன்னதாக மோர்கேஜ் 24 வழங்குகின்ற தகவல்கள்.
2: நாங்கள் மீண்டும் நேரடியாக இருந்து இந்த பொழுது எங்களோட சக்தி பகிர்ந்து இருக்கின்ற. வணக்கம் சக்தி பகிர்.
3: வணக்கம். எந்த ஒரு மோட்கேஜ் தேவையாக இருந்தாலும் மோட்கேஜ் 24 நிறுவனத்திடம் அதற்கான தீர்வு நீங்கள் தொலைபேசியில் அழைக்கும் பொழுது நாங்கள் வழங்குகின்றோம். அதை முடியுமா முடியாதா செய்வதற்கு எவ்வளவு காலம் இருக்கும் என்று கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 இடங்களிலே காரியாலயங்களை இயங்கிக் கொண்டிருக்கின்றது. டொரண்டோவிலே யங் என் ஷெப்பர்ட் சந்திப்பிலும், ஸ்காப்ரோவிலே மாக்கமன் மில்னஸ் சந்திப்பிலும், மிசிசாகாவிலே ஸ்கொயர் ஒன் மோலுக்கு முன்பாகவும் வந்து காரியாலயம் அமைந்திருக்கின்றது. என்று பலருக்கும் இருக்கிற முக்கியமான விடயம் உங்களுடைய மாதாந்த கட்டுப்பணங்கள், அதாவது வந்து உங்களுடைய மோட்கேஜோட சேர்த்து உங்களுக்கு செகண்ட் மோட்கேஜ் இருக்கலாம், அல்லது வந்து உங்களோட மோட்கேஜ் வந்து பிரைவேட் இருக்கலாம், அல்லது செகண்ட் ஒரு பி சைட் இருக்கலாம், அல்லது வெஹிக்கிள் லீஸ் அதுன்னு சொல்லி எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டை பே பண்ணி கொண்டிருப்பீங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை ரீஃபைனான்ஸ் பண்ணி ஒரு பிரதான வங்கியான ஸ்கொஷியா பிஎம் டிஏடிஐ வங்கியில் கொண்டு போகக்குள்ளையோ, அல்லது நல்ல லோ இன்ட்ரெஸ்ட் தர பிஎம் பி சைடுக்கு கொண்டு போகக்குள்ளையோ உங்களுடைய மாதாந்த கட்டுப்பணங்களை 50% வரை நீங்கள் குறைத்துக் கொள்ளலாம். ஆகவே அலையுங்கள் 1-6-821-4514. உங்களுக்கான ஹோமி கூட்டி லோனை பெற்றுத்தரும். இது பிரைவேட் மோர்கேஜ் கிடையாது, லெண்டர் ஃபீ கிடையாது, ரினியூவல் ஃபீ கிடையாது. இது வந்து வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய விதத்தில் உங்களுக்கான ஹோமி கூட்டி லோனை 100,000 பெறும்பொழுது நீங்கள் மறந்து கட்டுப்படுங்க, ஜஸ்ட் $800 தான் பே பண்ணுவீங்க. 416-821-4512. இதையும் தாண்டி இன்று பலருக்கும் இருக்கிற ஒரு கொமர்ஷியல் மோர்கேஜினோட பெரிய டவுன் பேமெண்ட் வேணும், அதை எப்படி அதை பெறுவது, அதுவும் பிரதான வங்கியில் எப்படி உங்களை குறைந்த வட்டி விதத்தில் பெறுவது, பல சந்தேகங்கள் இருந்தால் எங்களுடைய கொமர்ஷியல் டீம் ஊடாக உங்களுக்கான கமர்ஷியல் மோர்கேஜுக்கான அப்ரூவலை பெற்று தருகிறோம். அதுவும் வந்து மிக குறைந்த டவுன் பேமெண்டோட. அலையுங்கள் 416-821-4512. ஆனால் மினிமம் குவாலிஃபிகேஷன் உங்கள் கிரெடிட் ஸ்கோர் ஓவர் 720 மேல இருக்க வேண்டும். உங்களுடைய பிசினஸ் 2 இயர்ஸுக்கு மேல இருந்தால் அழைக்க வேண்டிய இலக்கம் 416-821-4512. இது மட்டுமன்றி உங்களுக்கான செகண்ட் மோர்கேஜ் அப்ரூவல் 24 hours ஃபண்டிங் இன் 72 hours செய்துவிடும். மற்றது உங்களுக்கு வந்து ஜூஎஸ்ல வந்து இருக்கிற ப்ராப்பர்ட்டிக்கு மோர்கேஜ் பெற்று தருவோம். ப்ராப்பர்ட்டியை வேண்டதுக்கான ரியல் எஸ்டேட் பண்ண அவளுக்கு செய்துவிடும், அதாவது ஃப்ளோரிடா, டெக்ஸாஸ், மயாமி, மற்றது வந்து ஆய் மாநிலங்கள் வந்து அதற்கான மோர்கேஜ் அரேஞ்ச்மெண்ட்டையும் அந்த ப்ராப்பர்ட்டியையும் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து எப்படி ரெண்ட்டு கொடுத்து அரேஞ்ச் பண்ணுவோம் என்பதையும் நாங்கள் ரெண்டல் பார்ட்னர் சூடாக வந்து நாங்கள் உங்களுக்கு பெற்று தருகிறோம். ஆகவே மேலதிய விவரங்கள் இருந்தால் நீங்கள் அழைக்க வேண்டிய இலக்கு அதை குறித்துக் கொள்ளுங்கள். மோர்கேஜ் 24 நிறுவனத்தை 416-821-4512. 416-821-4512. நன்றி,
2: நன்றி சத்யபதி உங்களோட நடந்து கொண்டதுக்கு.

6:25 கெடுகொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி 4116554400. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு கலக்கும் இசை நிகழ்வு ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இம்மாதம் 20 மாலை 5 கிரேட் கனேடியன் கேசினோ ரிசோர்ட்டில் இடம்பெறுகின்றது. கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷா என பல பாடகர்கள் மற்றும் கலைஞர்கள் கலந்து கொள்கின்றார்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். வித்யாசாகர் லைவ் இன் கன்சர்ட். நிகழ்ச்சி ஏற்பாடு வண்டமன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் விண்ட்ரா ப்ரொடக்ஷன்ஸ். இந்த நிகழ்வுக்கான டிக்கெட்ஸை பெற இதுவாக இலக்கம் 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 402 என்ற முகவரியில் அலுவலகம் திறந்திருக்கும். குழுவாக பெறப்படும் டிக்கெட்ஸுக்கு குரூப் பேக்கேஜ் டிஸ்கவுண்ட் வழங்கப்படுகின்றது. நேரில் டிக்கெட்களை கொள்வனவு செய்யலாம். 416-756-1200. ஈராக் மற்றும் நோர்வே ஆகிய அணிகளுக்கு இடையிலான போட்டிகளில் 24 நிமிடம் கடந்திருக்கின்ற வேளையில் இந்த அணியும் இதுவரை எந்த கோலையும் பெறவில்லை.

கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் மீண்டும் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாக உள்ளன. அமெரிக்க மற்றும் கனேடிய வர்த்தக அமைச்சர் டொமினிக் லெப்ளாங்க், அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி மற்றும் கனேடிய

0: அமைச்சர் குழுவை அனுமதிப்பது தொடர்பிலான அறிவித்தலை நீதிமன்றம் புதன்கிழமை அறிவிக்கும் என சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். இதேவேளை இன்று மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணியின் போது மேலும் 6 எண்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை நிதித்துறை அமைச்சர் மேரியா வில்சன் இன்று வெளியிட்டுள்ளார். முன்னதாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் பதவியேற்ற போது நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என கூறியிருந்த நிலையில் பரவலாக எதிர்பார்க்கப்பட்ட நிலையிலும் இவ்வறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இதில் தமிழ்நாட்டின் நிதி வருவாய் மற்றும் கடன் குறித்து அறிக்கையில் தகவல்கள் வெளியாகியுள்ளன.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கோபி டபுள் டபுள் கோபி டபுள் டபுள்
1: ஆறு மணி 33 நிமிடம். முப்பத்தி ஒரு நிமிடம் கடந்திருக்கின்ற வேளையில் நோர்வே அணி இப்போது ஒரு கோல் பெற்றிருக்கின்றது. ஈராக் அணி இன்னும் ஒரு கோல் பெறவில்லை. 1-0 என்ற வகையில் நோர்வே அணி இப்போது முதலிடத்தில் இருக்கின்றது. ஃபிஃபா உலக கிண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infiniti QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960
3: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
4: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூபோர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். Ramesh 437-243-1719 437-243-1719
5: Master Productions மற்றும் C Shop Entertainment பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV Tour in Toronto. Tour in Toronto. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். Anirudh XV Tour in Toronto exclusive radio partner East FM 102.7
6: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
7: அது சரி.
6: உங்களுக்கு ஆடி கார்
7: என்னது
6: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
8: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
9: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
8: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
9: 416-900-4599
2: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
10: 6:41 39 கடந்திருக்கின்ற வேளையில் இப்போது ஈராக் மற்றும் நோர்வே அணிகள் 1-1 என்ற கோலினை பெற்றிருக்கின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள்.

6:45 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்டஃபமின் காஃபி டபுள் டபுள். 44 கடந்திருக்கின்ற வேளையில் நோர்வே இப்போது 2 பெற்றிருக்கின்றது. ஈராக் அணி இப்போது 1 பெற்றிருக்கின்றது. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு கலக்கும் இசை நிகழ்வு ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு இம்மாதம் 20 மாலை 5 கிரேட் கெனடியன் கேசினோ ரிசோர்ட்டில் இடம்பெறுகின்றது. கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷா என பல பாடகர்கள் மற்றும் கலைஞர்கள் கலந்து கொள்கின்றார்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். வித்யாசாகர் லைவ் இன் கன்சர்ட் நிகழ்ச்சி ஏற்பாடு ஒண்டமன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் வின்ட்ரா புரொடக்ஷன்ஸ். இந்த நிகழ்வுக்கான டிக்கெட்ஸை பெற இதுவாக இலக்கம் 2225 மார்க்கம் ரோட் யூனிட் 402 என்ற முகவரியில் அலுவலகம் திறந்திருக்கும். குழுவாக பெறப்படும் டிக்கெட்ஸுக்கு குரூப் பேக்கேஜ் டிஸ்கவுண்ட் வழங்கப்படுகின்றது. நேரில் டிக்கெட்களை கொள்வனவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு 416-756-1200.

0: 6:49 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள். 48 நிமிடங்கள் கடந்திருக்கின்ற வேளையில் 2-1 என்ற கோல் வீதத்தில் நோர்வே அணி முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியில் தொடர்வது மோர்கேஜ் 24 வழங்குகின்ற தகவல்கள்.
1: மேலாக இதே சேவையை மூன்று இடங்களில் $100,000 மிக குறைந்த வட்டி வீதத்தில் நாங்கள் பெற்றுத் தருகிறோம். ஆகவே அது பிரதான வங்கியில் பெற்றுத் தருகிறோம். அலையுங்கள் 416-821-4512. உங்களுக்கான கொமர்ஷியல் மோட்கேஜ் தேவைகள் இருந்தால் 416-821-4512. பிசினஸ் லோன் அப்ரூவல் 1 வீக் இந்த பிரதான வங்கியில் வந்து up to 100,000 மட்டும். உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் 122 இயர்ஸுக்கு மேல உங்களோட பிசினஸ் இருந்தால் அலையுங்கள் 416-821-4512. இது மட்டும் இல்லாமல் செகண்ட் மோட்கேஜ் அப்ரூவல் 24 ஹவர்ஸ் ஃபண்டிங் இன் 72 ஹவர்ஸ், நோ கிரெடிட் செக், நோ அப்ரூவல் 6:53
0: அந்த தகவல்களோடு நிறைவுக்கு வருகின்றது இன்று ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள். மீண்டும் நாளைய தினம் மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகிழலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு நிபாஜினி மற்றும் சஹானா. விடைபெற்று செல்வது லாவண்யா. இனிமையான வணக்கம் நேர்களே.

0: கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 ஜூன் 15 தேதி முதல் ஜூலை 3 தேதி வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஜூன் 27 சனிக்கிழமை சப்பரம், ஜூன் 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, ஜூன் 29 திங்கள் காலை தீர்த்தம், ஜூன் 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, ஜூலை 3 வெள்ளி வைரவர் மடை. கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட், மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000.
1: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறுது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
2: உங்கள் சகல விதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
3: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
2: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
3: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
2: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா. கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416-457-0651. Conditions apply.
0: பாசிக்குடா கார்டன்ஸ், நல்லூர் குமரன் கட்டுமானத்தில் மட்டக்களப்பு பாசிக்குடா பீச்சிற்கு அருகே திருகோணமலை ஹைவேயில் அனைத்து வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்ட வீடமைப்பு திட்டம். 200 மேற்பட்ட பிரீமியம் விலாஸ் அபார்ட்மெண்ட் மற்றும் லேண்ட் பிளாட், 24 hours ரெஸ்டாரண்ட், ஜிம், பிசினஸ் லான்ச், 24 hours செக்யூரிட்டி, மேலும் அனைத்து வசதிகளுடன் 1 bedroom 600 square feet வீடு ஒன்றின் விலை 32,500 கெனடியன் டாலர்ஸ் மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஆர் ரிஷிகேஷன், 6478182798, 6478182798.
4: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 6473025748, 6473025748, camsonics.com.
2: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum, மற்றும் Tankless Water Heaters, விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort. இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham Street, Sandipil, Yellow Building, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
5: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசன்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ், குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம், அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-106. ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
6: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட், ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு ரீட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம், குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு ரீட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு விண்ட்ரா ப்ரொடக்ஷன், வண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200,
0: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி. ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர் 416-558-2551.
2: சன்ஃப்ளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம கிளியரன்ஸ் சேல். ஜூன் 1 முதல் ஜூலை 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃப்ளவர் பர்னிச்சர் வழங்கும் சம கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4 3 7 2 6 7 2 3 9 4 4 1 6 2 8 9 9 9 3.
4: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.

வீட்டு

0: நன்றி லாவண்யா. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாலை வணக்கம் சஹானா.
1: மாலை வணக்கம் நிபாஜினி, எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமா இருக்கு. இந்த வரக்குள்ளேயே பாத்தீங்களா சஹானா, கொஞ்சம் அந்த குழப்பத்தோடையும் இதோடையும் தொடர்ந்து இரண்டு மணித்தியாலங்களுக்கு வானொலியில் நாம் ஒரு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம் என்று ஜூன் மாதம் 16 திகதி நிகழ்ச்சியில் தான் நீங்களும் இணைந்திருக்க போகிறீர்கள்.
1: தொடர்ச்சியாக 2 மணி நேரங்களும் உங்களுக்காக உற்சாகத்துடன் நாங்களும் நிறைய விஷயங்கள் எப்பவும் போல இன்றைய நாளும் கொண்டு வந்திருக்கிறோம். வெளியே காலநிலை தற்போது 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும் உடனே 24 டிகிரி சாசிசாகவும் இருக்கிறது. அதேவேளையில் எரிபொருளின் விலை 4 சதங்களால் குறைவடைந்து கொள்ள இருக்கின்றது. நள்ளிரவு போது
0: ஈஸ்ட் FM.co.in நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் FM தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் FM 102.7. ஈஸ்ட் FM தொடர்புகளுக்கு 416-8241-212 மற்றும் ஈஸ்ட் FM 102.7@gmail.com எனும் மின்னஞ்சலூடாகவும் தொடர்பு கொள்ள முடியும்.
1: அதே மாதிரி நாங்களும் முதல் மணித்தியாரத்தில் முதல் பாடலை எடுத்து தங்கத்தமிழ் வார்த்தையோடு இணைந்திருக்க போகின்றோம். அதனைத் தொடர்ந்து நல்லதா 4 விஷயம் சொல்லும் நேரமாக இருக்க போகிறது. அதுக்கு பிறகு முதன்மை 3 பகுதியில் முக்கியமான 3 செய்திகள், அதாவது ஹாட்டா ட்ரெண்டிங்கா இருக்கிற 3 செய்திகள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் நேரமாக இருக்க போகிறது.
0: இரண்டாவது மணித்தியாரத்தில் நேர்களை சந்திக்கும் மல்லித்தந்த வானம் போட்டு நிகழ்ச்சியையும் உங்களுக்காக இன்றும் காத்திருக்கிறது. அதையும் தொடர்ந்து செய்திகள் என்று சொல்லி ஏராளமான விஷயங்கள் வரப்போது. அது மட்டும் இல்லாமல் இந்த சுட சுட ஃபீஃபா வேர்ல்ட் கப் நடந்து கொண்டிருக்கிற இந்த ஸ்கோர்ஸையும் உங்களோடு அப்டேட்ஸாக பகிர்ந்து கொள்ள நாங்களும் காத்திருக்கிறோம். எனவே 2 மணித்தியாலங்கள் ஈஸ்ட் FM காற்றலையில் நம்ம ஊர் ஈவினிங் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள்.

0: ஃபுட்பால்ன்றதும் அந்த ஃபுட்பாலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாடல் இதில் பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஃபுட்பாலை வச்சுக்கொண்டு தான் இந்த பாடலில் இருக்கு. அப்படிதான் நாங்கள் ஆரம்பித்து வச்சிருக்கிறோம்.
1: சமயோஜித புத்தியை நாங்கள் பயன்படுத்திருக்கிறோம்.
0: இன்னும் ஒரு புத்திசாலித்தனம் சாகனா உங்களுக்கு. இருந்தாலும் நாங்கள் அந்த அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தரப்போறோம்ன்றதுக்காக தான் இப்படி ஒரு ஸ்டார்டிங் நாங்களும் ஆரம்பித்து வச்சிருக்கிறோம். இருந்தாலும் அதற்கு முதல் நாங்கள் தங்கத்தமிழ் வார்த்தையை பார்க்க இருக்கின்றோம்.
1: ஆமாம், இன்றைய நாள் நாங்கள் கொண்டு வந்திருக்கிற அந்த அழகிய தமிழ் வார்த்தை அமரசி என்ற வார்த்தை தான்.
0: அமைதி இல்லாவிட்டால் அமைதியான நிலையை குறிக்கும் சொல் தான் அமரசி என்பது.
1: நாம் இன்று அமைதி அல்லது சாந்தம் அப்படின்ற எல்லாம் சொல்ல வந்து இப்போ பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் சங்க கால இலக்கியங்களில் அமரசி என்ற தூய தமிழ் சொல்லால் தான் அமைதி என்ற வார்த்தையை வந்து குறிப்பிட்டிருக்கின்றார்கள். மன போராட்டங்கள் எல்லாம் மோய்ந்து அடங்கும் நிலையை இது குறிக்கும் அப்படின்ற வந்து கூறப்படுகிறது.
0: 7:13 இஸ்டெஃபம் வானொலியில் நம்ம ஒரு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொராண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகமாக இஸ்டெஃபம் 102.7 திகழ்கிறது.
1: அந்த வகையில் தற்போது வரை எடுக்கப்பட்ட கோல்ஸ் வீதம் பார்த்தோம் ஆனால் ஈராக் தற்பொழுது வரை 1 கோலும் நோர்வே 2 கோல்களும் பெற்றிருக்கின்றன.

0: எப்பொழுதும் கேளுங்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4 3 7 9 9 4 4 5 0. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம், வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4 3 7 9 9 4 4 5 0. info@canadapilotprogram.com.
3: Prisha Law Professional Corporation.
4: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6 4 7 4 7 8 0 1 4 4.
5: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்திறனியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
5: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
4: 2225 மார்க்கம் ரோட், Sweet 307-647-478-0144.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
6: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
7: டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், தமிழ் பேசும் பல் மருத்துவர்கள் கடமையாற்றுகின்றனர். விஸ்டம் டீத் ரிமூவல் உட்பட சகல விதமான பட் சிகிச்சைகளையும் பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் பட் சிகிச்சைகளுக்கான அரசாங்க உதவி திட்டமான CDCP எதிர்வரும் June 30 காலாவதியாவதற்கு முன்பாக உங்கள் அப்பாயின்மெண்ட்களை மேற்கொள்ள அழியுங்கள். சகல விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக் கொள்ளப்படும். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், 3175 ரதர்ஃபோர்ட் டிரைவ், யூனிட் 36, கான்கோர்ட், வான் மில்ஸ் மோலுக்கு முன்பாக உள்ள பிளாசாவில். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், 905-761-1181 அல்லது 647-884-9080.
8: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: நேரம் 7:25. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு கலக்கும் இசை நிகழ்வு ஐக்ளீன் கனடா வழங்கும் அப்படிப்போடு இம்மாதம் 20 மாலை 5 கிரேட் கனேடியன் கசினோ ரிசோர்ட்டில் இடம்பெறுகிறது. கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம், கூப்புசாமி, சாய்ந்தவி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷா என பல பாடகர்கள் மற்றும் கலைஞர்கள் கலந்து கொள்கின்றார்கள். வாருங்கள் இசையோடு மகிழ்ந்திடுங்கள். வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட் நிகழ்ச்சி ஏற்பாடு வண்டர்மேன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் வின்ரா ப்ரொடக்ஷன்ஸ். இந்த நிகழ்வுக்கான டிக்கெட்டுகளை பெற ஏதுவான இலக்கம் 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 402 என்ற முகவரியில் அலுவலகம் திறந்திருக்கும். குழுவாக பெறப்படும் டிக்கெட்டுகளுக்கு குரூப் பேக்கேஜ் டிஸ்கவுண்ட் வழங்கப்படுகின்றது. நேரில் டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு 416-756-1200.
1: 7:26 ஈஸ்ட் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த பொழுதில் நாங்களும் நல்லதா 4 விஷயம் பகுதியில் இணைந்திருக்க போகின்றோம். முக்கியமான வீட்டு சாவிகள் மற்றும் அடையாள அட்டைகளை வைப்பதற்கென்று வாசலுக்கு அருகே ஒரு குறிப்பிட்ட இடத்தை நீங்கள் உருவாக்கினீங்கன்னா உங்களுக்கும் இலகுவாக இருக்கும் என்பது ஒரு விஷயமாக எடுத்து வந்திருக்கின்றோம்.
0: ஆமா, வீட்டை விட்டு அவசரமாக வெளியில் கிளம்பும் போது சாவியோ அல்லது பணப்பையோ எங்கும் வைத்தோம் என்று தேடி அப்படி கஷ்டப்படாம உடனேடியா அதிலே இருந்து எடுத்துட்டு போயிடலாம். இதுதான் இன்றைய நாள் நாங்கள் கொண்டு வந்திருக்கிற அந்த நல்ல விடயமாக இருக்கிறது. இந்த பொழுதில் நாங்களும் மோகேஷ் 24 வழங்குகின்ற தகவல்களை கேட்டு கொள்ளலாம்.
2: மோகேஷ் ரீஃபினான்ஸ் விளக்கிறீங்க. நான் தான் மோகேஷ், 24 சக்தி பகி. இந்த பொழுது எங்களோட முன் முடிந்திருக்கிறார். வணக்கம் சக்தி பகி.
3: வணக்கம். எந்த ஒரு மோகேஜ் தேவையாக இருந்தாலும் மோகேஜ் 24 நிறுவனத்திலும் அதற்கான தீர்வு இருக்கின்றது. இன்று ரீஃபைனான்ஸ் என்று பார்த்தால் உங்களுக்கு வந்து உங்களோட மோகேஜ் வந்து பிரைவேட் இருக்கலாம், அல்லது செகண்ட் மோகேஜ் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு டெப்ஸ் இருக்கலாம், வெஹிக்கிள் லீஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தா ஒரு பெரிய ஒரு தொகையை வட்டியாக மட்டும் நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அதையும் தாண்டி ஒரு பெருந்தொகையான பணம் உங்களோட மாதாந்த செலவுகளுக்கு தேவைப்படும். இப்படி ஒரு சூழ்நிலை நீங்கள் இருந்தால் உங்களோட ப்ராப்பர்ட்டி ரீஃபைனான்ஸ் பண்ணுவோம். உங்கள் மாதாந்த கட்டுப்பணம் கிட்டத்தில் 50% வரை நீங்கள் குறைத்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. இதையும் தாண்டி வந்து இதை பிரதான வங்கியிலான டிடிஎஸ், கோஷியா, பிஎம்ஓ ஆகிய வங்கிகள் உங்களுக்கான மோர்கேஜ் செய்து தரப்படும். அலையுங்கள் 416-821-4512 என்ற இலக்கத்துக்கு அழைக்கலாம். இது மட்டுமன்றி உங்களுக்கு ஒரு கிரெடிட் கார்டு டெப்ஸ் இருக்கு, ஒரு 100,000 வைப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஆனால் உங்களை ஃபர்ஸ்ட் மோர்கேஜ் பிரேக் பண்ணாமல் உங்களுக்கான ஹோம் இக்விட்டி லோனை பெற்று தரும் அந்த கடனை அடைப்பதற்கு, அதுவும் உங்கள் மாதாந்த கட்டுப்பாடு $3,000 நீங்கள் பே பண்ணுவீங்க உங்களோட கிரெடிட் கார்டுக்கு தற்பொழுது, பிளஸ் உங்களோட கிரெடிட் ஸ்கோர் குறைந்து செல்லும். ஆனால் உங்கள் ஹோம் இக்விட்டி லோனாக பெறும் பொழுது நீங்கள் கட்டுற பணம் வந்து $800 வட்டியும் முதலும் சேர்த்து, இது லெண்டர் ஃபீ கிடையாது, ரினியூவல் ஃபீ கிடையாது, அதையும் தாண்டி இது வந்து ஒரு பிரைவேட் மோர்கேஜும் கிடையாது. அலையுங்கள் 416-821-4512. இது மட்டுமல்ல, இந்த உங்களுக்கு வந்து ஒரு கமர்ஷியலுக்கான மோர்கேஜை வந்து மிக குறைந்த வட்டியில் பிரதான வங்கிகள் நாங்கள் பெற்று தருவோம். அழைக்க வேண்டிய இலக்கம் 416-821-4512 என்ற இலக்கத்துக்கு அழையுங்கள். 416-821-4512 என்ற இலக்கத்துக்கு அழைக்கலாம். மற்றும் உங்களுக்கான பிசினஸ் லோன் அப்ரூவல் இன் வித்தின் 1 பிரதான வங்கியில் அப் டு 100,000 மட்டும் பேசிக் குவாலிஃபிகேஷன். உங்கள் கிரெடிட் ஸ்கோர் வந்து ஓவர் 700 மேலே இருக்க வேண்டும். 2 மேலே உங்கள் பிசினஸ் இருந்தால் 416-821-4512. மேடம், உங்களோட பிசினஸ் அக்ரிகல்ச்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் எந்த விதமான மோர்கேஜ்களுக்கும் வந்து மோர்கேஜ் 24 நிறுவனம் ஜிடிஏ பெரும்பாகத்திலே 10 மேலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இதே மாதிரி இந்திய சூழலும் வந்து பலருக்கும் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை செய்ய விரும்பினால் யூஎஸ் இஸ் எ கிரேட் லொகேஷன் என்னன்னு சொன்னால், டெக்ஸாஸ், மயாமி, புளோரிடா ஆகிய இடங்களில் வந்து உங்களுக்கான ப்ராப்பர்ட்டியை எங்களுக்கு ரியல் எஸ்டேட் பார்ட்னர்ஸ் உங்களாக பெற்றுத் தருவது மட்டுமன்றி அந்த ப்ராப்பர்ட்டிக்கான மோர்கேஜை நீங்கள் கனடாவிலிருந்து கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான ஒழுங்கையும், பிளஸ் பாயிண்ட் என்னவென்றால் இதில் வந்து நீங்கள் அமெரிக்காவில் இப்படி நடக்கிற ப்ராப்பர்ட்டியை வைக்கும் பொழுது அதற்கான ரெண்டலையும் மேனேஜ் பண்ணி நாங்கள் தந்து, அந்த பிளஸ் உங்களுக்கான அந்த மோர்கேஜும் வந்து என்ன நடக்கும் சொன்னால் மோர்கேஜை பே பண்ணி உங்களுக்கு மிச்ச காசு சேவிங் ஆகும் வரும் அந்த யூஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட். மேலதி விவரங்களுக்கு நீங்கள் மோர்கேஜ் 24 நிறுவனத்தை அழைத்து என்னுடன் கலந்து ஆலோசனைக்கு அழைக்க வேண்டிய இலக்கத்தை குறித்து கொள்ளுங்கள். 416-821-4512 மீண்டும் 416-821-4512 என்ற இலக்கத்துக்கு அழைத்து என்னுடன் நீங்கள் கலந்து ஆலோசிக்கலாம். நன்றி, வணக்கம்.
2: நன்றி சக்தி பகி, உங்களோட நடந்து கொண்டிருக்கு.
4: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

டொரண்டோவில் யூத பாடசாலைகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் அமெரிக்க துணை தூதரகத்தை குறிவைத்து இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களின் பின்னணியில் சிறுவர்களை பணம் கொடுத்து தாக்குதல்களுக்கு பயன்படுத்தும் வலையமைப்பு ஒன்று இயங்கி வருவதாக டொரண்டோ போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இந்த சம்பவங்கள் தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக கடந்த வாரம் நோத்யோக் பகுதியில் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரி மார்க் பினிசோட்டோ சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கு தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து வரும் நிலையில் டொரண்டோ போலீஸ் பிரதானி மைரன் டெம்கெவ் மற்றும் ஆர்சிஎம்பி இணைந்து இதுகுறித்த மேலதிக தகவல்களை வெளியிட்டுள்ளனர். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைவாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இதேவேளை இந்த தாக்குதல்களின் பின்னணியில் உள்ள உண்மையான சூத்திரதாரிகளை கண்டறிந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை நிலைநாட்டவும் பாரபட்சமற்ற விசாரணையை மேற்கொள்ளவும் வலியுறுத்தி கொழும்பில் பாரிய அமைதி ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொள்வதற்கு முன்னர் லெபனானின் பெய்ரூட் நகரில் 2 மணி நேரம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கண்டித்துள்ளார். அமெரிக்கா இல்லையென்றால் இஸ்ரேல் இல்லை என சுட்டிக்காட்டிய அவர் லெபனான் விவகாரத்தில் நேதன்யாகு அதிக பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த மிக முக்கிய தொழில்நுட்ப ரீதியிலான விவாதங்கள், சர்வதேச தடைகளால் பாதிக்கப்பட்டுள்ள ஈரானுக்கு வழங்கப்பட வேண்டிய நிதி நிவாரணங்கள், உலகளாவிய எரிசக்தி வர்த்தக பாதையான ஹோர்முஸ் நீரணியை மீண்டும் முழுமையாக திறப்பது குறித்த விரிவான வழிமுறைகள் ஆகியன முக்கிய

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: Ajax Mitsubishi Canada's number 1 PHEV kalai 1.49% rate il varantham $108 plus tax il irundhu finance aladhu lease seyungal 5 aandugal

0: அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ் மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் எஸ்யூவியை பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR-களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸிலிருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. ஆமெட் தம்சீன் 4378607002
1: நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைண்ட்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன் ஃப்ரீ இன்சுலேஷன் கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ யூனிட் 15 ஸ்காப்ரோ 416-841-5301
2: ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வேல் விழா ஜூலை 1st புதன்கிழமை மாலை 5 முதல் வெகு சிறப்பாக நடைபெற திருவருள் கூடியுள்ளது. அன்றைய தினம் ஸ்ரீ சண்முக பெருமான் அழகிய சித்திர தேரில் எழுந்தருளி விசேட தவில்நாத சுவர இசையுடன் வீதி வலம் வரும் அருட்காட்சியை கண்டு மகிழலாம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் சன்சிட்டி பிளாசா 416-613-1883
3: லட்டிகா புரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் ஜூன் 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள் முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479965
4: 2647-549-0059.

0: 7:44 மிஸ் எஃப்எம் வானொலியில் நம்ம உரிவின் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஃபீஃபா உலக கிண்ண போட்டிகளில் 2026 டொராண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகமாக ஈஸ்ட் எஃப்எம் 102.7 திகழ்கிறது. அந்த வகையில் நாங்கள் ஃபீஃபா வேர்ல்ட் கப் இப்பொழுது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மேட்சின் ஸ்கோர் அப்டேட் செய்து தான் பார்க்க போகிறோம். பாஸ்டனில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மேட்ச் வந்து ஈராக் மற்றும் நோர்வேக்கு இடையிலான மேட்சாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
1: ஆமாம், அந்த வகையில் 80 நிமிடங்கள் நிறைவில் நோர்வே 3 கோல்கள் வீதம் முன்னணியில் இருக்கின்றது. ஈராக் 1 கோல் பெற்றிருக்கின்றது. 3-1 என்ற வீதத்தில் நோர்வே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்றது.
0: 7:45 நாங்கள் இந்த பொழுதில் முதன்மை 3 பகுதிக்கு செல்ல இருக்கின்றோம். இன்றும் உலகத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்க முக்கியமான விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் நேரமாக இருக்கிறது. அதில் அந்த வகையில் ரஷ்யா மீது கனடா புதிய பொருளாதார தடைகளை விதிக்கும் என கனடிய பிரதமர் மார்க் கானி தெரிவித்திருக்கின்றார். யுக்ரைனில் ரஷ்யாவின் போர் தொடரும் நிலையில் இந்த அறிவித்தல் வெளியாகி இருக்கின்றது.
1: ஆமாம், G7 உச்சி மாநாட்டில் யுக்ரைன் ஜனாதிபதியை சந்தித்த பொழுது மார்க் கானி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். இந்த தடைகள் ரஷ்யாவின் பல தரப்பினரை இலக்காக கொண்டுள்ளன என்றும் தெரிய வருகிறது.
0: இந்த தடை 162 தனிநபர்கள் அமைப்புகளை குறிவைக்கும் என்றும், யுக்ரைனுக்கு கனடா மேலும் 270 மில்லியன் பங்களிக்கும் என கடந்த மாதம் கூட மார்க் கானி அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது.
1: அதே மாதிரி இன்னொரு முக்கியமான செய்தியும் வந்திருக்கிறது. அமெரிக்கா ஈரான் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் 2-ம் கட்ட பேச்சுவார்த்தைகள் எளிதாக அமையும் என ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நம்பிக்கையை தெரிவித்திருக்கின்றாராம்.
0: அணுசக்தி திட்டம், பொருளாதார தடைகள் மற்றும் ஹோமஸ் நிர்ணயின் தொடர்பான விவகாரங்கள் இதில் விவாதிக்கப்பட இருக்கின்றன என்றும் தெரிவித்திருக்கின்றார்.
1: மேலும் போரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீள்கட்டமைப்பிற்காக $300 பில்லியன் நிதியத்தை வளைகுடா நாடுகள் வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை ஒப்பந்தத்தை அமெரிக்கா மீறினால் தக்க பதிலடி வழங்கப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளதுடன், ஒப்பந்தத்தின் அனைத்து நிபந்தனைகளையும் முழுமையாக பின்பற்றுவதன் மூலம் மட்டுமே அமெரிக்கா தனது அர்ப்பணிப்பை நிரூபிக்க முடியும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.
0: இன்னொரு செய்தியாக, இங்கிலீஷ் சேனலில் ரஷ்யா போர்க்கப்பலுக்கு மிக அருகில் சென்றதாக கூறப்படும் பிரிட்டன் நாட்டின் பதிவு செய்யப்பட்ட ஒரு உல்லாச படகை எச்சரிக்கும் வகையில் ரஷ்ய கடற்படை வந்து எச்சரிக்கை துப்பாக்கி சூடு நடத்தியதாக தெரிவித்திருக்கின்றார்கள். மோதலை தவிர்க்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் கூறுகிறது.
1: இதையடுத்து பிரிட்டன் பாதுகாப்பு அமைச்சகம் விசாரணையை தொடங்கியுள்ள நிலையில், சமீப காலமாக ரஷ்யா பிரிட்டன் இடையிலான கடல்சார் பதற்றங்கள் அதிகரித்து வரும் சூழலில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதுவரை முதன்மை 3 கேட்டிருந்தீர்கள்.

0: 7:48 மிஸ் எஃப்எம் வானொலியில் நம்ம உரிவின் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
1: இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு கலக்கும் இசை நிகழ்வு ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு இம்மாதம் 20ஆம் தேதி மாலை 5 மணிக்கு கிரேட் கனேடியன் கசினோ ரிசோர்ட்டில் இடம்பெறுகிறது. கார்த்திக் திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம் குப்பசாமி, சைந்தவி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷா என பல பாடகர்கள் மற்றும் கலைஞர்கள் கலந்து கொள்கின்றார்கள். வாருங்கள் இசையோடு மகிழ்ந்திடுங்கள் வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். நிகழ்ச்சி ஏற்பாடு வண்டர்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் வென்ரா ப்ரொடக்ஷன்ஸ். இந்த நிகழ்வுக்கான டிக்கெட்டுகளை பெற ஏதுவாக இலக்கம் 2225 மார்க்கம் ரோட் யூனிட் 402 என்ற முகவரியில் அலுவலகம் திறந்திருக்கும். குழுவாக பெறப்படும் டிக்கெட்டுகளுக்கு குரூப் பேக்கேஜ் டிஸ்கவுண்ட் வழங்கப்படுகின்றது. நேரில் டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு 416-756-1200.
0: 7:48 நாங்கள் இந்த பொழுதில் மோகேஷ் 24 தரும் தகவல்களை கட்டறியப் போகிறோம்.
2: மோகேஜ் ரீஃபினன்ஸ் தேவரின் நாடலாம் மோகேஜ் 24 சக்தி பகி 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்களூடாக தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக நீங்கள் 2 இயர்ஸ்க்கு மேல் ஒரு பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720 மேல் இருக்கின்ற பொழுது அப்டு $100,000 வரை பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வீதத்திலே பெற்றுத் தருகின்றார். மோகேஜ் 24 சக்தி பகி 416-821-4512 நீங்கள் அழைக்கலாம். குறிப்பாக நீங்கள் செகண்ட் மோகேஜினை சிறந்த வட்டி வீதத்திலே பெற்றுத் தருகின்றார். இதில் லெண்டர் ஃபீ இல்லாமல் லெண்டர் ஃபீ அப்ரோசர் செக் இல்லாமல் 24 மணி நேரத்தில் இதுக்கான அப்ரூவலை பெற்று 72 மணி நேரத்தில் ஃபண்டை பெற்றுத் தரக்கூடிய ஒழுங்கை மேற்கொண்டு தருகின்றார். மோகேஜ் 24 சக்தி பகி 416-821-4512 நீங்கள் அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக நீங்கள் லைன் கிரெடிட் கார் லோன் கிரெடிட் கார்டு மற்றும் ஏனைய கடன்களுக்கெல்லாம் அதி உயர் வட்டிகளை செலுத்திக் கொண்டிருந்தால் இந்த கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மோகச்சாக பிரதான வங்கியிலான டிடி, ஸ்கோஷியா மற்றும் பிஎம்ஒ போன்ற வங்கிகளில் உங்களுக்கு குறைந்த வட்டி வீதத்தில் மோகஜினை பெற்று 1 பேமெண்டாக செலுத்தக்கூடிய வசதியும் பெற்றுத் தருகின்றார். மோகேஜ் 24 சக்தி வகி 416-821-4512 நீங்கள் அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஒரு ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி இருக்கலாம் அல்லது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான மோகச்சை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும், அதிலும் குறிப்பாக ஜிடிஏக்குள்ளே ஜிடிஏ தாண்டி வெளியிலும் நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதுக்கான ஏற்பாடுகள் கூட மேற்கொண்டு இருக்கின்றார். மோகேஜ் 24 சக்தி வகி 416-821-4512 நீ அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக ஃபர்ஸ்ட் மோகச்சை பிரேக் பண்ணாமல் $500,000 வரை ஹோம் எக்விட்டி லோனை லெண்டர் ஃபீ இல்லாமலும் ரினுவல் ஃபீ இல்லாமலும் பெற்றுத் தருகிறார். இதில் வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒழுங்கையும் மேற்கொண்டு தருகின்றார். மோகேஜ் 24 சக்தி வகி என்பதும் குறிப்பிடத்தக்கது. 416-821-4512 நீங்கள் அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் வீட்டுக்கான மோகச்சினை நீங்கள் வங்கியில் ரினுவல் செய்ய முடியவில்லை என்றால் கூட அதை பீல் என்ற சூடாக பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கை மேற்கொண்டு தருகின்றார். மோகேஜ் 24 சக்தி பகி என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுவரை உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷனை வைத்துக்கொண்டே வித்தின் ஹாஃப் அன் அவர் உங்களுக்கு எந்தெந்த வங்கியில் என்னென்ன வட்டி வீதத்தில் எவ்வளவு மோகச்சை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் தெரிவிக்கின்றார். மோகேஜ் 24 சக்தி பகி குறிப்பாக நீங்கள் 2 இயர்ஸ்க்கு மேல் ஒரு பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720 மேல் இருக்கின்ற பொழுது அப் டு $100,000 வரை நீங்கள் பிசினஸ் லைன் ஆஃப் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வீதத்திலே பெற்றுத் தருகின்றார். மோகேஜ் 24 சக்தி பகி உங்களுடைய மோக சம்பந்தமாக ரீஃபைனன்ஸ் சம்பந்தமாக எந்த ஒரு தேவையில் இருக்கின்ற பொழுது 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் உள்ள சக்தி பகி நீங்கள் நாடலாம். ஜிடி பெரும்பாகத்திலே 3 இடங்கள் அலுவலகங்கள் குறிப்பாக மிஸ்ஸஸ் ஆக்காவிஸ்கே ஒன் மோலுக்கு முன்பாகவும் டொரண்டோவில் ஜங்கன் ஷோபர்டிலும் ஸ்காப்ரோவில் மாக்கமன் மில்ல சந்திப்பு கரையில் அமைந்திருக்கிறது. மோகேஜ் 24 சக்தி பகி அழைப்பதற்கு 416-821-4512 416-821-4512

0: கேட்டு நாலு விஷயம். எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.ca.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
2: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சப்சல் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
3: ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரம் வருடாந்த திருவிழா 2026 ஜூன் 6 முதல் ஜூன் 24 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஜூன் 16 கப்பல் திருவிழா, 17 மாம்பழ திருவிழா, 18 வேட்டை திருவிழா, 19 சப்பர திருவிழா, ஜூன் 20 காலை 9:30 தேர் திருவிழா, ஜூன் 21 காலை தீர்த்தோற்சவம், 22 மாலை திருக்கல்யாணம், 23 மாலை விசேட தவில்நாதஸ்வர கச்சேரியுடன் பூங்காவனம், ஜூன் 24 மாலை வைரவர்மடை. தொடர்புகளுக்கு 4167534338.
4: Supra Mortgage Financial Solutions, Residential, Commercial, Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nai, Petrukolvadil, Siramangale Sandikkindreergala, No Problem, Pradhana Vangigalil, 20 Naatkalil Kadanai Petrutharam Olungugal, Bad Credit, Consult Proposal, Bankruptcy, Ullavargalum, Petrukolla Mudiyam, Ungal Loan Processing Nai, Udanukkudan Email Udaga Update Seyyapadam, Supra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406-416-908-5656-416-908-5656.
2: மனோஸ்வர்ணயா மியூசிக்கல் அகாடமி தனது 20th வருடத்தை கொண்டாட இசை முதுகலை மாமணி மனோராணி துஷித்தரன், மகள் ருதுனயா துஷித்தரன் ஆகியோரின் மாணவர்கள் புகழ்பெற்ற சூப்பர் சிங்க பாடகர் மூக்குத்தி முருகனுடன் இணைந்து வழங்கும் ஆரவாரமான இசை நிகழ்ச்சி ஜூன் 20 திகதி மாலை 4 மணி முதல் கர்நாடக இசை, மாலை 5 மணி முதல் சினிமா இசை. நடைபெறும் இடம் தமிழிசை கலாமன்ற அரங்கம். இசை வழங்குவோர் 7 Notes இசைக்குழுவினர். தொடர்புகளுக்கு 6479847071.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
6: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 Cash Point.